நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் இரண்டாம் நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24 தேதி இன்று திங்கட்கிழமை. ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:50. தொடர்வது மங்கள இசை.

நேர்களே, நாலொரு குறளில் அறன் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. 181வது குறளில் புறங்கூறாமை என்ற அதிகாரத்தில் உள்ள இக்குறளுக்கான விளக்கம், ஒருவன் அறத்தை போற்றி கூறாதவனாய் அறமல்லாதவற்றை செய்தாலும் மற்றவனை பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது என்பதாகும்.

நேயர்களே, இனி நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து காலை 6:10 இணைத்தானும் நல்ல

அளவை கேட்க கேள்வி செல்வம் வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். காலை 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் ஜீவாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடு துவைதா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் மழைக்காடுகள் பூமியின் நுரையீரல்கள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 விளையாட்டுக்களம் புதுச்சேரியில் நடைபெற்ற

முத்துவாக மயிலாடுதுரைதா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம், மழைக்காடுகள் பூமியின் நுரையீரல்கள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 விளையாட்டுக்களம். புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 7:25 நலமாய் வாழ புகையிலை பயன்பாட்டால் உடல் உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 முதல் 7:45 வரை பி டபிள்யூ எஃப் உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த ஒருங்கிணைந்த வானொலி அறிக்கை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 மணி முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜனார்த்தனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம், மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மலடி மாஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சமையற்கலை நிகழ்ச்சி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். மாலை 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாடு மற்றும் வாய்ப்புற்றுநோய் குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் கடலூர் மாவட்டம் புகையிலை கட்டுப்பாட்டு அலுவலர் டாக்டர் அபிநயா அவர்கள். மாலை 4 மணி முதல் 4:30 மணி வரை கட் கேமரா ரோலிங். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரி. தொடர்ந்து 4:30 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே பாரதி தேவி. மாலை 6:20 மணி முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 7:30 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8:05 மியூசிக் பை த வே விஸ்டன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் கேட்கலாம். இரவு 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நேரம் 6:04:37 நேயர்களே, இனி நமது முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. இதில் சுதா ஆர் எஸ் ஐயர் மற்றும் ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு. ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்களின் வயலின் இசை. நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரலை தலைப்பு நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம் நெறிப்படுத்துகிறார் பூங்குழலி. நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு.

0: உளவியல் முத்துக்கள் இதில் கடல்மட்ட உயர்வு எனும் பேராபத்து. வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து இந்தியாவின் கனவு திட்டம் ககன்யான் சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். குரல் வண்ணம் கோபால் சாராக மயிலாடுதுறை செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை இதில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:00 மகளிர் நேரம் சமையற்கலை நிகழ்ச்சி. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் ஹிந்தி பாடம். 2:15 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் விஜய் சிவா அவர்கள் பாட்டு. மாலை 4:00 கண்ணன் என் காதலன் திரைப்பட ஒளிச்சித்திரம். திரைக்கதை ஆர் எம் வீரப்பன், வசனம் வித்வான் வே லட்சுமணன், இசை எம் எஸ் விஸ்வநாதன், இயக்கம் பி நீலகண்டன். மாலை 5:00 பொன்மாலை பொழுது தோழி எனும் தலைப்பில் இடம்பெறும் இசை பாடல்கள் கேட்கலாம். மாலை 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கிள்ளை சிங்காரக்குப்பம் முன்னோடி விவசாயி டி சிவராமன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இரவு 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, இரவு 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 வானிலை செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நேரம் 6:08:39.
1: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
2: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
3: தெரியாது சார்.
2: கோரிமேடு
3: தெரியவே தெரியாது சார்.
2: கீழூர், அரியூர், பங்கூர்
3: சத்தியமா தெரியாது சார்.
4: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
5: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8:00 நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
6: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
7: என்னடா சொல்ற,
6: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் விடுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
7: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா?
6: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
5: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: இனி கேட்கலாம்
1: ஆஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் கேள்வி செல்வம். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள்.
2: தமிழில் தோன்றிய நீதி நூல்களில் உலகத்தில் நாம் பெறும் செல்வங்கள் பலவற்றைக் காட்டிலும் உயர்வுடையது.

0: என்றும் அழியாததும் என்று கூறப்பெற்றது கேள்வி செல்வமே. நாம் கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு செல்வத்தையே கேள்வி செல்வம் என்கின்றனர். திருக்குறளில் கேள்வி என்று இதனை குறிப்பதற்கு ஒரு தனி அதிகாரமே அமைத்துள்ளார். நாலடியார் என்னும் நீதி நூலும் நம் வாழ்வில் சேர்த்து வைத்திருக்க உரிய உண்மை செல்வம் கல்வி கேள்விகளே என்கிறது. பொருளாக செல்வத்தை நாம் சேர்த்து வைத்தால் அது பிறரால் களவாடப்படலாம் அல்லது பங்கு வைக்கப்படலாம். ஆனால் கேள்வி செல்வம் என்பது யாராலும் எக்காலத்திலும் களவாடவோ பிரித்து எடுத்துக்கொள்ளவோ முடியாததாகும். இதனால்தான் திருவள்ளுவர் செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்றது. கேள்வி செல்வம் என்பது எவராலும் அழிக்க முடியாது. உடலுக்கு உணவு உதவுமாறு நம் காதுகளுக்கு நாம் கேட்கும் நல்லுரைகளும் கல்வியுமே மிக தேவையானவை. பழமொழி 400 என்னும் நூல் ஒருவன் பெற்ற செல்வம் அவனுடைய வழிவருவோரை காக்கும் என்கிறது. ஆகவே நாம் சான்றோரிடம் கேட்டறிகிற கல்வி செல்வமே நமக்கு தலைமுறைகள் கடந்து நற்பெயரையும் நல்வழியையும் காட்டுவதாக அமையும். கல்வி கேள்விகளே மனிதனுக்கு அறியாமையை போக்கி பகுத்தறிவை வழங்கும் என்கிறது ஔவையார் இயற்றிய மூதுரை. ஒருவன் நூல்களை கற்கும் வாய்ப்பை பெறாவிடனும் கற்றறிந்தவரிடம் கேட்டறிய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே சக்கர வியூகத்திற்குள் நுழைவது எப்படி என்னும் ரகசியத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் என்கிற கதை உண்டு. கேள்வி செல்வத்தின் மேன்மையான சக்தி நாம் எங்கிருக்கிறோம், யாரிடம் கேட்கிறோம் என்பதை காட்டிலும் எதனை செவிமடுக்கிறோம் என்பதுதான் மிக பயன்பாடு உடையது. உலகில் படிப்பறிவு இல்லாத மேதைகள் பலர் உள்ளனர். அவர்தம் சிறப்புக்கு காரணம் அவர்கள் காதுகளை திறந்தும் வாயை மூடியும் வைத்திருப்பதே என்பர். கண்ணால் காண்பதை விட காதால் கேட்டு மனத்தில் வைத்துக் கொள்ளும் அறிவு என்றும் நிலைத்திருக்கும் என்பர். இதனை விளக்க ஒரு குட்டி கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி ஒருவர் வாழ்ந்தார். அவரை நாளும் சீடர்கள் மிக பலர் வந்து கேள்வி ஞானம் பெற்று சென்றனர். அவரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு நாள் ஒரு சீடன் கவலையுடன் அவர் முன் வந்தான். சாமி, என் மனைவியோட நாக்கை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு புரியல, அவ பேசத் தொடங்கினா நிறுத்துவதே இல்லை என்றான். அதற்கு ஞானி அமைதியாக இப்படி சொன்னார், மகனே, நீ இதுவரைக்கும் பல செய்திகளை காது கொடுத்து கேட்டிருப்ப, ஆனா அவ பேசும்போது நீ கேட்கிறதே முழுசா நிறுத்திட்டா, அப்ப அவ பேசுறதும் நின்னுடும் என்றார். சீடன் குரு சொன்ன உத்தியை வீட்டில் கடைபிடித்த நாளில் இருந்து அவன் வீட்டிலும் அமைதி நிலவியது. அவனும் தன் மனைவியின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதிலிருந்து தப்பினான் என்பது அக்கதை. கேள்வி செல்வம் என்பது சில நேரங்களில் எதை கேட்டு எதை கேட்காமல் விட வேண்டும் என்னும் அறிவையும் பெற வைக்கிறது. கேள்வி செல்வம் ஒரு நாட்டின் மன்னனை விட கற்றோன் மேலானவன் என்னும் சிறப்பையும் தருகிறது. சென்ற இடமெல்லாம் இச்செல்வம் வாய்த்தோர் சிறப்பை பெறுகின்றனர். பொருள்களை பார்த்தோ அல்லது படித்தறிந்தோ பெறுவதை விட கேள்வி செல்வம் மனிதனை மேல்நிலைக்கு உயிக்கும் என நம் தமிழ் நூல்கள் கூறுகின்றன. எனவே அனைவரும் கேள்வி செல்வம் வாய்க்க பெற்று சிறப்படைவோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையானதொரு காலை வணக்கம். நேரம் 6:15:28. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி தெய்வீக ராகம்,

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 7 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:35 10 நொடிகள். நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இதில் ஜீவாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: 20,000 அந்த நீர் மோட்டருக்கு செலவு பண்ணவே தான் ஒழுங்கா இப்ப தண்ணி இறங்குது. நந்தம் வயல் கொஞ்சம் மேடா இருக்குத, நம்ம வயலு கொஞ்சம் பள்ளமா இருக்கோ, எங்க இருக்கிற மண்ணெல்லாம் அடிச்சுன்னு வந்து நம்ம நிலத்துல வந்து சேர்ந்துடுது. சரி, மண் வெட்டியில வெட்டிய பள்ளமான இடத்துல தூக்கி போட்டு நிலத்தை மட்டம் படுத்துவோம். இந்த வேலையை தான் இன்னைக்கு முழுக்க செய்யணும் பொழுது. இப்பதான் தண்ணி ஓட்டமா ஓடுது.
1: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து, எப்பா குளிஞ்சத்துல நிமிராம அண்டை வெட்டிக்கிட்டே இருக்கிறிய, கொஞ்சம் நிமிந்து பாருப்பா. என்ன
0: யாரு காத்துமுத்து குரல் மாதிரி இருக்குது. ஆ வா காத்துமுத்த, வா வா வா வா.
1: எப்பா
0: உன்னதான் எதிர்பார்த்துன்னு.
1: எப்பா கருத்தமுத்த, உன்னை பாக்கலான்னு இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்.
0: ஆமா,
1: நான் வந்தது கூட தெரியாம அப்படியே குடிஞ்சத்துல நிமிராம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
0: தண்ணி போற வாக்கியாவ மண்வெட்டியில வெட்டி சரி பண்ணிக்கிட்டு இருந்தான்.
1: சரி சரி, கொஞ்சம் வாப்பா அப்படி உட்காந்து பேசுவோம்.
0: சரி சரி, நானும் பேசலான்னு தான் இருக்கிறேன் காத்தமுத்து. உங்ககிட்ட
1: கருத்தமுத்து, அது என்னப்பா பிளாஸ்டிக் பேரல், எதுக்கு இதை வாங்கிட்டு வந்த?
0: காத்தமுத்து, நேத்து முட்டை அமிலம் மீன் அமிலம் பத்தி சொல்லிட்டு ஜீவாமிரத பத்தி சொல்றேன்னு சொன்ன, அதுக்குள்ளே மணி ஆயிடுதுன்னு போயிட்டேன். ஜீவாமிரதம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லுவனிய, இருந்தாலும் திடீர்னு கேட்டா எங்க போறதுன்னு நேத்து நானு டவுனுக்கு போயிட்டு ஒரு பேரல் வாங்கி வந்துட்டான்.
1: ஓஹோ, அதான் இந்த பேரலா? சரி சரிப்பா, நல்ல விஷயம் தான் காலையில கேட்டிருக்க.
0: ஆமா,
1: ஜீவாமிரதம் எப்படி தயாரிக்கிறது இத நான் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கப்பா.
0: சரி காத்தமுத்து சொல்ல.
1: என்னப்பா உடம்புலாம் அப்படி வேர்த்து கொட்டுது, துண்டு எடுத்து நல்லா தொடச்சிட்டு உட்காருப்பா.
0: சரி சரி சரி.
1: தண்ணி ஒரு 200 லிட்டர் இந்த பேரல்ல ஊத்திக்க.
0: சரி.
1: நாட்டு பசுமாட்டு சாணம் 10 கிலோ, அதாவது போட்ட சாணத்தை அப்படியே கொண்டு வந்து இதுல கரைக்கணும்பா.
0: ஏன் காத்தமுத்த, 4 சாணம் 2 சாணம் போட்ட தப்பா?
1: எப்பா அது மாதிரி போடக்கூடாதுப்பா. என்ன காரணம்னா, பழைய சாணத்துல வண்டுகளோ இல்ல ஈக்களோ இல்ல வேற ஏதாவது முட்டை விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் முட்டை விட்டு அது வந்து அந்த புழு பருவத்துல அதுல இருக்கும் போது,
0: ஆமா,
1: நீ அந்த சாணத்தை கொண்டு வந்து இதுல கரைச்சின்னு வச்சுக்க.
0: ஓஹோ,
1: நம்ம வயலுக்கு உரம் போறதுக்கு பதிலா அந்த புழு பூச்சி எல்லாம் வளர்றதுக்கு தான் வாய்ப்பு உண்டாயிடும்.
0: ஆமாம்பா,
1: அதனாலதான் போட்ட சாணம் புது சாணமா இருக்கணும்.
0: சரி சரி,
1: அதை பயன்படுத்தணும்பா.
0: ஓ சரி சரி சரி.
1: 10 கிலோ சாணத்தை போட்டாச்சு. அடுத்ததா நாட்டு பசுமாட்டு சிறுநீர், அது 1 லிட்டர்.
0: ஓ,
1: அது வேணா நேத்து முந்தானத்து இருக்கக்கூடிய சிறுநீரா இருந்தாலும் ஓகே தான்.
0: சரி சரி.
1: ஏன்னா சிறுநீரை பொறுத்த அளவுக்கு 4 ஆக ஆக அதனுடைய வீரியம் அதிகமாகும்.
0: ஆமாம்பா,
1: அதனால அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
0: சரி.
1: அப்புறம் வெல்லம் 1 கிலோ, பயிர் மாவு 1 கிலோ. அப்புறம் நாம எங்க வந்து இந்த ஜீவாமிரதத்தை வந்து கலந்து வயலுக்கு அடிக்க போறோமோ,
0: சரி,
1: அந்த நிலத்தோடைய வரப்பு மண்ணு 1 கைப்பிடி.
0: ஓஹோ,
1: இதெல்லாம் இந்த பேரல்ல போட்டுணும்பா. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு 2 நாள் பாத்தீங்கன்னா அது நல்ல முறையில நமக்கு பயன்படுற மாதிரி மாறிடும்பா.
0: ஒரு நொதி கல்மணம் மாதிரி இருக்கும்.
1: ஆமாப்பா, அதுக்கு பிறகு நாம எடுத்து அதை பயன்படுத்தலாம். 1 வாரத்துக்குள்ளார பயன்படுத்தணும்னா நல்ல முழுமையான பலன் கிடைக்கும்பா. ரொம்ப நாள் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல.
0: சரி சரி.
1: நாம டெய்லி என்ன பண்ணணும்னா, காத்து உள்ள போயிட்டு வர மாதிரி சாக்குலாம் இருக்குல்ல, சணல் சாக்கு, அத மாதிரி அந்த வாயை அப்படியே மூடி வைக்கணும்.
0: ஓஹோ,
1: ஏன்னா கொசுவோ ஈயோ அது உள்ள போய் முட்டை விட்டுற
0: கூடாது.
1: அந்த மாதிரி மூடி வச்சுக்கணும். காலையில அப்புறம் மாலையில அப்படியே அந்த மூடிய திறந்து நல்லா ஒரு குச்சி எடுத்து நல்லா நீட்டு குச்சி வலது புறமா அப்படியே கலக்கி விடணும்பா.
0: ஓஹோ, அது என்ன வலது புறம், ஏன் இடது புறம் கலக்கூடாதா காத்தமுத்த?
1: எப்பா அதனுடைய சுழற்சி அந்த ஆங்கிள் இருந்தா நல்லா இருக்குன்னு பல பேர் சொல்லி அதை நம்ம செய்யணும்.
0: ஓஹோ,
1: இது மாதிரி வந்து காலையிலயும் செய்யணும் மாலையிலயும் செய்யணும். இப்ப ஜீவாமிரதம் ரெடி ஆயிடுச்சு. நீ பயிருக்கு அதை எப்படி கொடுக்கணுங்கறதையும் நான் சொல்லிடுறேன். பாசன நீர் போது இல்லையா?
0: ஆமா,
1: நீ கூட இந்த வாக்கை வெட்டிட்டு இருக்கியா, தண்ணி அது வழியா விடுற இல்லையா வயலுக்கு,
0: அதுக்காக தான் வெட்டிட்டு இருக்கான்.
1: அந்த பாசன நீருடன் கலந்து விடலாம்பா.
0: ஓஹோ,
1: அப்புறம் இலை வழி ஊட்டமாவும் ஒன்றுதான் ஸ்ப்ரேயர் இருக்க.
0: ஆமா,
1: கை ஸ்ப்ரேயர்
0: 3 இருக்குது.
1: அதுல 1 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி.
0: ஓ, 50 மில்லி,
1: அவ்வளவுதான், ரொம்ப எல்லாம் சேத்துறாதப்பா. 1 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி இந்த ஜீவாமிரதம்.
0: இல்ல ரொம்ப சேர்த்தா காய்கறி நிறைய வளரும்.
1: அப்படிலாம் இல்லப்பா, வீரியம் அதிகமா இருந்ததுன்னா செடிக்கு ஆபத்தை உண்டு பண்ணிடும். 50 மில்லி அளவு வச்சுக்க 1 லிட்டருக்கு.
0: ஓ சரி.
1: அந்த அளவுல நீ வந்து வளர்ந்த பயிர்களுக்கு நீ

0: அடிக்கலாம்,
1: ம்ஹும்
0: நல்ல பெரிய பயிரா இருக்குன்னா
1: ஆ
0: ஒரு 100 மில்லி வரைக்கும் கூட நீ போகலாம்,
1: ஓஹோ
0: நல்லா தாங்கும். நமக்கே தெரியும் இல்லையா,
1: ஆமாமா
0: இந்த செடி நல்லா பெருசாகி போச்சு, இது வந்து கொஞ்சம் வீரியம் இருந்தாலும் தாங்கும் அப்படின்னா 100 மில்லி அந்த அளவுல கூட நம்ம 1 லிட்டருக்கு கலக்கலாம்ப்பா.
1: சரி சரி எந்தெந்த பயிர்கள்லாம் அடிக்கலாங்க அது
0: இப்ப
1: முதல்ல?
0: எல்லா பயிருக்கும் இதை பயன்படுத்தலாம். பொதுவா கடையிலலாம் இப்ப வளர்ச்சி ஊக்கி, வளர்ச்சி ஊக்கின்னு விற்கிறாங்க.
1: ஆமா
0: ஜிப்ரலிக் அசிட்டிக் அமிலம், அப்புறம் நாப்தலின் அசிட்டிக் அமிலம், இது போன்ற வளர்ச்சி ஊக்கிகளை அவங்க டப்பால அடிச்சு விக்கிறாங்கப்பா.
1: ஓஹோ
0: அது பாத்தீங்கன்னா அது 100 கணக்கில் இருக்குப்பா விலை. நம்ம இந்த ஜீவாமிர்தத்துல இந்த ஜிப்ரலிக் அசிட்டிக் அமிலமும் உருவாகுது,
1: ஆமா
0: நாப்தலின் அசிட்டிக் அமிலமும் உருவாகுது.
1: அதனை நாமளே தயாரிச்சா அது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும்.
0: நம்ம பயிருக்கு வளர்ச்சி ஊக்கியாகவும் இதுவே செயல்படும்பா. பயிர்கள்ல நல்ல ஒளிச்சேர்க்க நடந்து நல்ல மகசூல் அதிகரிக்கும்பா.
1: அப்பா அதான் வேணும் நமக்கு.
0: ஆமாப்பா நீ ஓஹோன்னு ஆயிடுவோப்பா. அதனால இந்த ஜீவாமிர்தத்தை எப்ப வேணாலும் தயார் பண்ணி
1: சரி சரி
0: நீ வயலுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் அடிச்சுட்டே இருக்க வேண்டியதான்.
1: சொன்னது சுலபமான வழிமுறையா இருக்குதுப்பா.
0: ஆமா இந்த 1 பேரோட விடாதப்பா, ஒரு 4-5 பேரல் போகும்போதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு வாங்கிட்டு வந்து வச்சுக்கீங்க.
1: அதான் நீ சொல்லும் போதே எனக்கு மனசுல அதான் தோணினே இருக்குதா.
0: ஆமா
1: இன்னும் 2-3 பேரல் வாங்கிட்டு வந்துடலான்னு.
0: ஆமாப்பா உனக்கு தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது, நாட்டு பசுமாடு நிறைய வச்சிருக்கேன், சாணத்துக்கு பஞ்சம் இல்ல, நாட்டு பசுமாட்டு சிறுநீருக்கும் பஞ்சம் கிடையாது, வெள்ளம் தான் ஏற்கனவே நீ தயார் பண்ற. அப்புறம் என்னப்பா இந்த பயிர் மாவு தான்ப்பா.
1: காத்துமுத்த பயிரையும் அரைச்சின்னு வந்து வீட்டுல அரை மூட்டை வச்சிருக்கான்.
0: அப்புறம் என்னப்பா உனக்கு செலவே கிடையாது, நீ பாட்டுல செய்ய வேண்டியதான்.
1: சரி சரி
0: ஒரு தடையும் செய்யும் போது அந்த வரப்பு மண்ணு அதை ஒரு கைப்பிடியே எடுத்து போடுறதுக்கு மறந்துடாதப்பா.
1: சரி சரி
0: இப்படி எல்லாம் நீ ஜீவாமிர்தத்தை தயார் பண்ணி உன் வயல்ல இருக்க எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தி அமோக விளைச்சல் அடைஞ்சு ஏற்கனவே 1-2 ஏக்கர் புதுசா வாங்கின,
1: ஆமா
0: அப்புறம் தென்னந்தோப்பும் வாங்கின,
1: ஆமா
0: அப்புறம் ஆத்தோரமா 1 ஏக்கர் வாங்கின,
1: கந்து முத்தியா மாந்தோப்பு ஒண்ணு இருக்குது பக்கத்துல,
0: அதையும் வாங்கிடுவோப்பா, பிரச்சனையே கிடையாதுப்பா.
1: ஆமா வாங்கலாம்னு தான் முடிவு பண்ணிக்கிறான்.
0: சரி சரி கட்டமுத்த, நேத்து சாயந்தரம் டவுனுக்கு போய் பேரல் வாங்கிட்டு வந்தில்ல,
1: ஆமா
0: எனக்கு குடுக்கறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியாப்பா.
1: கட்டமுத்த நீ கேப்ப, நீ வந்தா ஏதாவது குடுக்கணும் இல்லையா, அதுக்காகவே சீதா பழம் ஒரு பையில வாங்கிட்டு வந்துட்டேன்பா, அது போற அந்த மோட்டர்ல மாட்டி வச்சிருப்பாரு ஆணில.
0: ஓஹோ அதான பார்த்தேன், என் நினப்பு இல்லாம நீ இருக்க மாட்டிய.
1: காத்துமுத்த எப்ப ஒரு பழம் காய்கறி கொடுத்தாலும் அதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் சொல்லுவனியா?
0: சொல்லுவேன்.
1: இந்த சீதாப்பழத்துல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லுப்பா.
0: எப்பா நீ ஆச்சரியப்படுற மாதிரி நன்மைகள் இந்த சீதாப்பழத்துல இருக்கு.
1: சொல்லு சொல்லு சொல்லு.
0: வைட்டமின் சி, அப்புறம் கால்சியம் சத்து, இதெல்லாம் அதிகமா இருக்குப்பா.
1: ஓஹோ
0: நம்ம ஊர்ல பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கைய வலிக்குது, காலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குதுங்கிறாங்கல்ல.
1: பாவம் வீட்டுல அவ்வளவு வேலை செய்யறாங்க.
0: அப்ப அந்த உடல் உழைப்புக்கு ஏத்த மாதிரி
1: ஓஹோ
0: அவங்களுக்கு சத்து வேணும்னா சீதா பழத்தை சாப்பிடணும். புரியுதா?
1: சரி கதமுத.
0: நீர் சத்து அதிகம் உள்ளதுப்பா, மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, அப்புறம் தாது உப்பு, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, எவ்வளவோ சத்து இருக்குதுப்பா இந்த சீதாப்பழத்துல.
1: கதமுத வீட்டுல பெண்கள் நிறைய வேலை செய்யறாங்கன்னு சொன்ன, அப்ப நாமலாம் அதிகமா சாப்பிடக்கூடாதா சீதாப்பழத்தை?
0: நாம சாப்பிடணும்பா, இருந்தாலும் குழந்தைங்க பெண்கள் அவங்க சாப்பிட்டு அவங்க போதும்னு சொன்ன பிறகு மிச்ச மீதி இருக்கிறதாப்பா நாம சாப்பிடணும்.
1: சரி சரி சரி
0: சரிப்பா நான் கிளம்பட்டுமாப்பா.
1: சரி கதமுத்த
0: போயிட்டு வரேன். கருத்தமுத்த
1: பாத்து போயிட்டு வா. சரி நாம நிலத்துல அண்டைய போடுவோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் ஜீவாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி

0: தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்று GRSE மற்றும் YIL நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2ம் நிலை மற்றும் 3ம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அவர் சிகிச்சைகள் குறித்தும் நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் வசதிகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது.

0: நகரில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று இரவு பல இடங்களில் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அதேபோல் அம்பத்தூர், ஆவடி, பூவிருந்தவல்லி, திருவள்ளூர் போன்ற இடங்களிலும் கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் அதிகம் காணப்பட்ட நிலையில் மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தற்போது நிலவும் எல்நினோ காரணமாக மே மாதம் முடிய வேண்டிய கோடை வெயிலின் தாக்கம் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை குளிர்ந்த காற்று வீசி தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. தருமபுரி, மொரப்பூர், அரூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. மருதிப்பட்டியில் 16.4 மில்லிமீட்டர் மழையும், சித்தேரியில் 14.4 மில்லிமீட்டர் மழையும், அரூரில் 13.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்றும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் யானைகளை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 37 பேர் காயமடைந்தனர். யுக்ரைன் செலுத்திய 250 ட்ரோன்களை ஒரே நாளில் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுதர்ஷினி உலகளாவிய கடற்பயணத்தின் ஒரு பகுதியாக போர்ச்சுகல் சென்றடைந்துள்ளது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தினம் புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் பகுதியில் முத்தான்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தர நிர்ணய அமைப்பின் சார்பில் சென்னை அண்ணாநகரில் குடியிருப்பு நலசங்கத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். அங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 6:55. 6 நொடிகள் தொடர்வது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
5: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.

0: மழைக்காடுகள் பூமியின் நுரையீரல்கள். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
1: மழைக்காடுகள் என்பவை அதிகமான மழை பொழிவினால் உருவாகும் காடுகள் ஆகும். பொதுவாக இக்காடுகள் உள்ள பகுதிகளில் ஆண்டிற்கு 172 முதல் 198 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும். மேலும் உலகில் பல்லுயிர்கள் மிகவும் அதிகமாக வாழும் பகுதிகளாகவும் உள்ளன. இங்கே அதிக அளவு ஒளிச்சேர்க்கை ஏற்படுவதனால் அதிக அளவில் கரியமில வாயு உள்வாங்கப்பட்டு உயிர்வளி வெளியிடப்படுகிறது. அதனால் மழைக்காடுகள் பூமியின் நுரையீரல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இன்றைய அறிவியலில் மழைக்காடுகளை குறிக்க பொழில் என்ற சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது. அதிக மழையும் சூடான தட்பவெப்பமும் உயரமான மரங்களும் கொண்ட பூமத்திய ரேகை பகுதியில் இத்தகைய காடுகள் காணப்படும். இவை ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, மத்திய மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் பரவியுள்ளன. பூமத்திய ரேகைக்கு அருகில் இருப்பதால் அதிக அளவில் சூரிய ஒளியை பெற்று தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை புரிகின்றன. இதனால் தாவரங்களில் சேமிக்கப்பட்ட அதிகமான இச்சக்தி அங்குள்ள விலங்குகளுக்கு உணவாக அமைகின்றன. அதிக உணவு கிடைப்பதால் அதிக அளவில் விலங்குகளும் இங்கு வசிக்கின்றன. இவ்வாறு எண்ணற்ற தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு உறைவிடம் அளிப்பதும் உலகின் தட்பவெப்ப நிலையை சமப்படுத்துவதும் வெள்ளம், வறட்சி மற்றும் மண் அரிப்பில் இருந்து பாதுகாப்பதும் மழைக்காடுகள் நமது பூமிக்கு அளிக்கும் மிக முக்கியமான சூழ்நிலை சேவைகள் ஆகும். இந்தியாவில் இத்தகைய மழைக்காடுகள் அடர்ந்து இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களிலும் தான். ஆனால் இம்மழைக்காடுகள் உள்ள பகுதிகள் தேயிலை, காப்பி போன்ற ஒரே வகையான பயிர்களுக்காகவும் நீர்மின் திட்டங்களுக்காகவும் மரம் வெட்டும் தொழிலுக்காகவும் கடந்த சில நூற்றாண்டுகளாக தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் மழைக்காடுகள் பல இடங்களில் முற்றிலுமாக மறைந்து தொடர்பற்று துண்டு துண்டாக போயுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆனைமலை பகுதியில் உள்ள வால்பாறையில் கண்ணுக்கெட்டும் தூரம் வரை பச்சை பசேலென தேயிலை தோட்டங்களை காணலாம். தேயிலை, காப்பி, ஏலம், யூக்கலிப்டஸ் போன்ற ஒரே வகை தாவர தோட்டங்கள் இடையே இவை பயிரிட முடியாத இடங்களில் திரிதும் பெரிதுமாக மழைக்காடுகள் தீவுகளைப் போல காட்சியளிக்கின்றன. வால்பாறையை சுற்றிலும் உள்ள அரிய அழிந்து கொண்டிருக்கும் உயிரினங்களுக்கெல்லாம் புகலிடமாக இவ்வாறான துண்டு சோலைகளே விளங்குகின்றன. ஒரு மழைக்காட்டு மர விதை முளைத்து துளிர்விட்டு நாற்றாகி மரமாக உயர்ந்து வளர்வதற்குள் பல்வேறு இன்னல்களை சந்திக்க நேரிடுகிறது. வறட்சியிலிருந்தும் நாம் உள்ளே கொண்டு செல்லும் ஆடு மாடுகளிலும் இருந்தும் அங்கு வாழும் தாவர உண்ணிகளிடம் இருந்தும் சூரிய ஒளிக்காகவும் நீருக்காகவும் தன்னை சுற்றியுள்ள களை செடிகளில் இருந்தும் எல்லாவற்றுக்கும் மேலாக மரவெட்டியின் கோடாரியில் இருந்தும் அது தப்பிக்க வேண்டும். ஒரு மரம் நடப்பட்டதிலிருந்து 15 மீட்டர் வரை வளர்வதற்கு சுமாராக 12 ஆண்டுகள் ஆகின்றன. இவ்வளவு இன்னல்களை தாண்டி வருட கணக்கில் வளர்ந்த மரம்தான் மனிதனுடைய காடழிப்பினால் ஒரே நாளில் அழிகிறது. மழைக்காடுகள் பூமியின் மிக முக்கியமான சுற்றுச்சூழல் மண்டலம் ஆகும். அவற்றை அழிவிலிருந்து பாதுகாப்பது நமது கடமை.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மழைக்காடுகள் பூமியின் நுரையீரல்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டதோ ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
3: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்களே, இனி கேட்கலாம் காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா சீனிவாசன். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டம் முசுனூறு கிராமத்திற்கு செல்கிறார். இந்த பயணத்தின்போது இந்தியாவின் முதல் மரபணு மாற்றப்படாத அதிக வளர்ச்சி திறன் கொண்ட பாப்கார்ன் மக்காச்சோள கலப்பின விதை

கொள்கையை அறிமுகப்படுத்தி உரையாற்றுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் நடைபெறும் 9வது தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். 2 நாட்கள் நேரடியாகவும் காணொலி மூலமாகவும் நடைபெறும் இம்மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல் படைகளைச் சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு குறித்து விவாதிக்க உள்ளனர். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 200 பேர் கொண்ட வர்த்தக குழுவுடன் இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை 4 நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் செல்கிறார். இப்பயணத்தின் போது அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள், பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசிக்க உள்ளார். ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரியில் இருந்து மாஹேவிற்கு இன்றும் நாளையும் மாலை 6 மணிக்கும் மாஹேவிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் மாலை 5 மணிக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி சாலை

0: 26ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரியில் இருந்து மாஹேவிற்கு இன்றும் நாளையும் மாலை 6 மணிக்கும் மாஹேவிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் மாலை 5 மணிக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி சாலை போக்குவரத்துக் கழகம் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9:30 முதல் 10:30 வரை வசந்த் நகர், தேங்காய்திட்டு, வம்பா கீரப்பாளையம், துப்ராயப்பேட்டை, கோவிந்த சாலை, அண்ணா சாலை முதல் கடற்கரை சாலை வரை, நீடராஜப்பையர் வீதி முதல் சுப்பையா சாலை வரை மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஹங்கேரியில் நடந்த கனிசா ஓபன் 2026 செஸ் போட்டியில் இந்தியாவின் 19 வயதான கிராண்ட் மாஸ்டர் பிரணேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:02 தொடர்வது புதுவை புதுமை நிகழ்ச்சியில் விளையாட்டுக் களம். நேயர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக் களம் நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம்.
3: புதுச்சேரி அரியாங்குப்பம் பழைய பாலம் அருகில் உள்ள முருங்கப்பாக்கம் விளையாட்டுத் திடலில் உறுப்பு தானம் பெற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கான முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி இம்மாதம் 1ஆம் தேதி அன்று நடைபெற்றது.
2: இப்போட்டியில் கலந்து கொண்ட ஒரு சில விளையாட்டு வீரர்களை ஆடுகளத்தில் சந்தித்து அவர்களது அனுபவங்களை கேட்டறிந்தோம். அவர்களது கருத்துக்கள் கடந்த வார விளையாட்டுக் களம் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பானது. இன்றைய நிகழ்ச்சியில் புதுச்சேரி பெத்தாங் கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் அவர்களுடன் சந்திப்பு மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரரின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறுகின்றது.
4: சார் வணக்கம். சார்
5: வணக்கம்.
4: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களா?
5: என் பேர் கணேஷ் கார்த்திகேயன். நான் பிசாப்புடைய ஜெனரல் செக்ரட்டரி. அது மட்டும் இல்லாமல் இந்திய பெத்தாங் டிரான்ஸ்பிளண்ட் அணியோடைய கோச்சாகவும் செயல்பட்டுருக்கிறேன்.
4: பெத்தாங்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: இந்த பெத்தாங் அப்படின்ற விளையாட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரான்ஸை வந்து தாயகமாக கொண்ட விளையாட்டு. இது இந்தியாவுக்கே இந்த விளையாட்டை அறிமுகப்படுத்தியது பாண்டிச்சேரி தான். ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணுறது, எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்றது சொல்லிக் கொடுக்கும். உங்களுக்கு கண்பார்வையை வந்து அதிகப்படுத்தும், மூளை சிந்தனை அதிகப்படுத்தும். நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது இந்த விளையாட்டு பெரும் உதவியாக இருக்கு.
4: இப்போ ஒரு போட்டியில் எத்தனை பேர் கலந்துக்குவாங்க?
5: இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றையாள விளையாடலாம், இரட்டை பேர் விளையாடலாம், 3 பேர் விளையாடலாம், அதிகபட்சமாக 3 பேர். ஆனால் ஒற்றையாளர் விளையாடும்போது 3 குண்டு, 2 பேர் விளையாடும் போது 6 குண்டு, 3 பேர் விளையாடும் போது 6 குண்டு தான். அதாவது ஒரு நபர்களுக்கு 2 குண்டு, 3 பேர் விளையாடும் போது, 2 பேர் விளையாடும் போது 1 நபருக்கு 3 குண்டு தான்.
4: அந்த குண்டை எரியறோம், அது எங்க போய் நிக்கணும், அதுக்கெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க?
5: அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளையம் ஒன்னு போடுவோம். அது வந்து நம்ம ரவுடரிங் சொல்லுவோம், ரான் சொல்லுவோம். அங்கிருந்து ஒரு 6 மீட்டருக்கு மேல 10 மீட்டருக்குள்ளார போகணும். அந்த 10 மீட்டருக்கு மேல வந்து மரத்தக்கை குண்டை வந்து அங்க போடுவாங்க. அந்த மரத்தக்கை குண்டை போட்டுட்டு அது கிட்ட யாரு கட்டுறாங்களோ, கடைசி நேரத்துல உங்களுக்கு யாருக்கிட்டயுமே குண்டு இருக்காது. அப்ப அந்த நேரத்துல யார் குண்டு கிட்ட இருக்கோ அவங்க தான் அந்த ரவுண்டில் புள்ளியை வந்து பெற்றாங்கன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படும். அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், ஒரு சில டைம் 6 பாயிண்ட் கூட எடுக்கலாம்.
4: மேக்ஸிமம் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க சார்?
5: ஒரு அணிக்கு 3 நபர்.
4: அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படி கொடுத்துருவீங்க?
5: அப்படிலாம் கிடையாது. 3 நபரில் மாற்றி விளையாடலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் அட்டாக்கர் சொல்லுவோம், அப்புறம் மிடில் மேன் சொல்லுவோம், பிளேசர்னு சொல்லுவோம். அது வந்து டீரர் பௌந்தர் அப்படின்னு ஃப்ரெஞ்சில் சொல்லுவோம். வெளிநாடுகளில் ஆங்கில வார்த்தைகள் தான் பயன்படுத்துவாங்க. அது அந்தந்த நாட்டை பொறுத்து அவங்க வந்து தாய்மொழியில் அதை பயன்படுத்திக்குவாங்க. ஒரு அளவோடு தான் சாப்பிடணும். ஒரு அளவோடு தான் சாப்பிடணும், தண்ணியும் அளவோடு தான் குடிக்கணும். அதனால பெரும்பான்மையான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரமாட்டாங்க. அவங்கள நம்ம கண்டறிஞ்சு அவங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுத்து அவங்கள ஒரு விளையாட்டு வீரராக மாற்றி அந்த விளையாட்டு வீரர் வந்து அவங்க ஒரு சாதனையாளராக நம்ம மாற்றி இருக்கிறோம். அதன்படி தான் புதுச்சேரியை சார்ந்த 2 வீரர்கள் தாய்லாந்தில் நடந்த போட்டியில் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நம்மக்கிட்ட பயிற்சி பெற்ற மாதங்கள் பார்த்தோன்னா 2 மாதங்கள் தான் பயிற்சி பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பஞ்சாப்லேருந்து வந்த ஒரு தம்பி வந்து 4 நாட்கள் மட்டுமே பயிற்சி பெற்று 80 பேர் விளையாட்ட போட்டியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்காரு.
4: இப்போ நீங்க வந்து உறுப்பு தானம் பெற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் அப்புறம் மாணவர்களுக்கு செலக்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த தேர்ந்தெடுத்து காரணம் என்ன?
5: இது எல்லாமே வந்து இந்த சமூகத்தால் வந்து மறுக்கப்பட்ட கண்டுகொள்ளப்படாத சமூகங்கள். ஏன்னா விளையாட்டின் மேலே பெரும்பாலும் வந்து உடல் திறன் மிக்க ஆண்கள் தான்

0: வந்து நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஆனால் இங்கே பெண்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் தான் இந்த சமுதாயத்தினோட மாற்று சக்தின்னு நாங்கள் கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்களுக்கும் நம்மளை போல் வந்து சாதாரண வீரர்களை போல் விளையாடணும் அப்படின்ற வந்து இயக்கங்கள் இருந்தாலும் அதற்குண்டான மேடைகள் அவங்களுக்கு அமையல. அந்த மேடையை நம்ம அமைச்சு கொடுத்து அவங்கள வந்து ஒரு பெரிய சாதனையாளராக மாற்றுவதும் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு பெண்கள் தான் மிகச்சிறந்த ஒரு வழின்றது நாங்கள் வந்து உறுதியாக நம்புகிறோம்.
1: இப்போ நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் எப்படி இருக்கு இதனுடைய பெத்தாங்களுடைய விளையாட்டு?
0: பாண்டிச்சேரியில் இந்த விளையாட்டு வந்து பயிற்சி பெற்ற வீரர்கள் 2500 மேலே பேர் ஓப்பன் கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் பார்த்தோன்னா ஒற்றை எண்ணிக்கையில் தான் இதில் இருக்கிறாங்க.
1: புதுச்சேரியில் இந்த பெத்தாங்க விளையாட்டுனுடைய வரவேற்பு எப்படி சார் இருக்குது? அதாவது கிராமப்புறத்துலலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, டவுனில் தான் அதிகமாக விளையாடுறாங்கன்னு ஒரு பரவலாக பேச்சிருக்கு.
0: நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த விளையாட்டு வந்து பாண்டிச்சேரி ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவு தான் வந்து இது விளையாடப்பட்டு வந்தது. இப்போது நாங்கள் எடுக்கிற இந்த முயற்சியால் கிராமப்புறங்களில் இருந்து இதில் வந்து விளையாடுறாங்க. இப்போது கலந்தகத்தில் பாதி பேர் வந்து கிராமப்புறங்கள் வந்து விளையாடுற வீரர்கள் தான். உலக அளவில் நம்ம போய் விளையாடுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த வாய்ப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கதவுகள் நம்ம இப்போ திறந்துருக்கு.
1: இப்போ பெத்தாங்க விளையாட்டில் நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, கோல்டு மெடலு, வெங்கலம் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரைஸஸ் வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து அரசு துறையில் வேலை வாய்ப்பு படிப்பில் ஏதாவது இருக்கா சலுகைகள்?
0: இந்த கேம் வந்து கூட்டிய வீரர்கள் ஒலிம்பிக்கில் சேர்க்க போகிறாங்க. அப்படி ஒலிம்பிக்கில் சேர்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அரசும் மாநில அரசும் இதுக்கு செவி சாய்க்கணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.
1: அசோசியேஷன் சார்பாக இந்த விளையாட்டை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முகாம்கள் இல்லாத மாதிரிலாம் நடத்திருக்கிறீங்களா?
0: 4 மாதத்துக்கு முன்னாடி தேசிய அளவிலான பெத்தாங்க பயிற்சி மையம் மரப்பாலத்தில் இருக்கிற எங்களுடைய ஆடுகளத்தில் நடைபெற்றது. அதில் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து பல்வேறு விளையாட்டு வீரர்களும் புதுச்சேரியிலிருந்து பல விளையாட்டு வீரர்களும் கலந்து கொண்டாங்க. இது வந்து மிகச்சிறப்பான ஒன்றா இருந்தது.
2: வணக்கம், என் பெயர் வீரராகவன். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு ஹெட்மாஸ்டர். நான் இந்த கேமை கிட்டத்தட்ட 12 வயசுலேருந்து விளாட்றேன். இந்த பெத்தாங்க கேம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நம்ம பாண்டிச்சேரியில் விளாட்றாங்க. நம்ம பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய மாநிலங்களில் ஒரு 7 மாநிலத்தில் வந்து விளையாடுறாங்க. அது இல்லாமல் நம்ம பாண்டிச்சேரியில் இதை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துன்னு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸு அண்டு உமன்ஸு அண்டு பேரா அண்டு ஆர்கன்ஸு அப்புறம் ஓப்பன் கேட்டகரி இவங்க எல்லாருமே இந்த கேமை விளாட்றாங்க. அதனால் இந்த கேம் வந்து வருங்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நிறைய பேருக்கு வாழ்வியல் ஆதாரத்தையே உருவாக்கணும்னு நம்புகிறேன். இந்த பெத்தாங்க கேமில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு அந்த சங்கத்துக்கு ஒரு பெரிய கப்பு ஒன்று தருவாங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 8000-9000 இருக்கும். அது இல்லாமல் யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இண்டிவிஜுவல் கப்பு 2 கொடுப்பாங்க. அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸு 7000-7000 ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு, மொத்தம் 10000. செகண்ட் ப்ரைஸு 6000 கொடுப்பாங்க. அவங்களுக்கு இண்டிவிஜுவல் கப்ஸு 32 வகையான பரிசுகள் வழங்கப்படும். இது ஒரு மிக சிறந்த ஊக்குவிக்கும் விளையாட்டு அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். முக்கியமாக நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யாரும் போதைப் பொருளுக்கு அடிமை இல்லாமல் இருப்பாங்க. 2வது விஷயம் வந்து நம்ம குண்டை பார்த்து அடிக்கிறது பார்த்து கட்டுறது அப்படின்னும் போது நம்ம விஷன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எந்த குண்டை எந்த மாதிரி அடிக்கலாம், எந்த இடத்துல குண்டு கட்டலாம், எங்கே போட்டால் கரெக்டாக குண்டு நிற்கும்னு சொல்லிட்டு நம்மளோட அறிவு கூர்ந்த நல்ல விஷயமாக இந்த கேம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே மறந்துட்டு அவங்க வாக்கிங்லேயே இருப்பாங்க. நல்ல ஒரு எக்ஸசைஸு, ரத்த ஓட்டம் வேகமாக இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கேம் விளையாடும்போது அவங்களுடைய கஷ்டங்கள் சோகங்கள் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக விளையாடுவாங்க. இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த கேமில். குண்டோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 720 கிராம்லேருந்து 690 வரைக்கும் இருக்கும். அதை வந்து கையில் வச்சு தூக்கி போடும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸாக அது இருக்கும். அவங்களுக்கு நல்லா ஹெல்த் வைஸு நல்லது, மைண்டு வைஸும் நல்லது, விஷன் வைஸும் நல்லது. இதில் வந்து முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப்பு வளரும். ஒரு மாநில அளவிலான டோர்னமெண்ட்டு வைக்கும்போது தான் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடுவோம். அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு நலம் விசாரித்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேமாக இருக்கும் இது. இந்த குண்டு வந்து ஃப்ரான்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம இந்தியாவிலையோ வேறு ஊர்லேயோ எங்கேயுமே ஒரிஜினல் குண்டு கிடைக்காது. இப்போ நம்ம தாய்லாந்து போனோம், அங்கேயுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி தான் இருக்குமே தவிர ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கணுன்னாக்கா நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம நண்பர்களோ நம்ம உறவினர்களோ யாராவது வந்தால் மட்டும்தான் அதை எடுத்து வருவாங்க. 3 குண்டு சேர்ந்தது 1 செட்டு 2.5 கிலோ வந்துடும். நம்ம இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 15000, அதிலிருந்து 25000 ரூபா வரைக்கும் அந்த 3 குண்டு மட்டும் விற்கும். இங்கே நம்ம இந்தியாவிலையோ பாண்டிச்சேரிலையோ எங்கேயுமே அந்த குண்டு இல்லை, ஃபுல்லாக ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வரணும். இங்கே விளாட்ற குண்டு எல்லாமே யாரோ ஒரு நண்பரோ இல்லை உறவுகளோ எட்டணும் அந்த குண்டு தான். இது எல்லாமே இந்த பெத்தாங்க விளையாட்டோடைய விதிமுறைகள், அதை எப்படி விளையாடணும், விளையாடும் முறையை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஜாக்குன்னு ஒன்று இருக்கும்,

0: அது மரத்தக்க சின்ன ஒரு உருண்டை மாதிரி இருக்கும். அது யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க அந்த ரிங்குக்குள்ளே நின்று 6 மீட்டருக்கு மேலே 10 மீட்டருக்குள்ளே போடணும். அதில் போந்தர்னு ஒருத்தர் இருப்பார். போந்தர்னா குண்டு கட்டுறவர். அதுக்கடுத்து தீரர், அவர் குண்டு அடிக்கிறவர். இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். இவங்களுக்கு 6 குண்டு, இவங்களுக்கு 6 குண்டு, ஒருத்தவங்களுக்கு 3 குண்டு கணக்கு. மேட்ச் ஆரம்பித்த பிறகு அந்த ஜாக்கு பக்கத்தில் கிட்ட கட்டிட்டாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அடிக்கிறவர், அந்த தீரர்ன்றவர் அந்த குண்டு அடித்து வெளியே தள்ளுவார். இதே மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறது கட்டுறது மாற்றி விளையாடி கடைசி நேரத்தில் 6 குண்டு ஆகும்போது அந்த ஜாக்குக்கு பக்கத்தில் யார் குண்டு இருக்குதோ அவங்களுக்கு 1 பாயிண்ட்டோ இல்லை 2 பாயிண்ட்டோ வரும். இதேமாரி விளையாடி சரியாக 13 புள்ளிகள் யார் சீக்கிரமாக எடுக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். இதில் நடுவர் இருப்பார். சப்போஸ் 2 குண்டு பக்கத்தில் இருக்கும்போது சந்தேகமாக இருந்தாக்கா நடுவரை கூட்டு அதை அளப்பாங்க. அவர் சொல்லிட்டு தான் இறுதியான தீர்ப்பு. இப்படி தான் இந்த விளையாட்டை விளையாடணும். இதுக்கு நேரம் எதுவுமே கிடையாது. அந்த 13 பாயிண்ட்டு எடுக்கிற வரைக்கும் விளையாடி ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க விளையாடலாம். பாண்டிச்சேரி பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு சங்கம் இருக்கும். அந்த மாதிரி 45 சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தில் சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அதோட 10:30 வரைக்கும் விளையாடுவாங்க. ஆனால் மாநில அளவில் பெத்தாங் போட்டின்னு வந்தால் மட்டும் காலையில் 9:30 மேட்ச் ஆரம்பிக்கும். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடக்கும். 2 நாட்கள் நடக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். அதில் ஃபைனல் சங்கங்கள் எந்த டேட்டை முடிவு பண்ணுறாங்களோ அவங்க அந்த டேட்டில் வச்சு ஃபைனல் ஃபிக்ஸ் பண்ணி வெற்றியாளர்களுக்கு கோப்பை வழங்குவாங்க. இந்த பெத்தாம் கேம் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒலிம்பிக்கில் சேர்ந்துட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்கூல் கேமில் மெர்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான மவுசே வேறு. அதனால் இப்போதுலேருந்தே எல்லோரும் விளையாட ஆரம்பித்தா கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கும் இதில் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அனைவரும் இதில் குழந்தைகளை, வீட்டில் இருக்கிற முதியோர்களை, முக்கிய பெண்களை வெளியே கொண்டு வரணும். அவங்க வந்து விளையாடணும். ஜெயித்தாதான் வெற்றின்னு கிடையாது. இந்த கேமில் காலை வச்சுட்டாலே அது அவங்களுடைய முழு வெற்றி தான். இதை வந்து எல்லாரும் விளையாடணும். இவ்வளவு நல்ல விஷயங்களை அடக்கிய இந்த பெத்தாங் விளையாட்டில் நானும் ஒரு வீரனாக இருக்கிறது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்குது. இந்த பேட்டிக்கு வாய்ப்பளித்த ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிலையத்துக்கு என்னுடைய நன்றிகளை எங்களுடைய விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் நான் கூறுகிறேன். நன்றி சார்.
1: நடைபெற்ற பெத்தாங் விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா இம்மாதம் 2ஆம் தேதி அன்று மாலை 6 மணிக்கு நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற உறுப்பு தானம் பெற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மகளிர் மற்றும் மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்கள் பலர் பரிசுகள், சான்றிதழ்களை வழங்கினர். நிறைவாக விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா இனிதே நிறைவு பெற்றது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது விளையாட்டுக் களம் நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் நடைபெற்ற 1வது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: வணக்கம் நேயர்களே.
2: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். அவருடன் 200 பேர் கொண்ட இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் ஜப்பான் செல்கிறது. டோக்கியோ, நாகயா, ஒசாகா ஆகிய நகரங்களில் ஜப்பான் தொழில்துறையினருடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பசுமை எரிசக்தி, எஃகு, வாகன

0: தொழில்துறை, நிதி சேவைகள் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜப்பான் தொழில்துறையினருடன் அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணைய கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நிலத்தின் சமநிலையை பராமரித்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவை குறித்து இந்தியாவின் கருத்துக்களை இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது இத்துறையில் நாட்டில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தனியார் துறைக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ககன்யான் மனித விண்வெளி பயணத்திட்டம் 2035 ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நாராயணன் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தூய்மைப் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தேசிய தூய்மைப் பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மைப் பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தை

சமூக நீதியையும் காக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 74.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தம் உள்ள 1,25,00,000 வாக்காளர்களில் சுமார் 94,00,000 பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெற்ற பின்னர் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் இதுவாகும். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, ஆந்திர உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திரிபுராவிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. கெனிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணீஷ் பட்டம் வென்றார். ஹங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. இப்போட்டியில் வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டால் உடல் உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். புகையிலை பயன்பாட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றதுதான் இன்றைய நாம பார்க்கக்கூடிய விஷயம். புகையிலை பயன்பாடு என்பது வந்து எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்துது, உடல் ரீதியாக என்ன விதமான வந்து மாறுதல்களை அது உண்டு பண்ணுது, இந்த மாறுதல்கள் உங்களுக்கு மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் எப்படி வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக புகையிலையின் முக்கியமான பாதிப்பு என்பது நுரையீரல் மற்றும் வாய். நுரையீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய் வந்து ரொம்ப புகையிலை பயன்பாட்டில் வந்து அதிக அளவில் ஏற்படுகிறது. இந்த நுரையீரல் புற்றுநோயினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2-3 நிலையில் தான் வந்து அறியப்படுகிறார்கள். அதனால் வந்து அவர்களுக்கு சிகிச்சை ஏற்பாடுகளும் வந்து தாமதமாகுது. அதனால் அவர்களை காப்பாற்ற முடியாமல்

0: அதனுடைய நிலையும் ஏற்படுது. உலகத்தில் அதிக வாய் புற்றுநோய் உள்ள நாடு இந்தியா தான். அதற்கு முக்கிய காரணம் புகையிலை பயன்பாடு. இந்த புகையிலை பயன்பாடுனால வந்து வாய் புற்றுநோய் மட்டும் இல்லாமல் தொண்டை புற்றுநோயும் வந்து ஏற்படுது. இது மாதிரி ஏற்படக்கூடிய வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய்கள் வந்து அவர்களுடைய வாய் அந்த அறுவை சிகிச்சை மூலமாக எடுத்துட்டு அதை வந்து திரும்பவும் சரி செய்வதற்காக பிளாஸ்டிக் சர்ஜரி போன்ற உபகரணங்களை பயன்படுத்தி நம்ம வந்து என்னதான் வந்து அவர்களை சரிப்படுத்தினாலும் அவர்களுடைய அந்த வாழக்கூடிய காலம் வந்து கண்டிப்பா வந்து குறைய ஆரம்பிக்குது. குறிப்பாக வந்து ஒரு 70-80 ஆண்டுகள் வாழக்கூடிய நபர் வந்து இந்த மாதிரி வாய் தொண்டை புற்றுநோய் பாதிப்புகளால் வந்து அவர்களுடைய 20 ஆண்டு காலம் குறைய ஆரம்பிக்குது. அதனால அந்த வாழ்நாள் ஆயுட்காலம் குறையுதுன்றது வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது தொற்றா நோய்கள்ல வந்து டயபெட்டிஸ். இந்த புகையிலை பயன்படுத்துறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கணையம் பான்கிரியாஸ் வந்து பாதிக்குது. புகையிலினால் டயபெட்டிஸ் வருமானு கேட்டீங்கன்னா பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கு, அதை யாராலும் மறுக்கவும் முடியாது. அடுத்தது பிளட் பிரஷர், நம்மளுடைய ரெண்டாவது பெரிய தொற்றா நோயின்னு சொல்லக்கூடியது. இந்த பிளட் பிரஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புகையிலை பயன்படுத்திட்டே இருக்கிறப்போ ரத்த நாளங்கள்ல வந்து அடைப்பு ஏற்படுறதுனால அதன் வழியாக செல்லக்கூடிய ரத்தத்தின் அந்த பிரஷர் வந்து மாறுபாடு அடைஞ்சு அவர்களுக்கு வந்து ஹை பிரஷர் இல்லைனா லோ பிரஷர் உண்டாகுது. அதனால வந்து அவர்களுக்கு இதய பாதிப்புகள் நிறைய பேர் வந்து இப்பொழுது சமீப காலமாக சின்ன வயசுலேயே வந்து இதய பாதிப்புகளால் இறந்து போறாங்க அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டுறோம். அதற்கு முக்கிய காரணியாக இருப்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த புகையிலை பழக்கம் தான். ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய நிறைய சிறு வயது இல்லைனா இளம் வயது இல்ல 30-35 வயது உள்ளவர்கள் கூட வந்து இறந்து போறாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் இந்த புகையிலை பயன்பாடுன்றதுதான். அது எந்த வகை புகையிலைனாலும் சரி, அது மெல்லும் வகை புகையிலைனாலும் சரி, புகைக்கும் வகை புகையிலையானாலும் சரி, ரெண்டுமே வந்து இது வந்து பாதிப்புகளை ஏற்படும். இதை தாண்டி பெண்களிடத்தில் வரப்போ வந்து மார்பக புற்றுநோய், இன்னைக்கு இந்தியாவில் வந்து மார்பக புற்றுநோயின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அதற்கு ஒரு முக்கிய காரணி வந்து புகையிலை பயன்பாடு தான். அடுத்தது கருப்பை வாய் புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர் சொல்லக்கூடியது. பெண்களுக்கு இந்த இரண்டு உறுப்புகளுமே மிக முக்கியமான உறுப்புகளாக நாம பார்ப்போம். குழந்தை பிறப்பதற்கு வந்து கருப்பை வந்து ரொம்ப முக்கியம். கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுறப்போ குழந்தை பிறப்பதற்குரிய பாதிப்புகளும் வந்து அவங்களுக்கு குறையுது. எல்லாத்தையும் விட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த திறன் வந்து குறைய ஆரம்பிக்குது ஆண்களிடையும் சரி பெண்களிடையும். பெண்களிடையே கருமுட்டை குறையுதல், ஆண்களிடையே விந்தணுக்கள் குறையுதல், இந்த மாதிரி பாதிப்புகளும் வந்து புகையிலை பயன்படுத்தினால் வருது. பிரெக்னன்சில வந்து குழந்தை ஊனமாக பிறக்கிறது, அபார்ஷன்ஸ் நடக்கிறது, குழந்தை இறந்து பிறக்கிறது, இந்த மாதிரி உள்ள தாக்கங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா புகையிலை பயன்பாட்டினால இருக்கு. சோ நீங்க எந்த உறுப்பு எடுத்தாலும் எல்லா உறுப்புகளையுமே வந்து இந்த புகையிலை வந்து அதனுடைய தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. அதனால எந்த விதமான புகையிலையாக இருந்தாலும் அது உங்களுக்கு சேஃப் இல்ல, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எந்தவித புகையிலையும் தவிருங்கள், எந்த கால சூழ்நிலையும் அதில் தவிருங்கள். வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுங்கள், புகையிலை அல்ல. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் எதிர்காலம் ஆரோக்கியமாக இருக்கும், நாடும் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாருடைய ஆரோக்கியத்திற்காகவும் புகையிலை தவிருங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டால் உடல் உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
3: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த ஒருங்கிணைந்த வானொலி அறிக்கை, ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சல்.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: நேரம் 7:45. 16 நொடிகள் ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேர்களுக்கும் இனிமையான இதமான காலை வணக்கம். நிகழ்ச்சி வணக்கம் மக்களே நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி. சோ வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில ஒரு நாளும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் எடுத்துட்டு வந்து அதுக்கான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல உங்களுடைய மூளைக்கு காலிலே படாத வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக நாங்க வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரோம். நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாவும் இருக்கணும், அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவாவோ கேள்வியாவோ இருக்கணும் அப்படிங்கிற நிறைய வேலை எல்லாம் செஞ்சு உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கோம். சோ நீங்க நாம இந்த வணக்க மக்களே நிகழ்ச்சியில கேட்கக்கூடிய எஃபி க்வெஸ்சன் நம்மளுடைய எஃபி பேஜ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற பேஜ்ல போயிட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம். சோ அந்த வகையில் இன்றைய நமது கேள்வி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, சோ இப்போ வந்து நம்ம AI ஜெனரேஷனுக்கு மாறிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அந்த வகையில AI சம்பந்தமான ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். பெண்களுக்காக இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல் தேசிய செயற்கை நுண்ணறிவு கல்வி அறிவு இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. சோ அது என்ன அப்படிங்கற கேள்வியை தான் உங்க முன்னாடி

கேள்வியை நான் ரிப்பீட் பண்ற. பெண்களுக்கான இந்தியாவின் முதல் தேசிய செயற்கை நுண்ணறிவு கல்வி அறிவு இயக்கம் எது அப்படிங்கிற இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். நேரம் 7:46:37 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. என்ன இந்த மண்டேவ சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். அப்பா நேத்து ஒரு லீவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு இந்த ஒரு வாரத்துக்கு ஓடுறதுக்கு பயங்கரமா பிளான்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சூப்பரா உங்களோட பிளான் எல்லாம் ஒரு எனர்ஜியோட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை சூப்பரான ஒரு குட் மார்னிங்கோட வணக்கம். மக்களே நிகழ்ச்சியில நம்ம கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது, கேட்கலாம். நேத்து பெய்த மழை எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்ததுல காலையில அடிச்ச வெயிலுக்கு அப்பா ஈவினிங் கொஞ்சம் பரவாயில்ல. பட் நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போயிட்டு மழையில சிக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓகே, சோ என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்த சில்லான ஒரு மைண்ட் செட்டோட. அப்படியே ஒரு பாடல் கேட்கலாம் பையாத்திரை படத்துல இருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற நம்மளுடைய எஃபி பேஜ்ல சோ எல்லாரும் நிறைய பேர் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எல்லாருக்கும் ஹாப்பியான ஃப்ரெஷ்ஷான ஒரு குட் மார்னிங் சொல்லிக்கிறேன் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும். ஓகே, சோ நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு பெண்களுக்கான இந்தியாவின் முதல் தேசிய செயற்கை நுண்ணறிவு கல்வி அறிவு இயக்கம் எது அப்படின்ற இந்த கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. அது பத்தின ஒரு சில டீட்டெயில்ஸும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, சோ பெண்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா யசோதா ஏஐ அப்படிங்கிறது தான். சோ இது வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பெண்களிடையே டிஜிட்டல் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் அடிப்படை செயற்கை நுண்ணறிவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் தேசிய மகளிர் ஆணையம் அதாவது NCW அப்படிங்கிற இந்த அமைப்பு மூலமா இணைந்து இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. யார் யாரு அப்படிங்கறத பார்க்கலாமா? ஓகே, சோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. வலங்கை மாநில இருந்து ஆட்டோ துரை, குறிஞ்சாக்கேணிலிருந்து அசுருதீன், நூர்ஜஹான், மயிலை பட்டாபி, கண்ணன், சங்கரி, ரவிமாலதி, உமாசேகர், ரமேஷ், ரேவதி, ஆகாஷ், ஸ்ரீராம், சிவா, பாலகுமாரன், அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவள்ளல், ஆற்காட்டிலிருந்து சாத்தூர் ரமேஷ், காரைக்காலிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், அடுத்ததா ஓகே தனுஷ் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கணிஷ்மா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அடுத்ததா கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடியிலிருந்து செந்தில் முருகன் ஆன்சர் பண்ணிருக்காங்க. அந்தோணிராஜ் சென்னையிலிருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ண கணேசன் ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ எல்லாருக்கும் ஒரு சிலர் வந்து குட் மார்னிங் சொல்லிருக்கீங்க, அவங்களுக்கும் வந்து சூப்பரான குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். ராமகிருஷ்ணன் கொழுமுகண்டான் பாளையத்திலிருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. யசோதா ஏஐ யுவர் சக்கி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா வந்து ஹரிஹரன் ஆன்சர் பண்ணிருக்காங்க. கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஜான், ஹாஜா, நஜ்முதீன் இவங்களும் ஆன்சர் பண்ணிருக்காங்க. எரவஞ்சேரியிலிருந்து ஷாகூர் ஹமீலு, முல்லக்காடிலிருந்து பாபு, அடுத்ததா வீரதுரை அரியலூர்ல இருந்து, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கொருக்காத்தூர்ல இருந்து கெக்கி ஞானமுருகன், அன்புராளி சென்னையிலிருந்து, அப்புறம் மதுரை சோ சண்முக சுந்தரம் ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஃப்எம் ரெயின்போ சார்பில் சூப்பரான நன்றிகளும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லிப்போம். எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி, கரெக்டான ஆன்சர் கொடுத்த அத்தனை பேருக்கும். ஓகே, சோ இத பத்தினா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பத்தி நீங்க அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கோங்க. ஏஐ பத்திலாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு டெக்னாலஜியில் அப்படி இப்ப இருக்கிற இந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அது கூட ஈடு கொடுத்து போகணும் அப்படின்னா ஏஐ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓகே வரும் பாடலோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். சோ இன்றைய வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியோட கேள்வி அண்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கான இந்தியாவின் முதல் தேசிய செயற்கை நுண்ணறிவு கல்வி அறிவு இயக்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஐ அப்படிங்கிறது தான். சோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வரும் பாடலோட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி.

0: வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேயர்களே, இனி கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீ வித்யா சீனிவாசன். தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு நேற்று விண்வெளி ஸ்டார்ட் அப் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய போது, விண்வெளி ஆராய்ச்சியில் தனியார் துறையினர் உலகளாவிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று ரஷ்யா சென்றுள்ளார். இன்று அங்கு நடைபெறும் இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான ஆணையத்தின் 27வது அமர்வுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடன் இணைந்து தலைமையேற்கிறார். இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், அறிவியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புகள், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரியில் இருந்து மாஹேவிற்கு இன்றும் நாளையும் மாலை 6 மணிக்கும், மாஹேவிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் மாலை 5 மணிக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி சாலை போக்குவரத்துக் கழகம் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. மேலும் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு கோவில் நடை சாத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது.

கொழும்புவில் நடைபெறும் இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை நேற்றைய ஆட்ட நேர முடிவில் இருந்த 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன்கள் என்ற நிலையில் இருந்து தொடர உள்ளது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க 492 பேர் அடங்கிய இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: வணக்கம் மக்களே, நேரம் 8:03:15 நிமிடம் எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். மக்களே, நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜேஸ் புதுவையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கு போயிட்டு துணி பவுடரே போடாம அந்த ஊரை பத்தி ஒரு அலசு அலசுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த ஊரை பத்தி ஒரு அலசு அலசுக்கு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தோட நம்ம புதுமை நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு ஆர்ஜே ஜெனா பாண்டிச்சேரியில இருக்க ஒரு சூப்பரான ஊருக்கு தான் விசிட் வந்திருக்கேன். அதை நேற்று நைட்டு மழை எல்லாம் பேஞ்சு இந்த ஊர் உள்ள என்டர் ஆகும் போது அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. ஊர் உள்ள என்டர் ஆகும் போது ஒரு பெரிய குளம், அந்த குளத்தை சுத்தியே பாக்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போல, அந்த அளவுக்கு அழகா இருக்கு இந்த ஆதிங்கப்பட்டுன்ற ஊரு. சோ எக்ஸாக்டா ஆதிங்கப்பட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி வந்த வழி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு நிறைய வழி இருக்கு, நிறைய வழியில வந்து ஆதிங்கப்பட்ட ஊரு வந்து நம்ம வந்து வர முடியும். எக்ஸாக்டா இந்த லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடலூர்ல இருந்து நியூ பைபாஸ் வழியா நீங்க பாண்டிச்சேரி வரீங்க அப்படின்னா, தோரியாங்குப்பம் தாண்டின உடனே நமக்கு வந்து அடுத்து வந்து பரிக்கல்பட்டுக்கு ஒரு ஜங்ஷன் போகும், அதுக்கப்புறம் பின்னாசிக்குப்பம் அப்படின்ற ஊருக்கு ஒரு ஜங்ஷன் போகும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம டோல்கேட் இருக்கு இல்லையா, டோல்கேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ரைட் சைட்ல உள்ள போனீங்கன்னா ஆதிங்கப்பட்டு. சோ நானும் இந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரேன். இந்த ஊர் எப்படி இருக்கும், இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. இங்க இருக்க மக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊரோட சிறப்பு பற்றின விஷயமும் நம்மகிட்ட நம்ம தெரிஞ்சுக்கோட இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பெயர்?
2: என் பெயர் முருகையன்.
1: முருகையன் சார், நீங்க பிறந்து வளர்ந்து எல்லாமே இந்த ஊர் தானா?
2: இதே ஊர் தான்,
1: ஆதிங்கப்பட்டுதான். அவரு வந்து அவர் ஊர் பேரை வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆதிங்கப்பட்டு ஆதிங்கப்பட்டு சார். சரி, எதுக்கு உங்க ஊர்ல வந்து ஊருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு ஞாபகம்
2: ஏதாவது?
1: உங்க தாத்தா பாட்டி ஏன் நம்ம ஊருக்கு வந்து ஆதிங்கப்பட்டு அப்படின்னு வந்துச்சுன்னு ஏதாவது
2: கேட்டிருக்கீங்களா?
1: நீங்க கேட்கல,
2: ஆதிங்கப்பட்டுதான் அப்படியே இருக்கணும்.
1: அப்படியே இருக்கீங்க? ஓகே. சரி, நீங்க என்னென்ன வேலைக்கு எல்லாம் போறீங்க டெய்லியும்? என்னென்ன விவசாய வேலைக்கு நீங்க பண்ணிருக்கீங்க?
2: கட்டி போடுவோம், அட்டை போடுவோம், நெல் அறுப்போம்.
1: இப்ப ஆதிங்கப்பட்டுல ஃபுல் டைம் என்ன விளைச்சல், அது மாதிரி வந்து இந்த நிலம் சம்பந்தப்பட்ட வேலைன்னா என்ன பயிரிடுறீங்க நீங்க? ஆதிங்கப்பட்டுக்கு இப்ப நான் உள்ள வரும்போது பெரிய குளம் இருக்கு, தண்ணி ஃபுல்லா இந்த டைம்ல நல்லா ஃபுல்லா இருக்கு. வேற என்னென்ன ஊர்லாம் ஓடை அந்த மாதிரி ஏரி எல்லாம் என்னென்ன இருக்கு ஆதிங்கப்பட்டுல?
2: குளம் இருக்கு, அதனால ஏரி ஒண்ணு.
1: ஏரிக்கு பேர் தெரியுமா?
2: ஏரி பேரு
1: ஏரி ஆதிங்கப்பட்டு ஏரி தான். சரி, இருக்கு. இந்த ஏரிக்கு எங்க நிரம்பனா எந்த இடத்துல இருந்து தண்ணி இங்க வரும்?
2: பாவூர் ஏரி. பாவூர் ஏரி நிரம்பனாதான் தண்ணி வரும்.
1: அங்க இருந்து உங்களுக்கு பாகூர் நிரம்பின உடனே தண்ணி வடிகால் வழியா இந்த ஊருக்கு ஆதிங்கப்பட்டு வரும். சரி, இந்த ஆதிங்கப்பட்டுல இருக்க ஏரி நிரம்பி எந்த ஊர் வழியா போகும்?
2: குமாமக்கம் ஏரி. குமாமக்கம் ஏரிக்கு போயிடும்.
1: சின்ன வயசுல இந்த ஏரியில

0: கடினமான அனுபவங்கள் இல்ல வேற ஏதாவது அனுபவங்கள் இருக்குங்களா? இந்த மீன் பிடிச்சது அந்த மாதிரி எல்லாம்
1: இருக்கு. அது போல என்னென்ன தெரியுமா, குளிப்போம்.
0: ஆதிங்கப்பட்டு வந்து விவசாயம் சார்ந்த ஊருன்னு சொல்லிட்டீங்க, மத்த வேலைக்கெல்லாம் எங்கெல்லாம் ஊர் மக்கள் போயிட்டு இருக்காங்க? பக்கத்துல
1: பக்கத்துல அப்படியே குறைச்சி வேலைக்கு போவேன், தண்ணி போட மத்த வேலைக்கெல்லாம் அப்படியே சென்ற வேலைக்கெல்லாம் போவேன்.
0: முருகன் சார் வந்து ஆடினால் இந்த ஊர்ல எல்லா வேலைக்கும் போயிருக்கீங்க. சரி, இப்ப நம்ம ஊர்ல எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க, எத்தனை வீடுகள் இருக்கும் தோராயமா? ஆதிங்கப்பட்டு எங்க இருக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கே இப்பதான் தெரியும். சோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு நீங்க ஏதாவது வழி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப பாண்டிச்சேரியில இருந்து வரீங்க, நீங்க வந்து தவளக்குப்பம் திருமாம்பாக்கம் வந்துட்டீங்க, திருமாம்பாக்கத்துல இருந்து எப்படி ஆதிங்கப்பட்டுக்கு வழி வரணும்னு சொல்லுங்க.
1: ஏரிக்கரையா வழியா வரணும்னா நேரம் எங்க ஊருக்கு இருக்கு?
0: சிம்பிளா சொல்லிட்டாருங்க, ஏரிக்கரை வழியா இப்ப திருமாம்பாக்கத்துல இருந்து ஏரிக்கரை வழியா வந்தா எங்க ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப வந்து இப்ப நியூ பைபாஸ் வந்திருக்கு இல்லையா, விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை வந்திருக்கு. இந்த ஊர் வழியா வந்தாந்தா ஆதிங்கப்பட்டுக்கு இந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி என்ன ஊர் இருக்கு, அடுத்தடுத்த ஊர்ல என்னென்ன ஊர் இருக்கு?
1: அந்த கீழேமலை இருக்கு, அப்படி போல மெயின் கட்டி இருக்கு, அப்படி போல டிஎன் பாளையம் இருக்கு, அப்படியே அப்படி
0: குப்பம்
1: இருக்குப்பம் குடியிருப்பு பாளையம் சிம்மாம்பாக்கம் எல்லாமே இருக்கு.
0: அதாவது தமிழக பகுதியும் உங்க கூட இணைஞ்சு இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பகுதியும் இருக்கு. இந்த ஊர் வந்து ரொம்பவே சூப்பராவே இருக்கு. இந்த ஊரை பத்தியும் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க ஸ்டேட்டியூண்டா இருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
4: FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவா

0: to pay service fees to Tehran. Iran's National Security Commission spokesperson Ibrahim Rezai stated that the fees will cover a wide range of maritime, environmental and logistical provisions, according to state broadcaster. This comes after the approval of the Article 3 strategic action to ensure the security and progress of the Strait of Hormuz plan. The spokesperson further stated that the payment structures have been designed with flexible financial terms. On to sports. In chess, India's 19-year-old Grandmaster Pranesh M emerged as the champion in the prestigious Kanizsa Open 2026 in Hungary, securing the Group A title with a superb performance. In a ninth and final round of the tournament, Pranesh defeated Vadim Pretorsky of Germany with white pieces. Pranesh has a rating of 2,673 and is ranked 44th in the latest FIDE rankings of August 2026. And now for a look at today's newspapers, it's over to VC Pramod.
1: Thank you, Anuja. All dailies have widely covered Prime Minister Modi pitching India as a global hub for space startups and talent on National Science Day yesterday. The Tribune writes NSA Doval heads to China for talks with Chinese Foreign Minister Wang Yi for a dialogue on boundary issue ahead of the Chinese President's India visit. Fiscal deficit on course despite West Asia crisis, headlines Financial Express. Hindustan Times refers to the enumeration exercise noting, through forests and across streams, census set to reach Bastar's former red strongholds. As Bengal gets 3,500 crore rupees of defence push, the Asian Age, quoting the defence minister, writes, India capable of becoming global shipbuilding hub. In a significant milestone, DMRC becomes India's first metro organisation to achieve ISO certification to the latest international standard for asset management, reports the Statesman. The Times of India mentions a border report which projects India to surpass China in affluent consumers by 2036. And finally, the Indian Express cites railways roll out waterless urinals for pilots of India's most powerful locomotives. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Pramod. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls upon country's space sector to create an ecosystem that attracts global space talent to India. Union Home Minister Amit Shah to attend 9th National Security Strategies Conference in New Delhi today. External Affairs Minister S. Jayashankar to co-chair India-Russia Intergovernmental Commission on Trade, Economic, Scientific, Technological and Cultural Cooperation in Moscow today. Iran decides to impose service fees on vessels transiting Strait of Hormuz. IMD issues orange alert for heavy rain in Chhattisgarh, Bihar, Odisha and East Madhya Pradesh today. And in chess, India's Grandmaster Pranesh M wins Kanizsa Open title in Hungary. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 8:30.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போ வின். நம்ம புதுவை நேரம் 8:31 ஆயிடுச்சு மக்களே. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நம்ம ஆர்ஜே ஜனா ஆதிங்கப்பட்டு பகுதியிலிருந்து ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருக்காரு, பேசிடலாம்.
1: எஸ் ஆர்வமா தான் ஆதிக்கப்பட்டு வந்து பேசிட்டு இருக்கேன் நம்ம பொது நிகழ்ச்சிக்காக. ஆசை ஷோட ஓபனிங்ல இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஊர்ல என்னென்ன தலங்கள் இருக்கு, என்னென்ன விவசாய வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, மக்கள் மற்ற வேலைக்கு எல்லாம் என்னென்ன போயிட்டு இருக்காங்க, இங்க மெயினான விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து ஒருத்தர் முருகையன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்ததா இந்த ஊரை பத்தி நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல,

0: அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் இருந்த கேப்ல வந்து அப்படியே இந்த ரெண்டு இந்த ஊர் அப்படியே சுத்தி பாக்கலாம் அப்படின்னு சுத்தி பாத்துட்டே வந்தேன். ஒரு மெயின் ரோட், இந்த மெயின் சொல்லிருந்தேன் இல்லையா, இந்த ஆதிங்கப்பட்டில இருந்து கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா கிருமாம்பாக்கம் தான் ஷார்டஸ்ட் ரூட்டு. அதே மாதிரி நீங்க மேற்கு பக்கமா போகணும்னா சேலியமேடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரே ரோட்லதான் இந்த ஆதிங்கப்பட்டு அமைஞ்சிருக்கு. சோ இந்த ஊர்ல நிறைய மக்கள் இருக்காங்க, 200 வீடுகள் கிட்ட கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பரபரப்பா இந்த ரோடு ரொம்பவே பிஸியா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது யாரு அடுத்து நம்ம கிட்ட நியூஸ் அப்புறம் பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமா இருந்தேன். இங்க ஒரு அம்மா அடைய வச்சுட்டு ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. சோ அவங்க கிட்ட அப்படியே பேசிட்டு அவங்கள பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சாச்சு. அவங்களும் நம்ம கிட்ட ஆதிங்கப்பட்டு ஆதிங்கப்பட்ட ஊரை பத்தி நிறைய விஷயம் நம்ம சொல்ல போறாங்க. அவங்க பேரு, அவங்க என்ன ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தாங்க, எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்காங்கன்ற விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதுல கஸ்டமர்ஸும் வருவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்தூசியாஸ்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிடலாம். வணக்கம், உங்க பெயர்
1: கௌசல்யா.
0: கௌசல்யா யார் விஷயம் உங்களுக்கு? கௌசல்யா
1: எங்க தாத்தா வாங்கியது.
0: வாத்தியார் வந்து பேசி, நீங்க வாத்தியாருக்கு பேசி. ஓகே, சரி ஓகே. நீங்க என்ன ஊரு பிறந்தது?
1: காட்டுப்பாளையம்.
0: காட்டுப்பாளையம் பக்கத்துல?
1: பெரிய
0: காட்டுப்பாளையம். பெரிய காட்டுப்பாளையத்துல இருந்து இப்ப மேரேஜ் ஆயிட்டு ஆதிங்கப்பட்டுக்கு வந்தீங்க இல்லையா, இந்த ஊர் எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா?
1: ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ஓகே, இப்ப வந்து உங்களை வேணா நீங்க காட்டுப்பாளையத்துக்கே போங்க அப்படின்னு சொன்னா போவீங்களா? போக மாட்டீங்க. ஏன் வந்து ஆதிங்கப்பட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து வாழ்ந்து
0: பிடிக்கும். சரி, இப்ப ஆதிங்கப்பட்டுல இது ஃபேமஸான விஷயம், இந்த ஊர்ல இது அழகா இருக்கும், கோயிலாகட்டும் இல்ல மத்த இடங்கள் ஆகட்டும் இல்ல கொல்லி வெளியே ஏரி அந்த மாதிரிதான், உங்களுக்கு பிடிச்சது ஆதிங்கப்பட்டுல என்ன பிடிச்சது?
1: என்ன பிடிச்சிருக்கு? ஊரே பிடிச்சிருக்கு.
0: ஊரே பிடிச்சிருக்கு. ஆன்சர் இவ்வளோ மழுப்பி ரொம்பவே சூப்பரா சொல்லிட்டாங்க. ஊரே பிடிச்சிருக்கு, அப்புறம் என்னங்க தனித்தனியா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்க இப்ப வந்து கடை வச்சிருக்கீங்க, எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க?
1: 40 வருஷமா கடை வச்சிருக்கீங்க.
0: 40 வருஷமா? ஏன் வந்து வந்து இது மாதிரி கடை வைக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு?
1: கடை வைக்கணும், எங்க வீட்டுக்கு வேலை செஞ்சாங்க, வீட்டுல கொஞ்சம்
0: உள்ளூர் மக்களோட தேவையில நீங்கதான் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப கடன் எல்லாம் குடுப்பீங்களா?
1: கடன்
0: குடுப்பீங்க. கடன் குடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. கடன் எல்லாம் குடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லுங்க.
1: அம்மன்
0: கோயில் இருக்கு, மாரியம்மன் கோயில் இருக்கு, ஆடி மாசம் போச்சு, இப்ப ஆவணி வந்தாச்சு. என்னென்ன கோயில்ல எந்தெந்த மாதங்கள்ல திருவிழா நடக்கும், எத்தனை நாட்கள் நடக்கும், என்ன பேமஸா கிராண்டா என்ன நடக்கும், என்ன கோயில் என்னென்ன நடக்கும்?
1: முத்து மாரியம்மன் கோயில் 5 நாள் திருவிழா நடக்கு, குடி கல்யாணம், பூஜை, 5 நாள் திருவிழா நடந்து, மஞ்சள் நீராசு திருவிழா, அப்புறம் முளப்பால் விடுறது, முளப்பால் எடுத்து போனாங்க, ஒரு நாள் பால் கூட எடுத்து போனாங்க. நடக்கும் சித்திர மாசம் நடக்கும்.
0: சித்திர மாசம் நடக்கும்.
1: நடக்கும்.
0: ஓகே, அப்புறம் வேற ஏதாவது திருவிழாக்கள் அந்த மாதிரி என்ன நடக்கும்?
1: அங்காள அம்மா கோயில மாசி மாதம் நடக்கும். மாசி மாசத்துல ஒரு நாள் பூஜை, கும்பம் கொட்டி
0: கடலுக்கு கூட்டு போவீங்களா?
1: அந்த கடல் எல்லாம் கூட்டு சிம்பிளாவே நாங்க
0: ஊர்ல படைச்சிட்டு இது பண்ணிடுவாங்க. அப்ப வந்து ஊர்ல வந்து விவசாயம் சொன்னாங்க. ஊர்ல வந்து ஸ்டார்டிங்ல பேசும் போதே இந்த ஊர்ல நெல்லுதான் பயிரிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நெல்லு தவிர்த்து வேற ஏதாவது விவசாயம் இந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி வேற ஏதாவது பயிரிட்டு நீங்க பாத்துருக்கீங்களா, இல்ல பயிர் செஞ்ச அனுபவம் ஏதாவது இருக்கா?
1: அப்படிலாம் கிடையாது.
0: குடியிருப்பு பாளையம், சேலியமேடு, பாகூர் எல்லா ஊர்லயும்
1: கண்டு கேவரு மலையரட்டை கரும்பு எல்லாமே பயிர் செய்வாங்க. தண்ணி வந்தா எங்க ஊர்ல செய்ய மாட்டாங்க. பச்சை பயிர் வந்தா அந்த பச்சை பயிர் இப்ப கிடையாது.
0: இப்ப இல்ல, ஏன் வந்து இப்ப பயிரிட மாட்டாங்க?
1: நிலத்தெல்லாம் விற்பனை பண்ணிட்டாங்க, போட்டு கம்பெனி நிறைய ஆயிடுச்சு, பயிர் வைக்கிறது.
0: சரி ஓகே, இப்ப வந்து சேலியமேட்ல இருந்து வர

இருக்காங்க. சினிமா மாசத்துல இருந்து நம்ம ஊருக்கு வருவாங்க. மத்த ஊர்ல இருந்து வரணும்னா வேற ஏதாவது வழியில வரணும்னா உங்க ஊருக்கு எப்படி எல்லாம் வரலாம்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேரம் என்கிட்ட நீங்க பேசி உங்க ஊரை பத்தி சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நேர்களே தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 என்று முங்கால் மனதோடு.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: ஆர்ஜே ஜனா ஆதிங்கப்பட்டு போயிருந்து ரொம்ப அட்டகாசமா பேசிட்டு இருக்காரு, பேசலாம்.
1: எஸ் வெல்கம் பேக் டு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜனா. இன்னைக்கு ஆதிங்கப்பட்டு அப்படின்ற ஊர்ல இருந்தா பேசிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அம்மா பேசியிருந்தாங்க, கௌசல்யா அப்படின்னு பேசியிருந்தாங்க. அந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இன்ட்ரெஸ்டிங்கா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஊர் எப்படி, இந்த ஊர்ல இருக்கிற குளம் பத்தி சொல்லியிருந்தாங்க, ஏரி பத்தி சொல்லியிருந்தாங்க, என்னென்ன விவசாயம் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் சொன்னாங்க, திருவிழாக்கள் என்னென்ன மாதங்கள்ல நடக்கும் அப்படின்ற விஷயம்லாம் ரொம்பவே சூப்பரா டேட்டாவோட சொல்லியிருந்தாங்க, இந்தந்த மாதங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் கடைக்கு வந்தவங்களா ஒருத்தர் வந்திருந்தாங்க, அவங்கதான் அடுத்து அவங்க ஊரை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. கேட்டதுக்கு நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க யாரு, அவங்களை பத்தியும், அவங்க ஆதிக்கப்பட்டு என்ன, ஆதிக்கப்பட்ட பத்தி என்ன சொல்றாங்கன்ற விஷயத்துல அவங்க கேட்டதுக்கலாம். வணக்கம், உங்க பெயர்? ஃப்ரீயா பேசுங்க, பேரை மறுபடியும் சொல்லுங்க. எனக்கு இப்பதான் லைட்டா கேக்குது. நீங்க எத்தனை வருஷமா பிறந்து வளர்ந்த இந்த ஊர்
2: தானா?
1: ஓகே, இப்ப உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? சரி, ஓகே. நீங்க வந்து இப்ப இந்த ஆதிங்கப்பட்டுல இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு இந்த ஊர்ல பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க?
2: பிரைமரி
1: ஸ்கூல் இல்ல வெளியில ஸ்கூல் பசங்க போய் படிக்கணும்னா எந்த ஊர்ல போய் படிக்கிறாங்க? இந்த ஊர்ல என்னென்ன ஸ்கூல் இருக்கு? எல்லாமே இருக்கு. சரி, அப்ப வந்து இப்ப நேத்து மழை பெஞ்சு உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. வந்து ஒரு குளம் இருக்கு, ஃபுல்லாவும் இப்பயும் தண்ணி இருக்கு. இந்த வெயில் நாள்லாம் கடந்து வந்து கூட இப்பயும் ஃபுல் அளவு தண்ணி இருக்குல்ல, இது எப்படி இருக்கு? உங்க ஊர்ல நிறைய ஏரிகள் குளம் எல்லாம் இருக்குல்ல?
2: வருஷம்
1: செஞ்சதுனால அந்த ஏரி குளம் எல்லாம் நிலத்தடி நீரும் இருக்கட்டும், அதாவது குளங்கள்ல இந்த நிலையில அதாவது வெயில் நாள்லாம் கடந்து வந்தும் இப்போ நீர் நீரோட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வந்து நீங்க வேலை விஷயமா இந்த வெளியூர் போகணும் அப்படின்னா என்ன வழியா போவீங்க, என்ன ஊர் போனா உங்களுக்கு ஈஸி? ஓகே, அப்ப பஸ் எல்லாம் ஏதாவது வருதுங்களா நம்ம ஊர் சைட்ல? இல்ல நீங்க எப்படி போகணும், போகணும்னா பைக்ல போவீங்களா எப்படி? பொருட்கள் வாங்கணும் போனா நம்ம கடலூருக்கும் பக்கம் தான், கடலூர் தூரம் தான் உங்களுக்கு பாண்டிச்சேரி ஆகட்டும் கடலூர் ஆகட்டும். நீங்க மெயினா பாக்கணும், ஏதாவது வாங்கணும், பொருள் வாங்கணும், கடைத்தருக்கு போகணும்னா என்ன ஊரை சூஸ் பண்ணுவீங்க? பாண்டிச்சேரி தான். நாங்க எப்படிங்க பாண்டிச்சேரி மண்ணில பிறந்துட்டு ஆதிங்கப்பட்டுல பிறந்துட்டு நான் எப்படி கடலூருக்கு போவேன் அப்படின்னு
2: கேக்குறீங்களா? கடலூர் பஸ் ஸ்டாப் மட்டும் தான் தெரியும், வேற நான் போனதே கிடையாது. பாண்டிச்சேரி தான்.
1: ஓகே, நிறைய பேரோட வந்து இது வந்து தமிழக பகுதியும் இருக்கு, பாண்டிச்சேரியும் இணைந்துதான் இருக்கு இல்லையா, பக்கத்து பக்கத்துல வந்து தமிழக பகுதியும் இருக்கு. அதனால கேட்டேன், ஏன்னா ஆராய்ச்சி குப்பம் இந்த மாதிரி படிக்கல் பட்டு அவங்க எல்லாம் மேஜரா கேட்கும் போது கடலூர் எனக்கு பக்கத்துல இருக்கிறதுனால மஞ்சள் குப்பம் கடலூர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு ஆதிங்கப்பட்ட பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்ப பேசுறவங்களும் நம்ம பத்தி அதை பத்தி சூப்பரான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சேர்த்து ரெயின்போ புதுவை 102.8 மனதோடு.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ. இன்னும் 30 நிமிடம், 8:50:43 ஆயிடுச்சு மக்களே. இன்னைக்கு நம்ம புது நிகழ்ச்சியில் நம்ம RJ ஜனா ஆதிக்கப்பட்டு போய் தான் பேசியிருந்தாரு. ஸோ நிகழ்ச்சி நிறைவா அந்த ஊரை பத்தி என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கலாம்.
4: எஸ், நம்ம ஆர்ஜி ஆனந்த் சொன்ன மாதிரி ஷோவோட என் டைமுக்கே வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஆதிங்கப்பட்டு அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருந்தோம். ஸோ ஷோவோட ஓப்பனிங்லயே கேட்டிருப்பீங்க, ஆதிங்கப்பட்ட நிறைய ஒருத்தர் வந்து முருகையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த ஊரை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கிடைச்ச கேப் எல்லாம் வந்து ஒரு ஒரு சாங் போடும் போதும் நியூஸ் போடும் போதும் அந்த ஊர் மெயின் ரோட்ல போயிட்டு அப்படியே சும்மா ஒரு வாக்காவே போயிட்டு என்னென்ன தெருக்கள் இருக்கு, இங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன குளங்கள் இருக்கு, ஏரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை வந்து ஒரு நாட்டு ஊருக்கு வந்த மாதிரி பர்சனலா நிறைய விஷயங்கள் வந்து இங்க பாத்துட்டேன். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில வந்து ஒரு அம்மா வந்து ரொம்பவே சூப்பரா இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொருத்தங்களும் நிறைய விஷயங்கள் இந்த ஊரை பத்தி சொல்லியிருந்தாங்க. சோ மேஜரா என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, கிருமா பக்கத்துல இருந்து வரணும் இந்த ஆதிங்கப்பட்டுக்கு, அதே மாதிரி பாகூர் பக்கத்துல இருக்க சீலியமேடு அப்படின்ற பகுதிகளிலும் ஸ்டேட் ரூட். சோ இந்த ரூட் கிருமா மரத்துல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நடுவுல வந்து ஆதிங்கப்பட்டு அதுக்கப்புறம் பைபாஸ கிராஸ்

வந்தீங்கன்னா சேலியமேடு, சோ அங்க இருந்து நீங்க பாகூர் போகலாம், சோழியங்கப்பம் போகலாம், அப்படின்னு நிறைய ஊர் வந்து இந்த சுத்தி இருந்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க, நேர்ல வந்து இப்படி ஒரு ஊர் இருக்கா ஆலிங்கப்பட்ட அப்படின்ற விஷயம் கூட நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க, இல்ல ஏற்கனவே இந்த ஊரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆலிங்கப்பட்டுன்ற பக்கத்துலதான் வந்து இந்த விழுப்புரம் நாகப்பட்டினத்தோட டோல்கேட்டும் இருக்கு. சோ மேஜரா உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா டோல்கேட் பக்கத்துலதான் இந்த ஊர் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு சூப்பரா ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு நம்ம பொது நிகழ்ச்சியில வந்து இன்னொரு ஊரை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சோ அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் உங்கள் ஆர்ஜே ஜனா, தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேரம் 8:55 நிமிடம். எஃப்எம் ரெயின்போல் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிலங்கோ சைபால், இதையில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார். பேசாம ஒரு 10 நாள் லீவ் போட்டு விடலாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிக்கிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு. அதில் முக்கியமாக 3 வகை. அதில் 1 வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்ககிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கள்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக

0: அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்த நாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா, ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது, எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்கக்கிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. மூன்றாவது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை, அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவரை எல்லாருக்கும் முன்னாடி அடேய் கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்பா உன்னுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேர்களை இனி கேட்கலாம் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்தியாவின் முதல் மரபணு மாற்றப்படாத அதிக வளர்ச்சி திறன் கொண்ட பாப்கார்ன் மக்காச்சோள கலப்பின விதையை அறிமுகப்படுத்துகிறார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கும் உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ உடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தொடங்கி வைத்து பேசியபோது, நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கை மற்றும் தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் உள்ளிட்ட முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான காலை வணக்கம். நேரம் 9:03. 5 நொடிகள் ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ. சோ நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய விருப்ப பாடல நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுடைய நீங்க கேட்ட அந்த பாடல வந்து நாங்க வந்து பிளே பண்ணுவோம். சோ ஓகே, சோ உங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டு இருப்பீங்க, இல்ல ஒரு சில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க, வேலையில பரபரபரபரன்னு ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் நல்ல பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கேட்டு உங்க மைண்ட கூல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். சோ இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில 7598 5105 அப்படிங்கிற இந்த எண்கள்ல உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில முதலாவதா விருப்ப பாடல் கேட்டிருக்கவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் சுமதி படம் வந்து பாத்தீங்கன்னா மேட்டுக்குடியில இருந்து மானாமதுரை அப்படிங்கிற பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, நம்ம கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

9:09 நிமிடம் 9 இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராதா பிரியா தேனி மாவட்டத்தில இருந்து பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உன்னை தேடி அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து நீதானா அப்படிங்கிற அந்த பாடல் வேணும்னா அவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தலைமுறையா கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எக்கச்சக்கச்சக்கமான பேர் வந்து உங்களுடைய விருப்ப பாடல நமக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, சோ இப்போ அடுத்ததா யார் கேட்ட பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகுல் மூலக்குளத்தில இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. முதல்வன் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கான பாடல் குறுக்கு சிறுத்தவளை அப்படிங்கிற பாடல் வந்துட்டே இருக்க கேட்கலாம்.

நேரம் 9:22 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்துதான் யாரு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்றத கேக்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்ப ஒரு விளம்பரத்தை கேட்டுடலாம்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில எஸ் இப்போ இந்த மியூசிக் வந்து கேட்டே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஜோதா அக்பர்ல இருந்து முழுமதி பாடல் தான் வேணும் கேட்டிருக்காங்க. லோரன் குரு ஏனம்ல இருந்து அவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

பெயர் விருப்பம் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேளுங்க 7598 5105 0505 அப்படிங்கிற இந்த எண்ணில் வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததா ராசையா திரைப்படத்திலிருந்து காதல் வானிலே அப்படிங்கிற பாடல் வேணும் கேட்டிருக்காங்க. மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன் அவங்களுக்கான பாடல் இதோ.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது. ஓட்டில இருந்து சுரேஷ் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க, லேசா லேசா திரைப்படத்துல இருந்து ஏதோ ஒன்று பாடல் வேணும் அப்படின்னா அவங்களுக்கான பாடல் கேட்கலாம்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: 9:43 நாராயணன் கேட்ட பாடல் தான் தக் லைஃப்ல இருந்து ஜிங்கிச்சான் பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: இணைவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த ஃபோர் ஸ்டூடெண்ட் திரைப்படத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க இந்த பாடல் கேட்டிருக்கிறது யார் அப்படின்னா, கோவை மாவட்டத்தில இருந்து புதூர், கோவை மாவட்டம் புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியம் அவங்க வந்து பாடல் கேட்டிருக்காங்க ஃபோர் ஸ்டூடெண்ட்ல இருந்து. கேட்கலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா கே நம்ம இப்ப கேட்டுருக்கீங்களா பாடல் கேட்டிருக்காங்க. ரோமியோ அட்டம் போட்டு அப்படின்னா ஆண்டிப்பட்டி ஆராதனா பாடல் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஹிதேந்திரா தாஸ் அசாம்ல இருந்து இதே பாடல் விருப்ப பாடல கேட்டிருக்காங்க. கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: வருட தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
1: நிகழ்ச்சியோட நிறைவா விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலத்தில இருந்து சரவணன் அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்களுக்கான பாடல் தான் அமரன் திரைப்படத்தில இருந்து வந்துகிட்டு இருக்க. இந்த பாடலோட இன்றைய நமது இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் விருப்ப பாடல் கேட்டிருந்தீங்க இல்லையா? சோ அவங்க அத்தனை பேருக்கும் கேட்டு எல்லாருக்கும் போடணும் அப்படின்னு தான் எங்களுக்கு ஆசை. பட் என்ன பண்றது, டைம் இல்லையே, எவ்வளவு வேகமா டைம் ஓடிடுச்சு. சோ இன்னைக்கு யார யாரெல்லாம் விருப்ப பாடல் கேட்டாங்க அப்படின்றத நம்ம பாக்கலாமா? சரஸ்வதி மூலச்சத்திரம் இருந்து பாடல் கேட்டிருக்காங்க, செஞ்சி சிங்கவரத்துல இருந்து கலைவாணி கணிஷ்மா கேட்டிருக்காங்க, பனைபுரத்துல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன்தாசன் பாடல் கேட்டிருக்காங்க, தெற்கிருப்புல இருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க, அடுத்ததா கொழுமகுண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன் பாடல் கேட்டிருக்காங்க, அடுத்ததா ஆண்டிப்பட்டியில இருந்து செந்தில்குமரன், வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன், மணிசேகரபுரத்தில இருந்து கேட்டிருக்காங்க, கும்பகோணத்தில இருந்து பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி, தாராசுரத்துல இருந்து கைலாசம், வாரியம் காவல்ல இருந்து கதிரவன், துர்கா ஸ்ரீனிவாசன் இவங்களும் பாடல் கேட்டிருக்காங்க, அடுத்ததா வசந்தா பிரீதா பிரதீப் இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க கும்பகோணத்திலிருந்து.

அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா காரைக்கால்ல இருந்து எஸ் தோப்புல இருந்து விஜயராகவன் பாடல் கேட்டிருக்காங்க. கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியம் பாடல் கேட்டிருக்காரு. குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் அவர்கள் பாடல் கேட்டிருக்காங்க. திருமூர்த்தி, அடுத்ததா ஐயனார் மீரா, அஷ்மிதா அஷ்மித்ரன் பண்ருட்டில இருந்து கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலமா பாடல் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு அப்படின்றதுனால எல்லாரும் பேரையும் கடைக்கடன் படிக்கணும்னு வேகமா போயிட்டு இருக்கேன். அடுத்ததா பெரம்பலூர் மாவட்டத்தில இருந்து சாமிநாதன், சூர்யா, ஆராத்னா, அஞ்சலை, சுப்பிரமணியம் இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலியே எல்லாரும் பேரும் அமைச்சிருக்காங்க. தூத்துக்குடியில இருந்து சீதாலட்சுமி பாலசுப்பிரமணியம் இவங்க பாடல் கேட்டிருக்காங்க. நாகர்கோவில் இருந்து மந்திரமூர்த்தி, செல்வம் பொமிநாயகன் பட்டியில இருந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. ஓகே, இவங்க எல்லாருக்குமே நிலையத்தின் சார்பாக பெரிய பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லியும் நம்மளுடைய ஷோ இருக்கு, ஈவினிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம் விரும்புதே ஃபேவரட்டான ஷோவும் இருக்கு. உங்களுடைய விருப்ப பாடல தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சென்னையில் சேர்த்துக் கொள்வது நான் ஆர்ஜே அன்பரசி. தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: நேர்களை இனி கேட்கலாம் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் நடைபெறும் 9வது தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். 2 நாட்கள் நேரடியாகவும் காணொலி மூலமாகவும் நடைபெறும் இம்மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல் படைகளைச் சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு குறித்து விவாதிக்க உள்ளனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று ரஷ்யா சென்றுள்ளார். இன்று அங்கு நடைபெறும் இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான ஆணையத்தின் 27வது அமர்வுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோ உடன் இணைந்து தலைமையேற்கிறார். உத்தராகண்ட் மாநிலம் பித்தோராகர் மாவட்டத்தில் உள்ள லிபுலே கணவாய் வழியாக மேற்கொள்ளப்பட்ட நடப்பு ஆண்டிற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரை நேற்றுடன் நிறைவடைந்தது. கடந்த ஜூலை 4ஆம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரையில் மொத்தம் 477 யாத்ரீகர்கள் பயணம் செய்து கைலாஷ் மலையை தரிசித்தனர். புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய சட்டப்பேரவையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. மேலும் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு கோவில் நடை சாத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், மேலும் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

மக்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டிகளை கொண்டு வந்திருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன விளையாட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆறுகளை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதாவது நான் சில க்ளூஸ் கொடுப்பேன், ஸோ அந்த க்ளூ வச்சு இங்கே எந்த ஆறுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இன்றைய நிகழ்ச்சியுடைய விளையாட்டு.

மக்களே, நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணணும். 0413 கோட் நம்பர் போட்டு 2271760 மற்றும் 2271770 இந்த நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி என் கூட பேசி நீங்க ஆன்சர் சொல்லலாம். சரி, கேள்வி என்ன அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுக்கான முதல் கேள்வி இது. இந்த ஒரு ஆறு வந்து இந்தியாவில் உற்பத்தியாகி வங்கதேசம் வழியா கடல்ல கலக்கக்கூடிய ஒரு மிக மிக பெரிய ஆறு. இது ஒரு மூன்று எழுத்து கொண்ட ஆறு. இன்னொரு முக்கியமான குளூ, இது ஒரு வட இந்திய ஆறு. ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, பட் நிறைய ஆறு இருக்கு, நீங்க எந்த ஆறுன்னு கண்டுபிடிங்க. சோ இது உங்களுக்கான முதல் பாடல் வந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் பேசி இப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் கெட் சிப் கோனேரம். 10:59 மக்களே, நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி கேட்டது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விதான், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது கஷ்டமா கொடுக்கூடாது உங்களுக்கு. சோ முதல் கேள்வி என்னன்னா, இந்தியாவில் உற்பத்தியாகி வங்கதேசம் வழியாக கடலில் கலக்கக்கூடிய மிக மிக மிக முக்கியமான ஒரு ஆறு இது. இது ஒரு 3 எழுத்து கொண்ட ஆறு. இது ஒரு வட இந்திய ஆறு. ரிஷன் முதல் அழைப்பாளர் வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? ஆஹா, அம்சா ஆல்ரெடி பசிக்குது, எனக்கு வேணும் சம்சா. சார் யாரு பேசுறீங்க சொல்லுங்க, உங்களோட உண்மையான பேரை சொல்லுங்க. நீங்க சைனீஸ்ல சொல்ல தேவையில்ல, தமிழ்ல சொல்லுங்க. சாம்பசிவம் தான் இம்சா அதானா? நல்லா இருக்கு, அந்த பேரோட இந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு. அச்சா சொல்லுங்க ஆன்சர் என்ன?
1: கங்கை.
0: கங்கை எப்படி சொல்றீங்க?
1: அதான் 3 எழுத்துல இருக்கிற ஆறு.
0: ஏன் யமுனை கூட தான் 3 எழுத்து, தப்பத்தையும் ஒரு 3 எழுத்து. பரவாயில்ல, உண்மைய கண்டுபிடிச்சிட்டீங்க. போய் கங்கை கூட கலந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா கலக்குறாங்க, ஓகேவா? கங்கையோட இல்ல இல்ல, கங்கையுடைய துணை ஆறு தான் யமுனை, ஓகேவா? கங்கை தான் ரைட், ஓகேவா? கங்கை தான் சரியான விட, ஓகேவா?
1: ஓகே சார்.
0: கொஞ்ச நேரத்துல நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க போல, அது சூப்பர் சார். அழைப்புக்கு நன்றி சார்.
1: நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன் சார். ஆனந்த் சார் என்ன பண்ணாலும் நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன்.
0: நீங்க இம்சா சொல்ல
1: நேயர்களை வந்து குழப்பறதே உங்களுடைய வேலை.
0: கம்பெனி சூத்தமத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க இம்சான் சொல்லும் போதே கொஞ்சம் உஷாராயிட்டேன், ஓகேங்களா? அழைப்பிற்கு நன்றி சார். அழைப்புக்கு நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
0: மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி மிக மிக மிக முக்கியமான கேள்வி. இது வந்து மோஸ்ட்லி எக்ஸாம்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்கு, எக்ஸாம் எழுதுறவங்களா கேட்டுக்குங்க. இந்த ஆற்றை வந்து தட்சிண கங்கை அப்படின்னு கூப்பிடுவாங்கப்பா. இந்த ஆற்றுடைய பெயரின் மொத்த எழுத்து 4, அதாவது 1 தொகுத்தின் 4 எழுத்து, ஓகேங்களா? இதன் மொத்த நீளம் 1465 கிலோமீட்டர். திரும்ப சொல்றேன், இந்த ஆற்றை வந்து தட்சிண கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆற்றுடைய பெயரின் மொத்த எழுத்து 4. இதன் மொத்த நீளம், அதாவது மொத்த தூரம் எவ்வளவு தூரம் பாயுதுன்னா, அது உற்பத்தியாகி கடல்ல கலக்கிற வரைக்கும் பாயிர தூரம் வந்து 1465 கிலோமீட்டர், ஓகேங்களா? சோ இந்த ஆறு எந்த ஆறு? ஈகரா வெயிட் பண்ணுங்க. இப்ப ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, குளிர்காத்து காத்து.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவா

வெல்கம் பேக் டு த ஷோ த ஃப்ரம் ரெயின்போவின் கெட் செட் கோ. நேரம் 10:17 ஆயிடுச்சிருக்கு. நிகழ்ச்சியில் கடைசியாக ஒரு ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா, அதாவது என்ன கொஸ்டின்னா, இந்த ஆறு தக்ஷிண கங்கா அப்படின்ற பெயரால வந்து அழைக்கப்படுது. இந்த ஆற்றுடைய பெயருடைய மொத்த எழுத்து சார், அதாவது 4, அதாவது 4 எழுத்து, ஓகேங்களா. இந்த ஆற்றுடைய மொத்த நீளம் எத்தனைனா 1465 கிலோமீட்டர். ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஆறு. இன்னொரு குளூவும் கொடுக்குறேன், இந்த ஆறு வந்து

0: தென்னிந்தியாவுடைய மிக மிக மிக பெரிய ஆறுங்க. சொல்லக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருந்து பேசுவீங்க?
1: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன் சார். நலமா?
0: சூப்பரா இருக்க கலா மேடம். நீங்க பகு தச்சாவா?
1: நானும் நலமா இருக்கு சார்.
0: சொல்லுங்க என்ன விடை?
1: கோதாவரி தான் சார்.
0: கோதாவரியா?
1: ஆமாங்க சார்.
0: கோதாவரி நாலு எழுத்து வருதா?
1: ஆமாங்க சார்.
0: நல்லா சொல்லுங்க, நாலு எழுத்து வருதா?
1: கோதாவரி.
0: ஓ ஓகே ஓகே ஓகே, நீங்க பாட்டாவே பாடிட்டீங்க. சரி, மொத்தம் 1465 கிலோமீட்டர். இப்ப எப்படி சொல்லுவீங்க? ஒரு ஒரு கிலோமீட்டர் ஓடுவீங்க? சொல்லுங்க.
1: அது கிலோமீட்டர்ல கண்டுபிடிச்ச சார். தட்சிண கங்கைன்னு சொல்லது கோதாவரின்னு சொல்லுவாங்க சார். அது படிச்சுட்டு அப்படியே ஞாபகத்துல இருந்துச்சு சார்.
0: பாத்தீங்களா, உங்களுடைய படிப்பு திறமையில நான் வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கேன். கோதாவரி தான் கரெக்டான ஆன்சர். கோதாவரி எங்க உற்பத்தி ஆகுது தெரியுமா? கோதாவரி எங்க உற்பத்தி ஆகுது?
1: நீங்க
0: சொல்லிடுங்க சார். நீங்க சூப்பரா இருக்கு சார். ஆஹா, உஷார் ஆயிட்டாங்கப்பா. ஓகே மேடம், வாய்ப்பிருக்கு. நன்றி.
1: தேங்க்யூ சார்.

மக்களே, நிகழ்ச்சியில கடைசியா கேட்ட கேள்விக்கு கோதாவரின்னு ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டாங்க. இந்த கோதாவரி எங்க உற்பத்தி ஆகுதுன்னு அவர் கேள்வி வர கேட்டுட்டேன், ஆன்சர் சொல்லாம விட்டா நீங்க என்ன விட மாட்டீங்க. இந்த கோதாவரி யாரு எங்க உற்பத்தி ஆகுதுன்னா, திரிம்பகேஸ்வர் மலை நாசிக், அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற நாசிக் பக்கத்துல இருக்கிற திரிம்பகேஸ்வரர் மலை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை தான் உற்பத்தி ஆகிட்டு அங்கேருந்து டிராவல் ஆகிட்டு அப்படியே வந்து நம்ம வங்கக்கடலில் கலக்குது. ஸோ வந்து நம்ம தீபகற்ப இந்தியான்னு சொல்லக்கூடக்கூடிய தென்னிந்தியாவுடைய மிக மிக பெரிய ஒரு ஆறுனா அது ஃபர்ஸ்ட் ஆறு வந்து நம்ம கோதாவரி தான். ஸோ நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்விக்கு போயிடலாம் மக்களே. இது வந்து ரொம்ப கொஞ்சம் ட்விஸ்டான கேள்வி தான், அது நிறைய பேர் தெரியாது. இப்போ கேட்டுறவங்க கிட்ட, இது ஒரு கடலில் கலக்காத ஆறு. அது என்னப்பா கடலில் கலக்காம ஒரு ஆறு இருக்குமா அப்படி யோசிப்பீங்க, பட் கடல்லே கலக்காம ஒரு ஆறு இந்தியாவில் இருக்குங்க. இது ஒரு கடலில் கலக்காத ஆறு, இது ஒரு வட இந்திய ஆறு. இந்த ஆற்றை வந்து சாகர் மதி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி திரும்ப சொல்லிடுறேன், இது ஒரு கடலில் கலக்காத ஆறு, இது ஒரு வட இந்திய ஆறு, இந்த ஆற்றை சாகர் மதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்ச உடனே கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271 என்ற எங்களுக்கு மறக்காம 0413 இந்த நம்பரை போட்டு டயல் பண்ணாதான் ஏன் கூட பேச முடியும் மக்களே. இது உங்களுக்கான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, தந்தானே தாமரப்பூ.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு. இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 108,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ விங் கெட் செட் கோ. நேரம் 10:26:33 மக்களை நிகழ்ச்சியில கடைசியா ஒரு கேள்வி கேட்டது ரொம்ப ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு கஷ்டமான கேள்வி, சில பேருக்கு ஈஸியான கேள்வி நான் சொல்லலாம். இது ஒரு கடலில் கலக்காத ஒரு ஆறு, இந்தியாவில் கடலில் கலக்காம ஒரு ஆறு இருக்கு. இந்த ஆறு வந்து வட இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. இந்த ஆற்றை வந்து சாகர் மதி அப்படின்ற பேராலையும் கூப்பிடுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் சார்.
0: சூப்பரா சேகர் சார், ஹவ் ஆர் யூ?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். மழை வர மாதிரி இருக்கு நம்ம வேலூர்ல.
0: நீங்க பேசும்போது நிறைய காத்து அடிக்குது, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சாங்க மழை வர போகுது. ரைட்டா?
1: ஆமா ஆமா, அதனாலதான் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்கல்ல.
0: ஆஹா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி சொல்லுங்க, இதுக்கான விடை என்ன?
1: அதாவது லூனி ஆறு, அதுதான் இந்தியால வட பகுதியில ஓடக்கூடிய ஆறு, கடலிய கலக்காது சார்.
0: ஆமா, ராஜஸ்தான் உற்பத்தி ஆகி கட்சில கலக்கும்.
1: ஆமா, அதாவது ஒரிஜினேஷன் வந்து ஆறுவள்ளி ரேஞ்ச் ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சு.
0: டெபினெட்லி டெபினெட்லி.
1: ஆமா, ரன் ஆஃப் குச் அப்படின்னு இருக்கு
0: இல்லையா, கட்சில போய் அங்க கலக்கும்.
1: ஆமா,
0: சோ கடல்லே கலக்காத ஒரு ஆறுனா லூனி ஆறு தான்.
1: நீங்க
0: போயிருக்கீங்களா
1: சார் லூனியாரை
0: பார்க்க? லூனியார் என்ன பாக்கணும்? நன்றி சார்.
1: தேங்க்யூ ஆனந்த் சார், பை பை.

மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. இந்த ஆற்றின் குறுக்கே உலகின் மிக மிக நீளமான ஒரு அணை கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆற்றுடைய மொத்த எழுத்து 4. இந்த ஒரு ஆறு வந்து வங்கக்கடல்ல கலக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆறு. கேள்வி திரும்ப சொல்லிடுறேன். இந்த ஆற்றின் குறுக்கே உலகின் மிக நீளமான ஒரு அணை கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆற்றின் மொத்த எழுத்து 4. இது ஒரு வங்கக்கடலில் கலக்கக்கூடிய ஒரு ஆறு. சோ விடை தெரிஞ்சவனே கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போவுக்கு நம்பர் அதே தான், 2271760 22717760. மறக்காம 0413 என்ற கூட நம்பர் போட்டு கால் பண்ணுங்க மக்களே. இது உங்களுக்காக ஒரு பாடல், சிந்தூர பாண்டி.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: நேரம் 10:34 46 ஆயிடுச்சு. வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கெட் செட் கோ. நேரம் சொல்லிட்டேன்ல. ஓகே, நிகழ்ச்சியுடைய கடைசி கேள்வி என்னன்னா, இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி சொல்லலாம். இந்த ஆற்றின் குறுக்கே உலகின் மிக நீளமான ஒரு அணை கட்டப்பட்டிருக்கு சொல்லியிருந்தேன். இன்னொரு ஆப்ஷன், இந்த ஆறு மொத்த எழுத்து 4. இன்னொரு ஆப்ஷன், இந்த ஆறு கடல்ல கலக்கும். ஆனா எந்த கடல்? வங்கக்கடல். ஓகே, இந்த கேள்விக்கான விடை சொல்ல நேரம் காத்துட்டு இருக்கேன். வணக்கம்
1: கேட்டா ஹிராகுட்ன்றீங்களா? ஆமா, அந்த ஹிராகுட் அணை வந்து எங்க இருக்குன்னா, மகாநதி குறுக்கே கட்டிருக்காங்க.
0: சரி, இந்த மகாநதி எங்க இருக்கு?
1: ஒடிசா.
0: ஆஹா, அச்சா, சூப்பர் சூப்பர். எப்படி சார் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்றீங்க?
1: உதவி நிகழ்ச்சி மூலமா யாருக்கிட்ட பழக முடியுது.
0: கண்டிப்பா அதுதான், இந்த மகாநதி ஆறு தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆற்றின் குறுக்கே தான் உலகின் மிக நீளமான ஹிராகுட் அணை கட்டப்பட்டிருக்கு. இந்த அணையும் இந்த ஆறும் எங்க இருக்குன்னா, ஒடிசா மாநிலத்திற்கு. ஓகேவா? சூப்பர் சார், வாய்ப்புக்கு நன்றி சார். மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த ஆற்றின் மொத்த நீளம் 244 கிலோமீட்டர். இது வந்து கேரள மாநிலத்துடைய உயிர்நாடி ஆறு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஆறு உற்பத்தியாகிற இடம் சிவகிரி மலை. கேள்வி திரும்பவும், இந்த ஆற்றின் மொத்த தூரம், அதாவது மொத்த நீளம் 244 கிலோமீட்டர். இது வந்து கேரளாவின் உயிர்நாடி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறுன்னு சொல்லலாம். இந்த ஆறு உற்பத்தியாகக்கூடிய இடம் சிவகிரி மலை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய சிவகிரி மலை தான் இந்த ஆறு உற்பத்தி ஆகுது. இதற்கான விடை தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போவுக்கு நம்பர் அதே தான், 2 1 6 0 2 7 1 7 0 2 7 1 7 0. மறக்காம 0413 என்ற கோட் நம்பர் போட்டு கால் பண்ணுங்க மக்களே. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

0: வருட தங்க சாம்ராஜ்யம் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: நிகழ்ச்சியில கடைசி ஒரு கேள்வி கேட்டிருந்த மக்களே, என்ன கேள்வினா, கேள்வி எனக்கு மறந்து போச்சு. அதாவது கேள்வி, அதாவது இந்த ஆற்றின் மொத்த நீளம் 244 கிலோமீட்டர். இது வந்து கேரளாவின் உயிர் நாடு என அழைக்கப்படக்கூடிய ஒரு மிக பெரிய ஆறு. இந்த ஆறு உற்பத்தியாகக்கூடிய இடம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய சிவகிரி மலை. இதற்கான விட சொல்ல ஒரு நேரம் காத்திருக்கேன். பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ராஜகோபால் வெள்ளியனூர்ல இருந்து பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கு ராஜகோபால் சார். ஹவ் ஆர் யூ?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
0: சூப்பர் சார், கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க, உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா?
1: கிளைமேட் சூப்பரா இருக்கு சார் இப்போதைக்கு.
0: அப்படிங்களா?
1: இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கிளம்பிடணும். நீங்க சிட்டி உள்ள இருக்கிற உங்களுக்கு எப்படின்னா, நாங்க வெளியூர்ல
0: தாண்டி இருக்கிறேன். 2 கிலோமீட்டர் தள்ளிதான் இருக்கீங்க. சும்மா தான் கேட்டு பார்த்தேன், வேற எதுவும் நோக்கிங்களா? சொல்லுங்க, இதற்கான விடை என்ன? கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்.
1: இது வந்து சிவகிரி ஆறுல உற்பத்தி ஆகுது சார்.
0: சிவகிரி ஆறு கிடையாது, சிவகிரி மலை.
1: சிவகிரி மலையில பெரியார் ஆறு. பெரியார் சார், பெரியார்.
0: பெரியார்,
1: பெரியார் ஆறு.
0: எப்படி கண்டுபிடிச்சீங்க பெரியார்?
1: நாம அந்த பக்கம் போயிருக்கோம்ல டூரு.
0: ஓஹோ, டூர் போனால கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: நன்றி சார். நன்றி.

மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்விதான் உங்களுக்காக. இந்த ஆற்றின் நீளம் 805 கிலோமீட்டர். இது வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஆறு அப்படி கூட சொல்லலாம். 805 கிலோமீட்டர் பாயக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறு. இந்த ஆறு வந்து 3 மாநிலங்கள் வகையா வந்து கடல்ல கலக்குது. 3 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம் வகையா கடல்ல கலக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறு. இது ஒரு தென்னிந்திய ஆறு, நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு தென்னிந்திய ஆறு, 3 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம் வகையா கடல்ல கலக்கக்கூடிய ஒரு மிக மிக பெரிய ஆறு, ஓகேங்களா? சோ இதற்கான விடை தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க. ஃப்ரம் பிரைன் போக்கு இது உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. ஆளான நாள் முதலா

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போ வின் கெட் செட் கோ. நேரம் 10:23 மக்களே, நிகழ்ச்சியில கடைசியா ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டமா கேக்குறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. பட் என்ன பண்றது, என் வேலை அதுதான். ஓகேங்களா, சோ அந்த கேள்வியை சொல்லிடுறேன். இந்த ஆற்றின் நீளம் 805 கிலோமீட்டர். இந்த ஆறு வந்து 3 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம் வகையா பாயக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறு. இது ஒரு தென்னிந்திய ஆறு. இதற்கான விடை சொல்ல ஒரு நேரம் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: யாருங்களா?
0: சூப்பரா இருக்கு மேடம். யாருங்க பேசுவீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்தேங்க சார்.
0: ஹேமலதா மேடம்
1: சொல்லுங்க.
0: நீங்க சுகமாயிட்டுண்டோ?
1: நன்னாயிட்டுண்டு.
0: நன்னாயிட்டுண்டா? போஜனம் கழிச்சோ? போஜனம் கழிச்சோ?
1: கிடையாது. அதனால தென்னிந்தியானே காவிரி அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வந்துட்டேன். போய் குளிச்சிருக்கோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கரெக்டான ஆன்சர் தான் காவிரியா இருந்தா. ஓகேங்களா,
1: தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க.
0: அழைப்புக்கு நன்றி மேடம்.
1: பாடல்கள் சேம துள்ளல் சூப்பர்.
0: கண்டிப்பா இன்னும் ஒரு 7 நிமிஷம் தான் துள்ளலா. ஓகே,
1: அருமை.
0: அழைப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றிங்க சார்.

வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் கேட் செட் கோ நேரம் 10:57 நிமிடம் 8 நிமிடங்களாக இருக்கு. மக்களே, இன்றைய நிகழ்ச்சியுடைய நிறைவு தினத்துக்கு வந்துட்டோம். அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விகள்லாம் நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணீங்க, பட் எடுக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் வந்து லிமிட்டாக தான் பேச முடியுது, டைம் இல்லை. ஸோ நாளைக்கு பேசிக்கலாம் விட்டுட்டேன். ஸோ இன்றைய நிகழ்ச்சியை இப்போ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். கடையை போட்டுட்டு சாவியை வந்து ஆஜய் அன்பரசு கிட்ட கொடுக்குறேன். அவங்க வந்து அடுத்த ஒரு மணி நேரம் மெலடியாக போட்டு நம்மளை தூங்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

0: நேர்களை இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா சீனிவாசன். இன்று முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லியின் நினைவு நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். இதுகுறித்து அவர் தமது சமூக ஊடக பதிவில், சிறந்த சட்ட நிபுணர் என்றும் திறமையான நிர்வாகி என்றும் அருண் ஜேட்லிக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தொடங்கி வைத்து பேசியபோது, நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு

வருவதாக கூறினார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கை மற்றும் தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் உள்ளிட்ட முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரியிலிருந்து மாஹேவிற்கு இன்றும் நாளையும் மாலை 6 மணிக்கும் மாஹேவிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் மாலை 5 மணிக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் நியூயார்க்கின் புரூக்ளின் பகுதியில் அண்மையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்திற்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டது. இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் அக்குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹங்கேரியில் நடந்த கனிசா ஓபன் 2026 செஸ் போட்டியில் இந்தியாவின் 19 வயதான கிராண்ட் மாஸ்டர் பிரணேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார். அவருக்கு ஹங்கேரியில் உள்ள இந்திய தூதரகம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:57.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்

0: கோபால் சார், கோபால் சார்,
1: சந்துரு குரல மாதிரி இருக்கு. சரி, கதவு திறப்போம். வாப்பா சந்துரு.
0: வாங்க வாங்க சார், வாங்க வாங்க.
1: வாப்பா உள்ள வந்து உட்காருப்பா.
0: சரி சார், சரி சார்.
1: என்னப்பா பேப்பரும் கையுமா, என்ன நோட்லாம் வச்சிருக்கிற? என்னமா காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்க?
0: ஒண்ணு இல்ல சார், ஆதிவாசி மற்றும் பழங்குடியின மக்களுடைய முன்னேற்றம் பத்தி ஒரு தீசஸ் பண்ண வேண்டியது இருக்கு சார். அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சலான்னு வந்தேன் சார்.
1: ஓஹோ, அப்படியாப்பா.
0: ஆமா.

0: சார், கோபால் சார்,
1: சந்துரு குரல மாதிரி இருக்கு. சரி, கதவு திறப்போம். வாப்பா சந்துரு.
0: வாங்க வாங்க சார், வாங்க வாங்க
1: வாப்பா, உள்ள வந்து உட்காருப்பா.
0: சரி சார், சரி சார்.
1: என்னப்பா பேப்பரும் கையுமா, என்ன நோட்லாம் வச்சிருக்கிற, என்னமா காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்க?
0: ஒண்ணு இல்ல சார், ஆதிவாசி மற்றும் பழங்குடியின மக்களுடைய முன்னேற்றம் பத்தி ஒரு தீசஸ் பண்ண வேண்டியது இருக்கு சார், அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் சார்.
1: ஓஹோ, அப்படியாப்பா.
0: ஆமா ஆமா,
1: ஆதிவாசி மக்கள் எப்படி எல்லாம் வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க, பழங்குடியின மக்கள் எப்படி எல்லாம் முன்னேறி இருக்காங்க, இது சம்பந்தமா அரசாங்கம் என்னென்ன செஞ்சிருக்கு அப்படிங்கறத ஒரு இதா தயார் பண்ணி தீசி சப்மிட் பண்ண போற.
0: அதேதான் சார், கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: ஓகே ஓகேப்பா, இந்தப்பா இந்த கூட கொஞ்சம் குடி.
0: நினைச்சேன் சார், கூழ்னாலே உங்க ஞாபகம் தான் வந்தது. எப்படி சார் வீட்டுக்கு போனா கூழ் கொடுப்பாரு, நல்லா குடிச்சிட்டு தெம்பா இருக்கலாம்னு வந்தேன் சார். அதே மாதிரி கூழ் கொடுத்துட்டீங்க.
1: ஆமாப்பா, கூழ் குடிச்சாதானே நல்லா தெம்பா இருக்கலாம்.
0: ஆமா ஆமா,
1: சரி குடிப்பா. சரி, நீ என்ன கேட்ட? ஆதிவாசி பழங்குடியினர் முன்னேற்றம்.
0: ஆமா.
1: எப்ப அரசாங்கம், அதுவும் குறிப்பா நம்ம மத்திய அரசு 2023 நவம்பர் 15 பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்கப்பா.
0: ஆமா சார், நானும் கேள்விப்பட்டேன்.
1: ஆமாப்பா, PM ஜன்மான் அப்படின்னு இந்த திட்டத்தை சுருக்கமா சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா ஆமா சார்.
1: இது பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக மத்திய பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சகம் அவங்களால இது தொடங்கப்பட்டதுப்பா.
0: சார் வந்துட்டீங்க சார், இது தானே சார் நான் எதிர்பார்த்தேன்.
1: ஆமாப்பா, 24,104 கோடி ரூபாய் பட்ஜெட்ல வீட்டு வசதி, சுத்தமான குடிநீர், சுகாதாரம், கல்வி மற்றும் சாலை இணைப்பு உள்ளிட்ட 11 முக்கிய வசதிகளை உறுதி செய்ய இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்கப்பா.
0: பரவாயில்லையா, அருமையான திட்டம் சார் அந்த மக்களுக்கு.
1: ஆமாப்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், ஆனா இது மட்டும் உனக்கு பத்தாது.
0: ஆமா,
1: நான் இப்ப செஞ்சி சைடு போறேன்.
0: சரியா,
1: கிளம்பிட்டு இருந்தேன், நீ வந்துட்ட.
0: ஆமா, எங்க சார் போனோம்?
1: செஞ்சி பக்கத்துல இந்த பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி இருக்கு.
0: ஓஹோ, என்ன ஊர் சார் அது?
1: எப்பா கோணைன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த கோணை பஞ்சாயத்துல காட்டுக்கொள்ளன்னு ஒரு ஊர் இருக்கு.
0: காட்டுக்கொள்ள நானும் கேள்விப்பட்டுறேன் சார்,
1: அங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கப்பா.
0: பரவாயில்லையா,
1: நான் போறேன், பைக்ல தான் போறேன்.
0: சரி சரி சரி,
1: நீ என்ன வரியா
0: சார்? இதுக்காக தான் வந்தேன், இதானே என்னுடைய வேலையா? கண்டிப்பா வந்துடுறேன் சார் உங்க கூட.
1: சரி, நான் ரெடியா இருக்கேன், ரெண்டு பேரும் கிளம்பலாமா?
0: கிளம்பலாம் சார். சார், ஒரு திட்டம் சொன்னீங்களே, PM ஜன்மா பழங்குடியின மக்களுக்காக, அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுவாங்க சார்.
1: சந்துரு, இந்த திட்டத்தோடைய முக்கிய அம்சம்னு பார்த்தோம்னா, சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க இல்லையா, அவங்க அப்புறம் நலிவடைந்த அந்த பழங்குடியின குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அடிப்படை வசதிகளை அவங்களுக்கு வழங்கி அவங்களையும் சமுதாயத்துல மேம்படுத்துதல்.
0: ஓஹோ,
1: இதப்பா நோக்கம்.
0: பரவாயில்ல,
1: ரைட்டா?
0: சரி,
1: இதுல பயனாளிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 18 மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுல உள்ள 75 குறிப்பிட்ட குழுக்கள் இவங்களுக்கு அத திட்டம் போய் சேர்ற மாதிரி செஞ்சிருக்காங்கப்பா.
0: பரவாயில்லையா,
1: ரைட்டா? இது போக பாதுகாப்பான வீட்டு வசதி, நல்ல குடிநீர், மின்சாரம், சாலை மற்றும் தொலை தொடர்பு இணைப்பு, அப்புறம் நல்ல கல்வி, சுகாதாரம், வாழ்வாதார மேம்பாடு, இப்படி எல்லாம் இதுல அடங்குதுப்பா.
0: சார், அங்க மலையடிவாரத்துல தான் இருப்பாங்க, கரண்ட் எல்லாம் இருக்குமா?
1: எப்ப மலையடிவாரம்னு மட்டும் இல்லப்பா, பழங்குடியின மக்கள் எல்லா இடத்துலயும் வசிப்பாங்க. நாம போற பகுதி இருக்குல்ல, இந்த செஞ்சி ஒன்றியத்துல வந்து கோணைன்னு ஒரு பஞ்சாயத்து, அது மலையடிவாரத்துல இருக்குப்பா. ரைட்டா?
0: சரி,
1: பேசிட்டே இருந்ததுல நம்ம செஞ்சியா வந்துட்டோம்ப்பா.
0: ஆமா சார், அதுவும் செஞ்சி மலைக்கோட்டை சார், ராணிக்கோட்டை.
1: அப்பா, மலைக்கோட்டைக்கு முன்னாடியே அது ரோட்ல ஒருத்தர் நிக்கிறார் பாருப்பா.
0: ஆமா ஆமா,
1: அவர் வந்து சு தென்னரசு.
0: ஓஹோ,
1: சமூக ஆர்வலர்ப்பா.
0: ஓஹோ,
1: அது குறிப்பா இந்த பழங்குடியின மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
0: பரவாயில்ல சார்,
1: ப்ராஜெக்ட் நீ சொன்ன இல்லையா, பிசி சப்மிட் பண்ணுன்னு அவர்கிட்ட கேட்டா நிறைய விஷயம் சொல்லுவாருப்பா.
0: கண்டிப்பா சார், கேட்டுடுவான்.
1: சரிப்பா, போய் வண்டி அவர்கிட்ட நிப்பாட்டிட்டு
0: சரி

0: அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட பேசுவோம்பா.
1: சரி சரி சரி சார், வணக்கம் சார். பழங்குடியின மக்களுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு தீசிஸ் பண்றேன் சார். அதுக்கு சில குறிப்புகள்லாம் தேவைப்படுது. அதான் சாரு உங்ககிட்ட பேச நிறைய தகவல் கிடைக்கணும் கூட்டிட்டு வந்தாரு சார்.
0: தென்னரசு, வந்துட்டேன். இவரு பழங்குடியின மக்கள் அவங்க மேம்பாட்டுக்காக பல்வேறு விஷயங்களை அரசாங்கம் செய்து இல்லையா, அது சம்பந்தமா ஒரு தீசி சப்மிட் பண்ண வந்திருக்காரு. தம்பி நீங்க பேசுங்க.
1: சார் வணக்கம் சார். சார் சொன்ன மாதிரி ஒரு தீசிஸ் பண்ணதான் வந்தேன். உங்களுடைய உதவியும் எனக்கு வேணும் சார். அது சம்பந்தமான செய்திகள்லாம் நிறைய சொல்லுங்க சார்.
2: வணக்கம். நான் இருளர் பழங்குடியின சமூகத்தில் பிறந்து இந்த மக்களுக்காக ஒரு அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வந்தாலும் அங்கங்க இருக்கக்கூடிய இருளர் பழங்குடியின மக்களுக்கான கல்வி மேம்பாட்டிற்காகவும் அவர்களோட வேலைவாய்ப்புக்காகவும் தொடர்ந்து பணி செய்து வருகிறோம். கடந்த ஒரு 15 விதமா இந்த பணியை செய்வோம். ஒரு சமூக ஆர்வலராக இந்த மக்களின் மேம்பாட்டிற்காக நாங்கள் இந்த பணியை செய்து வருகிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 37 வகையான பழங்குடிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பழங்குடிகளாக வாழறாங்க. மக்கள் தொகையை பொறுத்தவரைக்கும் 794,697 பேர் இருப்பதாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுது. அதுல சமீபத்துல 37வது இனக்குழுவாக நரிக்குறவர் இன மக்கள் தான். அவர்கள் ஒரு 50,000 பேர் இருப்பதாக அரசு புள்ளி விவரங்கள் சொல்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 820,000 பேர் பழங்குடியின மக்கள் தமிழகத்துல வாழறாங்க. இவர்கள் எங்க வாழறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மலை, மலையடிவாரம், கடற்கரை, கடற்கரை ஓரம், சமவெளி பகுதிகள் இப்படி வாழுகிறாங்க. குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா 2 சமூகங்கள் மக்கள் தொகையில மிக அதிகமா இருக்கிறாங்க இந்த பழங்குடி சமூகங்கள்ல. அதுல ஒன்னு மலையாளி சமூகம் சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகம். கிட்டத்தட்ட 300,000 பேர் பழங்குடியின மக்கள். அவர்கள் ஏலகிரி மலை தொடங்கி சேலம், நாமக்கல் இப்படிப்பட்ட மலைப்பகுதிகளில் மட்டுமே வாழக்கூடிய மக்களாகவும், 2வது மக்கள் தொகையில அதிகமாக இருக்கக்கூடிய தொல் பழங்குடின்னு சொல்றாங்க அவங்கள. PVTG ட்ரைபல்ஸ்னு சொல்றாங்க, பர்டிகுலர்லி வல்லர்னபிள் ட்ரைபல் குரூப்ஸ். அழிந்து வரக்கூடிய விளிம்புநிலை பழங்குடியின மக்கள் கண்டறியப்பட்டுள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய 75 பழங்குடியின மக்கள்ல இவர்கள் ஒரு பழங்குடிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் பெயர் இருளர்கள். இவர்கள் மட்டும்தான் தமிழகத்துல அனைத்து மாவட்டத்திலும் வாழக்கூடிய ஒரு பழங்குடி இனக்குழுவா இருக்கிறாங்க. மற்ற இனக்குழுக்கள்லாம் குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல வாழக்கூடியவர்கள் இருக்காங்க. இவர்கள் மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 189,670 பேர் அப்படி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மக்கள் தொகை, இவர்களோட கல்வி கம்மியா இருக்குது, ஆனா சமீப காலமாக இவர்களோட கல்வி அறிவு சற்று முன்னேறி இருக்குது. அதற்கு அரசாங்கங்களோட நிதி ஒதுக்கீடுகள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குது. பல்வேறு விதமான ஸ்காலர்ஷிப்ஸ், இவர்கள் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ்னு பல்வேறு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் கல்வி நிலையில கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு பெரிய முன்னேற்றம் இவர்கள் மத்தியில் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த இனக்குழுக்கள் சொன்னா இல்லையா, 37, அதுல ஆதியன், அரநாடான், எரவாளன், இருளர், காடர், கம்மாரா, காணிக்காரர், கனியன், காட்டுநாயக்கன், கொச்சிவேலன், கொண்டகாப்பு, கொண்டாரெட்டி, கொரகா, கோத்தா, குருமன்ஸ், மலைக்குறவன், மலைசரி, மலையாளி, முடுகர், முதுவன், பலியன், பலியர், பணியர், சோழகா, தோடர், ஊராளி, பல்வேறு இனக்குழுக்கள் வாழறாங்க. இதுல குறிப்பா சமவெளி பகுதிகளில் வாழக்கூடிய இருளரின மக்கள் ஒரு 189,661 பேர் 2011 கணக்கின்படியும், மிக சமீபத்தில் அரசுகளால் எடுக்கப்பட்ட ஒரு மக்கள் தொகை கணக்கிலும் இவர்கள் 240,000 மக்கள் தொகையாக சற்று உயர்ந்திருப்பதாக ஒரு புள்ளி விவரங்களும் நமக்கு தரவுகள் இருக்கின்றன. அப்ப இவர்களுக்கான வாழ்க்கை மேம்பாடு என்பது இவங்களை 3 விதமா பிரிக்கலாம். 1-18 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, இன்னொன்னு 18 வயதுல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, இன்னொன்னு 50ல இருந்து அதுக்கு மேற்பட்டவர்களா. இப்படி இந்த 3 வயது அடிப்படையில இவர்களோட வளர்ச்சியை நம்ம கணக்கிடலாம். ஒரு சமூகத்தோட வளர்ச்சி என்பது 3 வகையில கணக்கிடப்படுவதா நம்ம எல்லாருக்கும் தெரியும். கல்வி, பொருளாதாரம், சமூக மேம்பாடு, அரசியல். அப்ப கல்வியில பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. கல்வியை பற்றிய விழிப்புணர்வுகள்கிட்ட இருக்குன்னா போதுமான அளவுக்கு இல்லாம இருந்தது. ஒரு தலைமுறைக்கு முன்பு வரை கிராமத்துல பள்ளிக்கே செல்லாத குழந்தைகள் தானே. இன்னைக்கு பல்வேறு கிராமங்களிலும் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளோட நிதி பங்களிப்புகளால், ஸ்காலர்ஷிப்ஸ், இப்படி நிறைய விஷயங்களால நிறைய ஊர்ல பட்டதாரிகள் உருவாக்கி இருக்கிறாங்க. மிக சமீபத்துல கூட தமிழ்நாடுல இருந்து நிறைய பழங்குடிகள் மத்திய அரசோட சட்ட கிளாட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிருப்பாங்க. IIT போய் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாநில கல்லூரிகள்ல நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நர்சிங், டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்படி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மெல்ல மெல்ல பழங்குடி மக்கள் மத்தியில உருவாகி இருக்குது. அதையும் நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. பட் இது போதுமானதான்னு பார்த்தா மற்ற பிரிவுகளை பாக்குறப்ப இவர்களோட வளர்ச்சி என்பது ரொம்ப பின்தங்கி இருக்குது. ஆனாலும் சற்று முன்னேற தொடங்கி இருக்கிறார்கள்ன்றதையும் நம்ம இந்த நேரத்தில் சொல்லலாம். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அரசுகள் தான். நம்ம என்னதான் தனி மனிதர்கள், எங்களை போல செயல்பாட்டாளர்கள், தொண்டு நிறுவனங்கள், அவங்கள வேலை செஞ்சாலுமே எங்களோட பங்களிப்புன்றது அவர்களுக்கான ஒரு ஊக்கியா தான் இருக்குமே தவிர, நிதி சார்ந்த உதவிகளை மத்திய மாநில அரசுகள் தான் பெரும் அளவில் செய்யறாங்க. குறிப்பா இவர்கள் குடியிருப்புகள்லாம் கதவுகள் இல்லாம கூரைகள், குடிசைகள்ல இருந்த அந்த மக்கள் இன்னைக்கு பெரும்பாலான ஒரு நவீன காலத்துக்கு ஏற்ற வீடுகள் இன்னைக்கு நிறைய அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா மத்திய அரசோட PM ஜன்மம் திட்டம், அந்த திட்டத்துல சமவெளி பகுதிகளில் ஒரு 5,07,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஒரு காலத்துல வெறும் 45,000 ரூபாயில அந்த நிதி ஒதுக்கீடு இருந்த வீடுகள் இன்னைக்கு 5,07,000 ரூபாய் சமவெளி பகுதிகளிலும், மலைப்பகுதிகளில் ஒரு 580,000, 590,000 மாதிரி தொகை மாறுது. அப்ப இவர்களுக்கு என்னன்னா ஒரு நிலையான வீடு இவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீடுகளால

மழை வெள்ளம் போன்ற பாதிப்புகள் இருந்து இவர்கள் மெல்ல மெல்ல மீண்டு வந்து ஒரு சமமான வாழ்க்கை முறைக்கு இவங்க வந்திருக்கிறாங்கன்றதுதான் குறிப்பிடத்தக்க வேண்டியது. இது இல்லாம இவர்களுக்கு பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் இருக்குது. குறிப்பா ITDP சொல்றாங்க, இன்டெகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒரு அரசோட திட்டம், ஒருங்கிணைந்த பழங்குடி மக்களுக்கான மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பழங்குடியின மக்கள் மக்கள் தொகையில் அதிகமா இருந்தாங்கன்னா அவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இந்த ஸ்கீம் மூலமா நமக்கு பழங்குடியின மக்களுக்கு அறியும். அது போலவே இன்னொரு திட்டமான CTDP ஒன்று சொல்றாங்க, காம்ப்ரஹென்சிவ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த திட்டத்திலையும் ஒருங்கிணைந்த அளவில் ஆனால் வளர்ச்சிகளை கொடுக்குறாங்க. இது இல்லாம மத்திய அரசோட ட்ரைபல் சப் பிளான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த திட்டம் எப்படி இருந்ததுனா ஒரு திட்டமாக இருந்தது, இப்பொழுது அது சட்டமாக மாறி இருக்கிறது. திட்டத்துக்கும் சட்டத்துக்கும் ஆன வேறுபாடுகள் உங்களுக்கு தெரியும், அதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ட்ரைபல் சப் பிளான் இருந்து பழங்குடியின துணை திட்டம், இதுல இந்த மக்களுக்கான சாலை வசதிகள், மின்சார விளக்குகள், சுடுகாடு வசதிகள், அடிப்படை தண்ணீர் வசதிகள், இது போன்ற திட்டங்களுக்கு இந்த நிதி பயன்படுகிறது. அதால் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க பல்வேறு கிராமங்கள்ல சாலை வசதியே இல்லாத இருந்த கிராமங்கள்ல சாலை வசதிகள், சிமெண்ட் சாலைகள், மின்சார வசதிகள் மெல்ல மெல்ல வந்திருக்கு. அது கண்கூடா நீங்க போய் பார்க்க முடிஞ்சா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியா பண்ணீங்கன்னா நிறைய வித்தியாசங்களை நம்மளால பார்க்க முடியும். இது இல்லாம மத்திய அரசோட ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு வெளியிடுகிற நிதி அறிக்கையில் ஆர்டிகல் 275 அந்த நிதி ஒதுக்கீடு என்பது எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கப்படுகிறது, அதில் தமிழ்நாட்டுக்கும் தொகைகள் ஒதுக்கப்படுகிறது. அந்த தொகையும் இந்த மக்களுக்கான மேம்பாட்டிற்காக பயன்படுது. இது இல்லாம இன்னொரு திட்டம், சிறப்பு திட்டமா PVTG ஒரு திட்டத்தை சொல்றாங்க, பர்டிகுலர் வல்லரபிள் டிரைபல் குரூப், அழிந்து வரக்கூடிய விளிம்புநிலை பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு திட்டங்கள். அந்த திட்டங்கள் மூலமா PM ஜன்மம் போன்ற பிரத்யேகமான திட்டங்கள், ஒரு 6 பழங்குடிகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க அந்த விளிம்புநிலை மக்கள்ல, அவர்களுக்காக இந்த வீடுகள் ஒதுக்குவது, தண்ணீர் வசதி, மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, இப்படி PVTG பல்வேறு திட்டங்கள் இந்த மக்களோட மேம்பாட்டிற்கு இருக்கு. இது இல்லாம பள்ளி செல்லும் கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கான சிறப்பு திட்டங்களுக்கு, குறிப்பா ப்ரீ மெட்ரிக் பள்ளி கல்வியில அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு, பள்ளி கல்வி முடித்து உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீடு. இன்னைக்கு உயர்கல்வியில தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்றாலும் அதில் பழங்குடியினர் பங்கு என்பது ஒரு 28%, ஆனால் இப்ப மெல்ல மெல்ல உயர்ந்து வருகிறது. இங்கே ஒரு சாதாரண கிராமத்துல, உதாரணத்துக்கு விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், இது போன்ற பகுதிகளில் உயர்கல்விக்கு ஆசைப்பட்டு படிக்கிற மாணவர்கள் தங்கள் கல்வியில இன்னும் உயர்நிலை அடையணும்னா மத்திய அரசோட நிதி ஒதுக்கீடு, மாநில அரசோட நிதி ஒதுக்கீடு மூலமா நீங்கள் வெளிநாடுகளில் கூட போய் சென்று படிக்கலாம். அதுக்கான முழு செலவை அரசாங்கங்கள் ஏத்துக்குது. அதன் மூலமா நிறைய மாணவர்கள் இந்த ஆண்டு கூட வெளிநாடுகளில் போய் படிக்கிறாங்க. பெரிய பெரிய கல்வி நிறுவனம் சொல்லக்கூடிய ஐஐடி, ஐஐஎம்ல நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க, CA எக்ஸாம்ஸ்க்கு அட்டன் பண்றாங்க, UPSC எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது. நீங்க கலெக்டரா மாறதுக்கோ அப்படியோ மத்திய அரசோட பணிகளில் போறதுக்கான நிறைய நிதி ஒதுக்கீடுகளை செய்யறாங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கூடிய வாய்ப்பும் இந்த அரசுகள் நமக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கு. இது இல்லாம சில பகுதிகளில் அரசாங்கத்தால சென்று போய் வேலை செய்ய முடியாத சில பகுதிகள் இருக்கும், தினசரி நம்மளோட லிங்கேஜஸ் இல்லாத பகுதிகளில் அங்கு செயல்படக்கூடிய NGOங்களுக்கு சில திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் கொடுத்து NGO மூலமா சில திட்டங்கள், குறிப்பாக ஆடு வளர்ப்பது, தேனீக்களை வளர்ப்பது, இது போன்ற திட்டங்களையும் மலைப்பகுதியில், குறிப்பாக கல்ராயன் மலை, ஜவாது மலை போன்ற பகுதிகளில் மத்திய மாநில அரசுகள் பங்களிப்போட இந்த மாதிரி திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது. இதை தவிர்த்து பழங்குடியின மக்களுக்கான அன்றாட வாழ்வாதாரம், அதுல மிக முக்கியமா இருக்குது இவர்களுக்கான சொந்தமா நிலம் இல்லாத இடத்துல இவங்க மேய்ச்சல் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க வாழ்வாதாரம். அப்ப இவங்களுக்கான ஆடுகள், மாடு, இது போன்ற கால்நடைகளுக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணி அதையும் இவர்கள் செய்யலாம். இதுக்கான திட்டங்களும் இருக்கு. தாட்கோன்னு சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமா படித்த மாணவர்களுக்கான ஸ்கில் டெவலப், நீங்க என்ன வேணா அண்ணா யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாம், எங்க வேணாலும் படிக்கலாம், நிறைய கோர்சஸ் உங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், பல்வேறு துறைகள் சார்ந்த ஸ்கில்ஸ். நீங்க ஒரு கைவினை கலைஞர்களா இருந்தா மத்திய அரசோட டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் மூலமா ஆர்டிஷியன்ஸ் கைவினை கலைஞர்கள் செய்யலாம். நீங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை கடைகளில் வைக்கிறதுக்கு இன்னொரு அமைப்பு அங்கங்க ஷோரூம்ஸ் வச்சிருக்காங்க, ட்ரைப்ஸ்னு ஒரு கடைகள் இருக்கு, நீங்க உங்க உற்பத்தி பொருள் அங்க போய் விற்கலாம். வனங்களை ஒட்டி வாழக்கூடிய மக்கள், வனப்பகுதியில இருந்து எடுத்துக்கொண்டு வரக்கூடிய சிறுவன மகசூல்களை மதிப்பு கூட்டு வேல்யூ ஆடர் மெட்டீரியலா நீங்க உற்பத்தி செய்து அதை நீங்க வியாபாரத்துக்கு கொண்டு வரலாம். அப்ப அதுக்கான குடோன்ஸ் அமைக்கிறதுக்கு, அதுக்கான சப்ளை பண்றதுக்கு, அதுக்கு நிறுவனங்களை தொடங்குறதுக்கு, அந்த நிறுவனங்களுக்கான நிதி உதவி, பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி PVJVM சொல்லக்கூடிய பிரதான் மந்திரி ஜன்ஜயாத் விகாஸ் மிஷன், இதுல பழங்குடியின பெண்கள், ஆதிவாசி பெண்கள் சுய உதவி குழுக்கள் தொடங்கவும், அவர்கள் கூட்டாக வந்து கூட்டுறவு முறையில உற்பத்தி பொருட்களை செய்யவும், VDVK சொல்லக்கூடிய வந்தன் விகாஸ் கேந்திரா, அவர்கள் மூலமா உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை விற்பது, இதுக்கான கடை சந்தைகளை உருவாக்கி தருவது, அது வந்து ஹட் பஜார்ஸ் சொல்லக்கூடிய சந்தைகள், எங்கெங்கெல்லாம் வியாபாரம் இருக்க வாய்ப்பு இருக்குதோ அங்க பழங்குடி மக்களோட பொருட்களை கொண்டு போய் வியாபாரத்துக்கு கொண்டு செல்வது, இது போன்ற வாய்ப்புகளையும் VDVK போன்ற அரசு திட்டங்கள் நமக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதையும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அதை நம்ம பயன்படுத்தி கொண்டோம். இதை தாண்டி இப்ப நிறைய இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தொகை வாழ்றாங்கன்னா அந்த பகுதியில அவங்களுக்கான கம்யூனிட்டி ஹால்ஸ், இப்ப உதாரணத்துக்கு கூட தமிழகத்துல சில பகுதிகளில் மத்திய மாநில பங்களிப்போட செங்கல் உற்பத்தி, கரிசூலை, அந்த மக்களுக்கு தெரிந்த தொழில்கள், படிப்பறிவில்லாத இந்த மக்கள்

0: ஸ்கில்டா இருப்பாங்க, சில தொழில நேர்த்தியான வல்லுநர்களா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ஸ்கில்ல கொடுக்கறது, அதுக்கான தொழிலை கொடுப்பது. செங்கல் சோலையில இந்த மக்கள் நல்ல கை தேர்ந்தவர்கள், அப்ப அவ செங்கல் சோலை தயாரிப்பது, அங்கேயே ஒரு பால்வாடி வைப்பது குழந்தைகள் படிப்பதற்கு, டிராப் அவுட்ஸ் குறைக்கிறதுக்காக கம்யூனிட்டி ஹால், அங்கேயே நாப்கின் பேட் தயாரிக்கிறதுக்கான பயிற்சிகள், பால் உற்பத்தி செய்யறதுக்கான பயிற்சிகள், பேப்பர் மிஷின்ஸ், இப்படி பல்வேறு நிதிகளை ஒதுக்கி இந்த மக்களோட வாழ்வாதாரம் மேம்பட அரசுகள் பல்வேறு காரியங்களை செய்துட்டு இருக்காங்க. நம்ம அதை கவனிக்கணும், கவனிச்சு நம்ம அதை அதுல எடுத்துக்கணும். இது இல்லாம சமீப காலத்துல இன்னும் ஒரு படி மேல போய் ஃபெல்லோஷிப்ஸ், பழங்குடியின மாணவர்கள் தங்கள் கல்வி அறிவை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள ஆராய்ச்சி துறைகளில் நீங்க போனா ஃபெல்லோஷிப்ஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு ரிசர்ச் ஸ்காலரா இருக்கணும், நான் வெளிநாடுகளுக்கு போய் சில ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள போறேன், இல்ல இந்தியா முழுக்க ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ள போற குறிப்பிட்ட துறைகள்ல இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்க உங்களை எப்படி வேணாலும் உங்களை மேம்படுத்திக் கொள்ள பல்வேறு ஃபெல்லோஷிப்ஸ் கவர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப அதிலையும் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இல்லாம ஐந்தினைன்னு ஒரு திட்டம் இருக்குது, குறிப்பிட்ட பகுதி நிலப்பரப்பில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கான கலாச்சாரங்களை பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான ஒரு ஒரு பகுதியிலும் ஒரு ஒரு மாதிரியான பழங்குடியின மக்கள் வாழ்வாங்க நிலப்பரப்புல. அந்த நிலப்பரப்புல வாழக்கூடிய மக்களுக்கு எது சாத்திய கூறுகளோ அதை சார்ந்த அரசு திட்டங்கள் கொண்டு வராங்க. இந்த மக்களோட வாழ்வாதாரம் கலாச்சாரம் இவைகளை பதிவு செய்வதற்காகவே சுவடுகள்னு ஒரு திட்டத்தின் மூலமா அதை அரசாங்கம் செயல்படுத்தி வருது. இது இல்லாம டிஆர்ஐ மத்திய அரசோட நிதி பங்களிப்போட நீலகிரி பகுதிகளில் இயங்கக்கூடிய டிஆர்சி டிரைபல் ரிசர்ச் சென்டர்னு ஒரு அமைப்பு இருக்குது. இவர்களோட வாழ்வியல் கலாச்சாரங்கள், இவங்களோட பண்பாடு வாழ்வியல், இவர்களோட எத்னோகிராபி முறைகளை ஆவணப்படுத்துவதற்காகவே அந்த அமைப்பு டிஆர்சி டிரைபல் ரிசர்ச் சென்டர் செயல்படுகிறது. அந்த நிறுவனம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா பகுதி மக்களோட எத்னோகிராபிய பாதுகாக்கணும், அவர்களோட மொழியை பாதுகாக்கணும், அவர்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், அவர்களோட இசையை பாதுகாக்கணும், அவர்களுக்கு உணவு முறைகளை பாதுகாக்கணும், இதை ஒட்டி பல்வேறு முயற்சிகளை செய்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு 100 வருடம் கழிச்சு வரக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அரசுகள் இந்த போன்ற முயற்சிகளை செய்யறப்ப நாம் அதில் இணைந்து கொள்வதுதான் சிறந்த வளர்ச்சியா இருக்கும். இது போலவே எஃப்ஆர்இ வனங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், இந்த சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம், குறிப்பா ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட், வன உரிமை அங்கீகார சட்டம். இந்த சட்டம் தமிழகத்துல ஒரு 12,000 பேரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சட்டத்துல மூலமா வனங்கள் இருக்கக்கூடிய நிலங்கள் தங்களுக்காக பயன்பாட்டிற்கு தேவையான மனுக்களை கொடுத்தாங்க. அது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்னு கம்யூனிட்டி ரைட்ஸ் இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்காக கொடுத்தாங்க. அதுலயும் மிக சமீபத்துல வழக்குகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு நிறைய பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு. வனங்கள்ல சொந்தமான நிலங்களை எடுத்து அவர்களோட பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சமூகத்தோட மேம்பாட்டிற்காக, சமூகத்தோட வழிபாட்டிற்காக பொது இடங்களையும் இந்த வன உரிமை அங்கீகார சட்டம் வழங்கியிருக்குது. கிளைம் மன்றத்தில் சில இடர்பாடுகள் இருக்குது, இருந்த போதும் அரசுகள் தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்து அந்த வன உரிமை அங்கீகார சட்டம் மூலம் பெரிய லெவலான மாற்றங்களை மலைப்பகுதிகளிலும் வனப்பகுதிகளிலும் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரைக்கு நலவாரியங்கள், இன்னைக்கு நலவாரியங்கள்ல 800,000 பழங்குடியின மக்கள் தமிழகத்தில் இருந்தாலும் ஒரு காலத்தில் வெறும் 20,000 பேர் 30,000 பேர் மட்டுமே அந்த நலவாரியத்தில் இருந்தார்கள். இப்ப சமீப காலமா அந்த நலவாரியத்தில் மெல்ல மெல்ல உறுப்பினர்கள் அதிகப்படுத்தி அதன் மூலமா நலத்திட்டங்கள் வழங்கப்படுது. இன்னைக்கு அதெல்லாம் ஸ்மார்ட் கார்ட்ஸா மாற்றப்பட்டு எல்லோரும் தங்கள் பாக்கெட்லயே அந்த நலவாரிய அட்டைகளை வைத்துக் கொண்டு தேவையான உதவிகளை நலவாரியங்கள் மூலம் பெறுவதற்கான முயற்சிகளும் இருக்கு. மெல்ல மெல்ல அதோட உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்திருக்கு. இப்படி கல்வி, வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம், எதிர்கால செயல்பாடுகள், இப்படி எல்லாத்திற்காகவும் மத்திய அரசோட நிதி பங்களிப்புகளும் மாநில அரசுகளோட உறுதுணையோடும் பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் தமிழகத்தில் வாழக்கூடிய ஆதிவாசின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் மலைப்பகுதியில் வாழக்கூடிய மலைவாழ் மக்களுக்கும் பல்வேறு அரசு நல திட்டங்கள் இருக்குது. அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது? இந்த போன்ற திட்டங்களை பயன்படுத்திக்கிறது தொழில் முனைவர்களாக மாற வேண்டும், அரசு நல திட்டங்களை பெற்று குழந்தைகள் படிக்க வேண்டும். இதற்காக அரசு பல்வேறு முயற்சிகள் எடுக்குது. இதை எவ்வாறு பெறுவது என்பதற்கான சில கருத்தரங்கள் நாங்கள் அப்பப்போ நடத்துகிறோம். அரசு நல திட்டங்களை பெற்று வளமான ஒரு வாழ்க்கை எதிர்காலம் குழந்தைக்கு அமையணுன்றது தான் எங்களை போன்றவர்களோட எண்ணமா இருக்கு. நன்றி.
1: சந்துரு, இப்ப சார் இருக்காரு இல்லையா, தென்னரசு சார், அவரையும் அழைச்சுக்கிட்டு இப்ப இந்த கோணைன்னு ஒரு ஊர்
2: சொன்னா
1: மலையடி வாரத்துல
2: காட்டுக்குள்ள கூட அங்க இருக்கு.
1: ஆமாப்பா, இங்க இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அங்க போனோம்னா சாருக்கு தெரிஞ்சவங்க அங்க நிறைய பேர் இருப்பாங்க.
2: சரி சரி சரி,
1: அவங்கள்ட்ட எல்லாம் பேசி நம்ம இன்னும் நிறைய விஷயம் எல்லாம் அங்க தெரிஞ்சுட்டு வந்துடலாம்ப்பா.
2: நிறைய செய்திகள் சொல்லுவாங்க.
1: ஆமாப்பா,
2: பரவாயில்ல,
1: கிளம்பலாமா?
2: போலாம் சார். சார், ஒரு வண்டியில 3 பேர் போக முடியுமா?
1: அவர் தனியா வண்டி வச்சிருக்காருப்பா.
2: சரி சரி சரி,
1: அவர் நம்ம பின்னாடியே வந்துருவாரு. நம்ம முன்னாடி போவோம்.
2: போலாம் சார்.
1: சந்துரு, இதான்ப்பா அந்த கோணை அப்படிங்கிற அந்த பஞ்சாயத்து. மலையடி வாரத்துல இன்னும் அழகா இருக்கு பாருப்பா.
2: சூப்பரா இருக்கு சார். மலை, மலை சார்ந்த வீடுகள், நிலம், வயல்வெளிகள், அருமை, அழகா இயற்கை காட்சி போல அழகா இருக்கு சார்.
1: ஆமாப்பா, அதோ தென்னரசு யாரையும் அழைச்சிட்டு வர்றாரு பாருப்பா. அந்த அம்மாட்டியே நீ பேசுப்பா, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
2: சரி சரி. வணக்கம்மா.

0: பழங்குடியின மக்களின் கல்வி, பொருளாதாரம், அப்புறம் சமூக மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சலாம் வந்தேன். நீங்க பயனாளியாமா, நீங்க என்னென்ன சலுகைலாம் பெற்று இருக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களாமா.
1: விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா வடகால் கிராமம் கல்பனா என்றவங்க நான் பேசுறேன். வயசு எனக்கு வந்து 33. நாங்கள் ஐவேசியில தான் இருந்தோம், வீடுன்றதே இல்லாம தான் இருந்தோம். இப்போ வந்து கவர்மெண்ட்ல நாங்க வீட்டு மனைக்கு நாங்க மனு கொடுத்தோம், வீட்டு மனை எங்களுக்கு கொடுத்தாங்க. வீட்டு மனை கொடுத்து அதுக்கப்புறம் வீடு வருவதுக்கான செயல்முறைகள்லாம் நாங்க மனு கொடுத்துக்கிட்டே வந்தோம். இப்ப 5,07,000 ஜெர்மன் வீடு கொடுத்துருக்காங்க. காத்து மழை எல்லாமே பார்த்து இப்ப நாங்க எங்க பசங்களை சேஃப்டியா வச்சுட்டு நாங்க நல்லா வாழ்வாதாரமா இருக்கிறோம். செஞ்சி கோட்டை மலையடி ஓரத்துலதான் இருக்கிறோம் நாங்க. எங்களுக்கும் மலைக்கும் 5 அடி டிஃபரெண்ட்லதான் இருக்கிறோம் நாங்க. மழை ஒட்டியதான் வாழறோம் நாங்க. எங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே கல்லு காடு மழைதான் இருக்கும். டவுன் கிடையாது. நாங்க பிரதமர் மந்திரி ஜெர்மன் வீடு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. திட்டத்தின் மூலியமா வீடு கட்டி சந்தோஷமா பாதுகாப்பா இருக்கிறோம் நாங்க. இந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்த மத்திய அரசுக்கு நன்றி.
2: சந்திரு சார், நீ பேசிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தவங்களையும் அழைச்சிட்டு வந்துட்டாருப்பா.
0: ஆமா, அவங்களா?
2: ஆமா, அவங்கள்ட்டையும் இவங்கள்ட்ட கேட்ட மாதிரியே கேளுப்பா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
0: சரி சரி சரி. வணக்கம்மா, நீங்க மகளிர் குழு தலைவையா இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க சாரு. பழங்குடியின மக்களுடைய கல்வி, பொருளாதாரம், அரசாங்கத்தினுடைய சலுகைகள் நிறைய பெற்றிருப்பீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களாமா.
3: விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம், என் பேர் சுள்ளியம்மாள். செஞ்சிக்கு பக்கத்துல இருக்கிற ராணிக்கோட்டைய ராஜா கோட்டையை ஒட்டின மாதிரி இருக்கிற ஒரு சின்ன கிராமம். எங்க ஊர் வந்து சோமசமுத்திரம், கோண பஞ்சாயத்துக்கு உட்பட்டுதான் இருக்கு அந்த ஊரு. நாங்க சின்ன பிள்ளையில இருந்தே காடு மலை இத ஒட்டி இருக்கிறதுக்கு வீட்டு வசதி கூட இல்லாம எங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இன்னொருத்தருடைய நலங்கள்ல தான் வந்து குடிசை போட்டு அவங்க வந்து அங்க வந்து காவல் காப்பாங்க. இங்க இருந்து அப்பம் பட்டுக்கு எத்துன்னு போவாங்க, வேற எதுமே வித்துட்டு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு தான் நாங்க வளர்ந்தோம். காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இந்த கோண பஞ்சாயத்துல வந்து மொத்தம் 7 குக்கிராமம் இருக்குது. அதுல எல்லா கிராமங்கள்லயும் இருளர் இன மக்கள் நாங்க வசிக்கிறோம். சோமசமுத்திரம், கோணை, காட்டுக்கொள்ளை, இருளர் குடியிருப்பு, நாகமுண்டி, வடகால், குளத்துமேடு இந்த மாதிரி வந்து நாங்க எல்லாம் இருளர் பகுதி. கொஞ்சம் கொஞ்சம் பேரு வந்து அங்கங்க இருக்கோம். அதுல 7 குடும்பம் இருக்காங்க, 10 குடும்பம் இருக்காங்க, அந்த மாதிரி வந்து வாழ்ந்துன்னு வரோம். எல்லாமே எங்க சொந்தக்காரங்க தான். அப்படி இருக்கிற சூழல்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த அரசு நடவடிக்கையால ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன 47 பட்டா கொடுத்தாங்க. காட்டுக்கொள்ளை இருளர் குடியிருப்புல கோண பஞ்சாயத்துக்கு உட்பட்டு அங்கங்க இருக்கிற இருளரை ஒண்ணு இணைக்கிற வகையில அங்க பட்டா கொடுத்தாங்க. அது அப்படியே இருந்தது. இப்ப அந்த மத்திய அரசு மாநில அரசும் கொண்டு வந்த அந்த திட்டத்துல பிடி ஆபீஸ் மூலமா ஆப் ஒண்ணு ஏதோ ஓபன் பண்ணி அது மூலமா எல்லா இருளர் குடும்பங்களையும் அங்கங்க இருக்கிற அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டு இருக்கிற 100 இருளர் குடும்பம் இருக்காங்க. அதுல விடுபட்டவங்களுக்கு யாருக்கு பட்டா இருக்கு இல்லைன்ட்டு கண்டறிஞ்சு முறையா கணக்கெடுப்பு இந்த கவர்மெண்ட் இப்ப செஞ்சு அது மூலமா வந்து இப்ப 21 பட்டாவும் அதுக்கு பிறகு விடுபட்டவங்களுக்கு 3 பட்டா அந்த மாதிரி வந்து பட்டா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேருக்கு தான் இப்ப இல்லாம இருக்கு. மத்திய அரசும் மாநில அரசும் வீட்டு வசதி திட்டத்து மூலமா, பழங்குடியினர் திட்டத்து மூலமா, PM ஜென்மன் திட்டத்துல முதல்ல 11 வீடு கொடுத்தாங்க. இப்ப உடனே 30 வீடு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கட்டி நிறைவடைஞ்சிருக்காங்க எங்க ஜனங்க. நாங்களும் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறோம். இப்ப அதுக்கு முன்ன பாம்பு, குரங்கு தொல்லை இந்த மாதிரியான தொல்லைகள்ல தான் காடு ஓட்டின மாதிரியே இருந்துட்டு இருந்தோம். இப்ப ஒரு இடமா காட்டுக்கொள்ளை கோணையை ஒட்டி 100 குடும்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இந்த கவர்மெண்ட். எல்லாருமே வந்து வீடு கட்டி முடிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து இந்த சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காடு மலையா குண்ணா கடந்தது இந்த காட்டுக்கொள்ளை இருளர் குடியிருப்பு. சிமெண்ட் சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கரண்ட் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்துல எங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஒண்ணு வந்துருச்சு கோணையில. மருத்துவம் பாக்குறதுக்கும் எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குது. நாங்க அதுக்கு முன்ன வந்து செஞ்சிக்கு 10 கிலோமீட்டர் போகணும். பிரசவத்துக்கு போனோம்னா 15 கிலோமீட்டர் ஒரு அனந்தபுரம் போகணும். நாங்க மோடு பள்ளத்துல போறதுங்க அட்டியுமே ஒரு சிலருக்கு டெலிவரி கூட ஆயிடுச்சு. இக்கட்டான சூழல்ல இருந்து இப்ப வந்து பக்கத்துல கோணையிலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரசவம் பாக்குற மாதிரியும் எங்களுடைய உடல் நலத்தை பாக்குற மாதிரியும் ஒரு சுகாதார நிலையம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மகிழ்ச்சியா இருக்குது. எங்க மக்கள் பள்ளி பாம்புக்கு பயந்து கிடக்கிறத விட காய்ச்சல்னாலுமே ஊசிக்கு பயந்துன்னு கிடக்கிற ஜனங்களுக்கு மத்தியில இன்னைக்கு வந்து பக்கத்துல ஆஸ்பத்திரி வந்துருச்சுன்னும் போது மாத்திரை, மருந்து, ஊசி இதெல்லாம் போடும் போது எங்களுக்கு ஜனங்க பாதுகாப்பாகவும் இருக்க முடியுது. இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல வந்து ஏற்கனவே அட்டையா கொடுத்தாங்க பழங்குடியினர் நலத்துறை மூலமா. இப்ப வந்து ஸ்மார்ட் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. தொழில் முனைவோர் திட்டத்தில் வந்து

0: கேம்பெல்லாம் நடத்தினாங்க இங்க. அது மூலமா கொஞ்சம் நாங்க விழிப்புணர்வு இதெல்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறோம். அதே போல மகளிர் குழு எல்லாம் இருக்கு, மூணு குழுக்கள் இருக்காங்க. சோமசமுத்திரம் ஒண்ணு, காட்டுக்கொள்ளையில ஒண்ணு இருக்கு, கோணையில ஒண்ணு இருக்கு. இது மூலமாவும் வந்து நாங்க இந்த லோன் எல்லாம் வாங்குறோம். அது கொஞ்சம் எங்களுக்கு யூஸா இருக்கு. எங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கிற கவர்மெண்ட் அதிகாரிங்க, பல்வேறு அமைப்புகள், இது எல்லாருக்குமே வந்து நாங்க நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி.
1: ஏப்பா சந்திர, என்ன போதும் போதும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு,
2: நிறைய தகவல் சொன்னாங்க.
1: ஏப்பா, 9 அமைச்சகங்களின் கூட்டு முயற்சியுடன் இந்த PM ஜன்மான் திட்டம் செயல்படுத்தப்படுதாம்ப்பா. பழங்குடியின மக்கள் வாழும் தொலைதூர பகுதிகளுக்கு அரசின் நலத்திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அரசாங்கம் பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு.
2: ஓஹோ,
1: அதனால இது எல்லாம் போய் பழங்குடியின மக்களை போய் சேரணும். அப்பதான் நாட்டுல அவங்களும் எல்லாரும் மாதிரியும் ஒரு முன்னேறின வகுப்பா மாறுவாங்க.
2: கோபால் சார், இவங்க சொன்ன தகவல் எல்லாம் நல்லா முழுமையா தான் இருக்குது. ஆனா என்னுடைய தீசஸுக்கு கொஞ்சம் பத்தாது. அடுத்த வாரமும் இவங்களை வந்து இந்த கிராமத்துக்கு வந்து பாத்துட்டு இவங்க கிட்ட இன்னும் நிறைய தகவல் சேகரிச்சுட்டு போலாமா?
1: சரியான ஐடியாப்பா. இப்போதைக்கு உனக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன்.
2: ஆமா,
1: இன்னும் தேவைப்பட்டா அடுத்த வாரம் நம்ம வந்து மிச்சம் இருக்கிறவங்கள்ட்டையும் பேசி நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்குவோம். இப்ப நம்ம கிளம்பலாம்ப்பா.
2: சரி சார், போலாமா சார்?
1: போலாம்ப்பா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மற்றும் குரல் கொடுத்தோர் கோபால் சாராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். நேரம் 11:32 ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக். இந்த டைம்ல மெலடியான சாங்ஸ் எல்லாமே நீங்க நம்மளுடைய ஆர்ஜிஸ் பிளே பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் இந்த ஒரு ஹாஃப் அன் அவர் உங்களுக்காக மெலடியான சாங்ஸ் தான் பிளே பண்றதுக்காக நான் ஆர்ஜே அன்பரசி வந்தாச்சு. ஸோ என்னதான் ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் கேட்டாலுமே மெலடிக்குன்னு இருக்கிற ஒரு தனி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தனிதான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம கேட்க போற மெலடி சாங்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இவங்களோட பிளேலிஸ்ட்ல ஒரு ஒரு டைம் வந்திருக்கக்கூடிய சாங்கா இருக்கும்ன்ற நம்பிக்கையோட நான் சாங்கை பிளே பண்ண போறேன். இப்போ நம்ம கேட்க போற பாடல் ஹரிஷ் ராகவே குரல்ல தேவதையை கண்டேன் கண்டேன் காதலை திரைப்படத்தில இருந்து காதல் கொண்டேன் திரைப்படத்தில இருந்து பாடல் கேட்கலாம். நாமத்துக்குமாரோடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசைல

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். ஹரிஹரன் மற்றும் பவதாரிணி குரலில் தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: நான் உங்களுக்காக கொடுக்க போற சாங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனா திரைப்படம் பாத்திருக்கீங்களா? சோ அதுல வந்து யுகபாரதியோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வரிகள்ல, ஷானோட வாய்ஸ்ல, டி இமானோட மியூசிக்ல பாடல், மைனா மைனா பாடல் கேட்கலாம், என்ஜாய் பண்ணுங்க.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். தலைமுறையா மெரடி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா பாடல் கேட்கலாம். அனுராதா ஸ்ரீராம் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் தொட்டி ஜெயா திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டம் முசுனூறு கிராமத்திற்கு சென்றடைந்தார். அவரை அம்மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் மற்றும் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் வரவேற்றனர். இந்தியாவில் முதல் மரபணு மாற்றப்படாத அதிக வளர்ச்சி திறன் கொண்ட பாப்கார்ன் மக்காச்சோள கலப்பின விதையை அறிமுகப்படுத்துகிறார். கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற GRSE மற்றும் யந்த்ரா இந்தியா லிமிடெட் எனப்படும் கப்பல் கட்டும் நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு உரையாற்றியபோது, கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாகவும், இத்துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கும் உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதியில் உள்ள பெண்கள் மருத்துவமனையில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பிறந்த பெண் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று தொடங்கிய 16வது சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் ஆற்றிய உரையில், புதுச்சேரியில் 2020-21 நிதியாண்டில் 2.21% இருந்த பொருளாதார வளர்ச்சி 2025-26 நிதியாண்டில் 8.12% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் தகுதி மற்றும் வெளிப்படைத்தன்மை அடிப்படையில் 4160 அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ள நிலையில் மேலும் சுமார் 1000 பணியிடங்கள் எழுத்து தேர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

வணக்கம் மக்களே, நேரம் 12:03:25. எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

மக்களே, வரலாற்று நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் வரலாற்றில் இடம்பெற்ற சில முக்கியமான நிகழ்வுகளை தான் உங்களுக்கு நான் தகவல்களாக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோட பாடல் கேட்கலாம். இச்சிதா இச்சிதா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

இசை பழக்க வழக்கங்களுக்கு வெளியே சென்று வினோதமான மற்றும் புதுமையானவற்றை அனுபவிப்பதற்காக மரபுசாரா ஒலிகளை கேட்கவும் உருவாக்கும் அனைவரையும் ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தனித்துவமான இசைப்பாணிகளை உருவாக்கும் சுயாதீன படைப்பாளிகளுக்கு பிரகாசிக்க ஒரு வாய்ப்பு கொடுப்பதாகவும் இந்த தினம் அமைதுன்னு சொல்லலாம். சோ சர்வதேச விசித்திரமான இசை தினம் ஆகஸ்ட் 24 இன்னைக்குதான் கொண்டாடப்படுது. சோ இன்னும் நிறைய தகவல்கள் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து FM ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு வரும் பாடல் 60 ஆகிடுச்சு.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் வரலாற்றில் இன்று நேரம் 12:09 ஆயிற்றுக்கு. மக்களே, இன்றைய வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிய முதல் தகவல் இது உங்களுக்காக. முதல் தகவல் என்னன்னா, விசித்திரமான இசை தினம் இன்று கொண்டாடப்படுதுன்னு சொல்றாங்க. சர்வதேச விசித்திரமான இசை தினம் ஆகஸ்ட் 24, அதாவது இன்னைக்கு அனுசரிக்கப்படுது. இந்த தினம் வந்து வழக்கமாக

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS

0: விரோ திருச்சி.
1: இங்க தாதா கிங்
2: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் வரலாற்றில் இன்று நேரம் 12:22:30 ஆயிடுச்சு. மக்களே, வரலாற்றில் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தகவல் தெரிஞ்சுட்டு வரும். அந்த வகையில் அடுத்த என்ன தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம்னா, இன்னைக்கு வந்து உலக மகிழ்ச்சியான உணவு நாள். சாதாரணமாவே சாப்பிடணும் எல்லாம் பிடிக்கும், அது சாப்பாடு இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய டிஷ்ஷஸ் பிடிக்கும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து உலக மகிழ்ச்சியான உணவு நாள், மகிழ்ச்சியாக சாப்பிடணும் சொல்கிறாங்க. நிறைய பேர் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக சாப்பிடுவீங்க. இந்த மகிழ்ச்சியான உணவு நாள் அப்படின்றது வந்து உலகளாவிய உணவு பிரியர்களால் கொண்டாடப்படுற உணவு நாட்களாக சொல்கிறாங்க. வேஃபிள் தினம் வந்து August 24 அன்னைக்கு வந்து கொண்டாடப்படுது. இந்த வேஃபிள் அப்படின்னா, இது மாவில் செஞ்சு சதுர குழிகள் கொண்ட இனிப்பு அப்படின்னா சிற்றுண்டி மேலே தேன், சாக்லேட், பழங்கள், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடுறதுதான் சொல்றாங்க. சோ நிறைய சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சோ வரும் பாடல் கேட்கலாம், தீனா படத்துல இருந்து.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

4:26 மக்களே, இன்றைய வரலாற்று நிகழ்ச்சியுடைய நிறைவுத்தினத்துக்கு வந்துட்டோம். வரும் பாடலுடன் இன்றைய வரலாற்று நிகழ்ச்சி நடைபெறுது. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

0: அதிக லாபம் பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு நிறுவப்பட்டுள்ள கார்மெண்ட் பாப்கானிகா நிறுவனம் நாடு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான மக்காச்சோள விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து பாப்கார்ன் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் வேளாண் துறை வல்லுநர்களையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நான்கு நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசுகையில் சுசுகி உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் அதிக அளவு இளைஞர்கள் திறன் மிக்கவர்களாக உள்ளனர் என்றும் அவர்களை தங்கள் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது 4 டிரில்லியன் டாலராக உள்ள இந்திய பொருளாதாரத்தை 2047 ஆண்டுக்குள் 30 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்கு இந்தியா முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். தமது 4 நாள் பயணத்தின்போது 200க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேசவுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். லக்னோவில் இன்று 18வது பிரிக்ஸ் கல்வியாளர் 3 நாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் 30 நகரங்களில் 400க்கும் மேற்பட்ட முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய அணுகுமுறையை உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளவும் இந்தியா முயற்சிகளை எடுக்கும் என்று தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாறுபாடுகளால் ஏற்படும் சவால்களை சந்திக்கவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும் புதிய தொழில்நுட்ப நடைமுறைகளை கொண்டு வருவது குறித்தும் உச்சிமாநாட்டில் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு சுதாகர் தலேலா கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் 3 புதிய அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார். சட்டப்பேரவை விதி 110 கீழ் தமிழகத்தில் மகளிருக்கான வெற்றி பயண திட்டம், பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் கைவிடுதல், மகளிருக்கு விலையில்லா கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றன. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு விளைநிலங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகள் பாதிப்படையும் என்ற காரணத்தால் அதற்கு பதிலாக புதிய இடம் தேர்வு செய்வது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். ஏற்கனவே செயல்பட்டு வரும் சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு 5வது விமான முனையம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்காக இந்திய விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஒத்துழைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மற்றொரு அறிவிப்பில் தமிழக மகளிர் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர் வரும் அக்டோபர் 2ம் தேதி மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்று முதல் தமிழகத்தின் எப்பகுதியிலும் வசிக்கும் மகளிர் சாதாரண, விரைவு பேருந்து, இடைநில்லா பேருந்து, சொகுசு பேருந்து மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறினார். மற்றொரு அறிவிப்பில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயன்பெறும் என்றார். ஆண்டுக்கு 2,50,000 மிகாமல் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டத்தால் பயன்பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின்போது இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ உபகரணங்கள் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் முக்கிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2017ம் ஆண்டு மருத்துவ உபகரணங்கள் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்களை ஸ்டெர்லைஸ் செய்வது, ஒரே சீரான பரிசோதனை கட்டணங்கள் உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் மருத்துவ உபகரணங்கள் துறையின் செயல்பாடுகள் எளிமையாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய நடைமுறைகள் மூலம் மருத்துவ உபகரண பயன்பாட்டிற்கான செலவு குறையும் என்றும் வெளிப்படையான அணுகுமுறை உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை நிறைவு பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 4ம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரையில் 477 பேர் கைலாஷ் மானசரோவரை தரிசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிபுலேக் கணவாய் வழியாக யாத்திரை குழுவின் கடைசி பிரிவினர் தங்களது பயணத்தை நேற்று முடித்ததாக இந்த யாத்திரையின் பொறுப்பு அதிகாரி திரு தன்சிங் பிஸ்ட் தெரிவித்தார். இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உதவிய உத்தராகண்ட் மாநில அரசு அதிகாரிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள்

0: வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கங்கை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீகார் மாநிலத்தின் தாழ்வான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பட்னா, வைஷாலி, போஜ்பூர், பக்சர், பகல்பூர், முங்கேர், சமஸ்திபூர், பெகுசாராய் மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய நீர்வள ஆணையம் விடுத்துள்ள அறிவிப்பில் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாய அளவை கடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பீகாரில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்பு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு ஃபராக்கா பரேஜ் அணையை திறந்துவிடுமாறு மேற்குவங்க அரசை பீகார் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை எடுத்துக்கூறி தமது கோரிக்கையை முன்வைத்தார். ஃபராக்கா பரேஜ் அணையின் அனைத்து மதகுகளும் திறந்துவிடப்பட்டால்தான் பீகாரின் வெள்ள நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் இந்தியர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவத்திற்கு அங்குள்ள இந்திய தூதர் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரிடம் தமது இரங்கலை தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள அவர் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தூதரகம் மூலம் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நீண்டகால அடக்குமுறை, வன்முறை மற்றும் தாக்குதல்கள் பூகோள ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அந்நாட்டின் மூத்த அரசியல் தலைவரும் ஜமாயத் உலிமா இ இஸ்லாம் அமைப்பின் தலைவருமான மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பெஷாவரில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் தற்போது அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதியாக உள்ள ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் நாட்டில் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு உகந்த சூழ்நிலையை நீண்டகாலமாக ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறினார். அந்நாட்டின் தவறான நடவடிக்கைகளால் தான் 1971 நடைபெற்ற போரில் இந்தியாவுடன் தோல்வியை தழுவ நேரிட்டதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைந்துள்ள ராணுவ அமைப்புகள் சாதாரண மக்களை துன்புறுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் ராணுவம் வலுவிழந்து காணப்படும் நிலையில் போர் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 1971 டிசம்பர் மாதம் 13 நாட்கள் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் 93,000 பாகிஸ்தானிய துருப்புகள் சரணடைந்ததாகவும் அவர் கூறினார். இதனால் பாகிஸ்தானின் கிழக்கு மண்டல ராணுவம் வலுவிழந்தது என்றும் பங்களாதேஷ் உருவாக வழிவகுத்தது என்றும் மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திரப்பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை ஒட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும் ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:58 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: சாப்பிடும்போது அந்திரே பாவலிடம் ரிப்பினை பற்றி சொன்னான். அவன் பேசி முடித்ததும் பாவல் வருத்தத்தோடு பதிலுரைத்தான், நான் மட்டும் இங்கிருந்தால் அவனை நான் போகவிட்டிருக்க மாட்டேன். அவன் செல்லும்போது என்னத்தை கொண்டு போனான்? மனக்கசப்பையும் மனக்குழப்பத்தையும் தான் சுமந்து சென்றான். சரி, ஆனால் ஒரு மனிதன் 40 வயதை எட்டிய பிறகு அத்தனை காலமும் தன் இதயத்துக்குள்ளே வேண்டாத விஷயங்களோடு முண்டி முண்டி போராடி கொண்டிருந்த பிறகு அவனை சீர்திருத்தி வழிக்கு கொண்டு வருவது என்ன லேசுப்பட்ட காரியமா என்று சிரித்துக் கொண்டே

சொன்னான் ஹஹோல். அவர்கள் விவாதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த விவாதத்தில் வார்த்தைகள்தான் மலிந்திருந்தனவாக தோன்றியதை ஒழிய அதிலிருந்து எந்த விஷயத்தையும் தாயால் கிரகித்துக் கொள்ள இயலவில்லை. சாப்பாடு முடிந்தது. என்றாலும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தடபுடலான வார்த்தை அலங்காரத்தோடு வாதாடிக் கொண்டிருந்தார்கள். சில சமயங்களில்தான் அவர்கள் தெளிவாகவும் எளிமையாகவும் பேசினார்கள். நாம் நமது கொள்கையில் ஓரடி கூட பின்வாங்காது நிலைத்து நின்று முன்னேற வேண்டும் என்று உறுதியோடு சொன்னான் பாவல். ஆமாம், நம்மையெல்லாம் தங்களது எதிரிகள் என்று கருதும் பல்லாயிரம் கோடி மக்களிடையே நாம் கண்மூடித்தனமாக முன்னேற வேண்டும் இல்லையா? அவர்கள் விவாதித்துக் கொள்வதை கேட்ட தாய்க்கு ஒன்று மட்டும் புரிந்தது. விவசாய மக்களால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்பது பாவலின் கட்சி. எது உண்மை எது நியாயம் என்பதை முஜிக்குகளுக்கும் கற்றுக் கொடுக்க முயலத்தான் வேண்டும் என்பது ஹஹோலின் கட்சி. அவளுக்கு அந்திரேயின் வாதம்தான் புரிந்தது. அவன்தான் உண்மையோடு ஒட்டி நிற்பதாக அவளுக்கு தோன்றியது. எனவே அவன் பாவலிடம் பேசத் தொடங்கும் போதெல்லாம் அவள் ஆர்வத்தோடும் பாதுகாப்புணர்ச்சியோடும் அவன் பேச்சை கவனித்து கேட்டாள். ஹஹோலின் பேச்சு பாவலை புண்படுத்தி விடவில்லை என்பதை தன் மகனது பதிலை கொண்டுதான் தெரிந்து கொள்ள முடியும் என்று கருதி மகனது பதிலுக்காக மூச்சு கூட விடாமல் காத்திருந்து பார்த்தாள் தாய். ஆனால் அவர்கள் இருவரும் ஒருவர் பேச்சை ஒருவர் விபரீதமாகவோ குற்றமாகவோ கருதாமல் காரசாரமாக இருவரும் கத்திக் கொண்டிருந்தார்கள். சமயங்களில் தாய் தன் மகனை பார்த்து சொல்லுவாள், அப்படியா பாவல்? அவனும் ஒரு சிறு புன்னகையோடு பதிலளிப்பான், ஆமாம் அப்படித்தான். ஹஹா என் அன்பே என்று சிநேக பாவமான கிண்டலோடு பேச தொடங்கினான் ஹஹோல். கடவானே, நீங்கள் வயிறு முட்டை சாப்பிட்டு இருக்கிறீர்கள். ஆனால் நன்றாக அசை போட்டுத்தான் தின்னவில்லை. அதனால் தொண்டைக்குழியில் ஏதோ கொஞ்சம் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. முதலில் அதை கழுவி துடைத்துவிட்டு வருக. என்னை

0: சூரியனை அடிக்கடி பார்க்க முடிந்தது. வழக்கம்போல் சாக்கடை சிற்றோடைகள் குட்டைகளை நோக்கி முணுமுணுத்துக் கொண்டு ஓட ஆரம்பித்தன. மேதன கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் ஆரம்பமாகிவிட்டன. அந்த புதிய தினத்தின் முக்கியத்துவத்தை விளக்கும் துண்டு பிரசுரங்கள் குடியிருப்பிலும் தொழிற்சாலையிலும் சிதறி பரவின. அந்த பிரச்சாரத்தால் பாதிக்கப்படாமல் இருந்த இளைஞர்கள் கூட அந்த பிரசுரங்களை படித்துவிட்டு தமக்குள் பேசிக் கொண்டார்கள், ஆமாம், நாமும் ஏதாவது செய்யத்தான் வேண்டும், நாள் நெருங்கிவிட்டது என்று வரட்டு புன்னகையோடு சொன்னான் வெசோஷிகோவ். நாம் ஒருவருக்கொருவர் கண்ணாமூச்சி விளையாடியது போதுமப்பா, போதும். ஃபியோதர் மாசின் ஒரே உத்வேக சித்தனாயிருந்தான். மிகவும் மெலிந்து போயிருந்த அவனது நடுக்கம் நிறைந்த அசைவுகளும் பேச்சுகளும் கூண்டிலே அடைப்பட்டுள்ள வானம்பாடியை நினைவூட்டின. மௌனமே உருவான யாக்கவ் சோமவும் அவனோடு எப்போதும் சுற்றித் திரிந்தான். அவனிடம் காணும் அழுத்தம் வயதுக்கு மீறியதாய் தோன்றியது. சிறைவாசத்தால் தலைமயிரில் பழுப்பு கண்ட சமூலவ், வலீலி குசெவ், புகின், த்ருகானுவ் முதலியவர்களும் வேறு சிலரும் ஆயுதம் தாங்கிய ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என வற்புறுத்தினார்கள். ஆனால் பாவல், ஹஹோல், சோமவ் முதலியவர்கள் அந்த யோசனையை நிராகரித்தார்கள். களைத்து சோர்ந்து விதர் விதர்த்து கொண்டிருந்த இகோர் வேடிக்கை பேச்சை ஆரம்பித்துவிட்டான். தோழர்களே, இன்று அமுலில் இருக்கும் சமுதாய அமைப்பை மாற்றி அமைப்பது ஒரு மகத்தான சாதனைதான். ஆனால் அந்த போராட்டத்தின் வெற்றிக்கு அறிகுறியாக நான் ஒரு ஜோடி புது பூட்ஸுகள் வாங்கப் போகிறேன் என்று நனைந்து கிழிந்து பழசாய் போன தனது செருப்புகளை காட்டிக்கொண்டே பேசினான் அவன். என்னுடைய ரப்பர் செருப்புகளும் செப்பனிட்டு சீர்படுத்த முடியாத அளவுக்கு பீந்து போய்விட்டன. எனவே தினம் தினம் என் கால்கள் ஈரமாவதுதான் மிச்சமாய் இருக்கிறது. பழைய சமுதாய அமைப்பை பகிரங்கமாக எதிர்த்து போராடுகிற வரையிலும் நான் சாகமாட்டேன். நான் செத்து மண்ணோடு மண்ணாக போக விரும்பவில்லை. எனவே நாம் ஆயுதம் தாங்கிய ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று தோழர் சமயோலவின் ஆலோசனையை நான் நிராகரிக்கிறேன். அதற்கு பதிலாக நான் ஒரு திருத்த பிரகடனை கொண்டு வருகிறேன். முதன் முதலில் நான் என் கால்களில் ஒரு ஜோடி புது பூச்சுகளை ஆயுதம் போல தரித்துக் கொள்கிறேன். நாம் எல்லோரும் கண்மூடித்தனமாக போராட முனைவதை விட இப்படிப்பட்ட நடவடிக்கை, அதாவது நான் பூச் தரித்துக் கொள்ளும் நடவடிக்கை, சோசியலிசத்தின் வெற்றியை துரிதப்படுத்தும் என்பது எனது அசைக்க முடியாத தீர்மானமான நம்பிக்கை. இந்த மாதிரியான வேடிக்கை பேச்சோடு பேச்சாய் அந்நிய நாடுகளில் மக்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையை சுலபமாக்கிக் கொள்ள போராடுகிறார்கள் என்பதையும் அவன் அவர்களுக்கு எடுத்து சொன்னான். அவனது பேச்சு தாய்க்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் மனத்தில் ஏதோ ஒரு அதிசய பற்றுதல் உண்டாயிற்று. பொறாமையும் குரோதமும் வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்து தொந்தி தள்ளிப்போன சிவந்த மூஞ்சிக்காரர்கள் தாம் மக்களை கொடுமைப்படுத்தி அவர்களை ஏமாற்றி பிழைத்து வரும் பரம வைரிகள் என்று அவளுக்கு தோன்றியது. ஆட்சியாளரின் கொடுமையால் நசுக்கப்பட்டு கிடக்கும் மக்களை அவர்கள் மன்னனுக்கு எதிராக தூண்டிவிடுவார்கள். மக்கள் மன்னனை எதிர்த்து போராடி கவிழ்த்தவுடனே இந்த குள்ள மனிதர்கள் மக்களை சாமர்த்தியமாக ஏமாற்றி அதிகாரத்தை தாங்களே கைப்பற்றிக் கொள்வார்கள். மக்களை விரட்டி அடிப்பார்கள். மக்கள் எதிர்த்து போராட முனைந்தால் அவர்களை ஆயிரம் ஆயிரமாக குன்று குவிப்பார்கள். ஒரு நாள் தாய் தனது தைரியத்தை எல்லாம் சேகரித்துக் கொண்டு இகோரின் பேச்சுக்களால் தன் மனத்தில் தோன்றியுள்ள கற்பனை சித்திரத்தை அவனிடம் விளக்கிக் கூற முனைந்தாள். நான் சொல்வது சரிதானே இகோர் என்று அசட்டு சிரிப்போடு கேட்டாள் தாய். அவன் கடகடவென்று சிரிக்கத் தொடங்கினான். சிரிக்கும்போது அவனது கண்மணிகள் உருண்டு புரண்டன. மூச்சு வாங்கும் போது அவன் நெஞ்சை தடவி கொடுத்து கொண்டான். அப்படித்தான் அம்மா, அப்படித்தான். சரித்திரத்தின் உயிர் நாடியையே நீங்கள் தொட்டுவிட்டீர்கள். நீங்கள் சொன்ன சித்திரம் இருக்கிறதே, அதில் கொஞ்சம் ஒட்டு வெட்டு வேலை செய்து மிகைப்படுத்தி அலங்காரம் பண்ணிவிட்டீர்கள் என்றாலும் நீங்கள் சொன்னவற்றிலெல்லாம் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. இந்த தொந்தி விழுந்த குள்ள மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள்தான் மகா பாதகர்கள். மக்களை உறிஞ்சி உறிஞ்சி உயிர் வாழும் விஷ பாம்புகள். பிரெஞ்சுக்காரர்கள் இவர்களை புஷ்வா என்று சொல்வது ரொம்ப சரிதான், ரொம்ப பொருத்தம். புஷ்வா என்றால் ஒன்று மரியாத பாமர மக்களை அடித்து சுரண்டி அவர்களது இரத்தத்தையே உறிஞ்சி குடிப்பவர்கள் என்று பொருள். நீங்கள் பணக்காரர்களை தானே சொல்கிறீர்கள் என்று கேட்டாள் தாய்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: ட்ரிபிள் த மக்கா.
1: ட்ரிபிள் த மக்காவா?
0: பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.
1: எங்க, எப்போ?
0: உங்க FM ரெயின்போ புதுவை 102.8
2: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
1: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். ஜப்பான் நாட்டிற்கு சென்றுள்ள மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இந்தியா ஜப்பான் வணிக ஆலோசனைக் குழு மற்றும் இந்திய தூதரகம் இணைந்து நடத்திய வட்டமேசை கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது இருநாட்டு உறவுகளின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு வணிக ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் பொருளாதார கூட்டாண்மையை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா வரும் 26ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை வியட்நாம், லாவோஸ் மற்றும் பலாவு ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் குறித்து அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். பஞ்சாபில் பிரதமரின் கிராமப்புற ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 2024-25ஆம் ஆண்டு முதல் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மொத்தம் 36,792 வீடுகளில் 478.45 கோடி நிதி உதவியுடன் 17,000 வீடுகளின் கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும், மீதமுள்ள வீடுகளுக்கான கட்டுமானப் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அம்மாநில கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு தருண்பிரீத் சிங் சோன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று தொடங்கிய 16வது சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் ஆற்றிய உரையில், புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய 4,800 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும், மேலும் உழவர்கரை மற்றும் தட்டாஞ்சாவடியில் முறையே 725 கோடி மற்றும் 2,500 கோடி ரூபாயில் IT சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். குடிநீர் திட்டங்களுக்கு 4,750 கோடியும், கடலோர பாதுகாப்புக்கு 1,433 கோடியும், சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு 1,500 கோடியும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தற்காலிக சட்டமன்ற தலைவர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

வணக்கம் மக்களே, நேரம் 1:03:18 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி மகளிர் ஸ்பெஷல் குக்கரி ஷோ. நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். மக்களே, குக்கரி ஷோல என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்புகளை ஏன் கூட ஷேர் பண்ணலாம், இல்லைனா கொடுக்குற சமையல் குறிப்புகளை கேட்டு நீங்க வீட்டில் நல்லா செஞ்சு வாங்கி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அதாவது இந்த ஷோல நீங்க பேசணும் ஆசைப்படினா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 எண்களுக்கு வெளிவர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டினை சேர்த்து என் கூட பேசி உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்புகளை என் கூட சொல்லலாம். நேர்கள் நிறைய பேர் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தொடக்கமாக கேட்கலாம் குஷி படத்திலிருந்து. தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் குக்கரி ஷோ. நேரம் 1:10:26 மக்களே, இன்னைக்கு வந்து நிறைய சமையல் குறிப்புகள் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு காத்துட்டு இருந்தேன், பட் அதுக்குள்ள நீ சொல்லாதப்பா, நான் தான் சொல்லுவேன். ஒரு நேரம் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம். ஹேமலதா மேடம்,
1: கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கு மேடம். அவர் யூ?
1: இந்த இட்லி சாப்பிட்டு சூப்பருங்க சார். இந்த இட்லி சாப்பிட்டு
0: அவ்வாறு சொன்ன இட்லி சாப்பிட்டு சரி விடுங்க. சரி சொல்லுங்க, என்ன டிஷ் நீங்க சொல்ல போறீங்க? வெண்பூசணி இட்லி சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு?
1: உடம்புக்கு ரொம்ப நல்லது, இயற்கையான.
0: சரி,
1: இட்லியே யூஸ்வலா நல்லது ஆவியில வேக வைக்கிறதுனால.
0: சரி,
1: இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீடியன்ட் எல்லாம் சேரு, காய்கறி எல்லாம் சேருது, அப்போ இன்னும் நல்லா இருக்கும்.
0: எங்க வீட்டுல இட்லிய ஒரு வாரம் வச்சு தவட்டி குடுக்கறாங்க, அது நல்லதான் தெரியல.
1: நல்லா இருக்கும் சார்.
0: நல்லா இருக்குமா?
1: பாருங்க.
0: சரி ஆரம்பிச்சிடலாமா?
1: அது வந்து பிரவுன் அரிசியோ இல்ல அந்த என்ன
0: அரிசி,
1: பழுப்பரிசி அந்த மாதிரி இருக்கு இல்லீங்களா?
0: சொல்லுங்க.
1: நம்ம யூஸ்வலா இட்லிக்கு போடுற அரிசி இல்லாம இந்த பழுப்பரிசி, இந்த பிரவுன் அரிசி, இந்த மாதிரி அரிசியில பண்ணனா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அப்புறம் இல்லைன்னா ராஜமுடி அரிசின்னு ஒண்ணு இருக்கு, அதுல பண்ணனாலும் நல்லா இருக்கும்.
0: அரிசியில பண்ணுங்கன்றீங்க.
1: ஒரு ஒரு நபருக்குன்னா ஒரு 100 கிராம் அரிசின்னு வச்சுக்கிட்டா 150 கிராம் வெண்பூசணி, அதுக்கப்புறம் கேரட் ஒரு 50 கிராம், அதுக்கப்புறம் பீன்ஸ் ஒரு 50 கிராம், வேர்க்கடலை ஒரு 10 கிராம், வெந்தயம் ஒரு 20 கிராம். அதுதான் சார் இதுக்கான இன்கிரீடியன்ட்.
0: சரி,
1: இது வந்து நம்ம வேர்க்கடலை வந்து நைட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அது தண்ணியை வடிச்சிட்டு வச்சோம்னா அது வந்து முளைப்பு வந்துடும்.
0: சரி,
1: அதுதான் யூஸ் பண்ணணும். அதுல தான் உயிர் சத்து நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க.
0: கண்டிப்பா,
1: அதனால அதை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேரட் பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வந்து செய்யும் போது கூட பண்ணிக்கலாம்.
0: சரி,
1: இப்ப வந்து அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சிருந்தேங்க சார். 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் இந்த வெண்பூசணி 150 கிராம் கட் பண்ணி எடுத்து முதல்ல வெண்பூசணி அரைச்சிடணும். நல்லா நைஸா தோல் எல்லாம் எடுத்துட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே இந்த அரிசியும் போட்டு நல்லா கெட்டியா அரைக்கணும், இட்லி பதத்துக்கு அரைக்கணும்.
0: சரி,
1: அரைச்சிட்டு உப்பு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லன்னா வேண்டாம்னா விட்டுறலாங்க சார்.
0: சரி,
1: இட்லி இது வந்து இயற்கை உணவு, அதனால உப்பு சேர்த்துக்காத கூட சாப்பிடலாம், நல்லாதான் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஊறு அரைச்சதுக்கு அப்புறம் 4 மணி நேரம் புளிக்க வச்சிடறாங்களா, 4 மணி நேரம் போதும், அதுக்கு மேல தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த கேரட் பீன்ஸ் வேர்க்கடலை இது அந்த சாரி வெந்தயத்தையும் போட்டு அந்த அரிசியோட அரைச்சிடணும். அத மறந்துட்டேன். அந்த அரிசி அரைக்கும் போது வெந்தயத்தையும் போட்டு அரைச்சிட்டு இந்த கேரட் பீன்ஸ் வேர்க்கடலையை போட்டு கலந்து அப்படியே இட்லி பானையில ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதுங்க சார். வெண்பூசணி இட்லி நல்ல மணக்க மணக்க காய்கறி சத்தோட ஒரு தேங்காய் சட்னியோ இல்ல தக்காளி சட்னியோ வெங்காய சட்னியோ வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க சார். சாப்பாடும் தேவையில்லை,
0: ஏன்னா
1: காய்கறி
0: இதுக்குன்னு தனியா என்ன ஸ்பெசிபிக் சட்னி இருக்கா வெண்பூசணி இட்லிக்கு?
1: அரிஞ்சு
0: மாவுல போட்டு அரைச்சு
1: பூசணிக்காய மட்டும் அரிஞ்சு
0: அதை
1: மட்டும் அரைச்சி அதுக்கப்புறம் அரிசி அரைச்சி அதுல கலந்து புளிக்க வைக்கணும் 4 மணி நேரம்
0: கண்டிப்பா.
1: அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் இந்த முளைக்கட்டின வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு கலந்து இட்லியா ஊத்தணும்.
0: கண்டிப்பா மறக்காம ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஊத்துங்க, இல்ல இட்லி வேகாதுன்றீங்க. அதனால
1: 20 நிமிஷம் வேக வச்சா போதும் சார்.
0: ஓகே மேடம்.
1: ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னா அந்த காய்கறி எல்லாம் அந்த சத்து எல்லாம்
0: போயிடும்.
1: அதனால அந்த 20 நிமிஷம் போனா அந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் வெந்து அந்த வேர்க்கடல எல்லாம் வெந்து நல்லா அளவா இருக்கும்.
0: நீங்க சொன்ன இந்த டிஷ் இன்னைக்கு நான் போய் வீட்டுல செஞ்சு பாக்குறேன்,
1: என்ன
0: நிலைமையில இருக்கு.

0: திடீர்
1: பாயாசம் கேக்க வித்தியாசமா
0: அவல் இருக்கு இல்லீங்களா, அதை நெய்ல நல்லா வறுத்துட்டு ஆற விட்டு அதை நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் அவல்னா ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டு அது நல்லா வேக வச்சுட்டு அது சும்மா அரைச்சதுனால நல்லா வெந்துடும், அவல் சீக்கிரமே வந்துடும்.
1: சரி,
0: சும்மா ஒரு கொதி கொதிச்சாவே போதும். அதுக்கப்புறம் சர்க்கரை, நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்துட்டு அந்த நெய் விட்டு திராட்சை முந்திரி எல்லாம் ஏலக்காய் எல்லாம் போட்டு இறக்கி வச்சுட்டு தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டுட்டோம்னா திடீர் பாயசம் ரெடி.
1: எனக்கு ஒரு டவுட், டிஷ் சூப்பரா இருக்கு, இதுக்கு ஏன் திடீர் பாயசம் பேர் வச்சீங்க?
0: அவள் வீட்டுல இருந்தா போதும் சார், யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்தாங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துடலாம்.
1: அப்ப இதுக்காக கெஸ்ட் வர வைக்கிறோம் நம்ம, திடீர் திடீர் செய்யறோம் பாயசம். ஓகேங்களா?
0: ஆமா, எப்பவும் அவள் ரவா இதெல்லாம் வீட்டுல இருக்கும், இப்படியும் ரெடிமேடா,
1: அழைப்பு. மக்களே, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சமையல் குறிப்புகளை சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271760 மறக்காம 0412 கோட் நம்பர் போட்டு கால் பண்ணுங்க மக்களே. இது எஃப்எம் ரெயின்போவின் மகளிர் ஸ்பெஷல் குக்கரி ஷோ.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
3: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போவின் மகளிர் ஸ்பெஷல் குக்கரி ஷோ. நேரம் 1:25, 3 ரூபாய் ஆயிடுச்சு. நிமிஷம் கூட அடுத்த அந்த லக்கி வாய்ப்பாளர். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம், யாருந்து பேசுறீங்க?

0: வாழைப்பட்டாம்பழம் கலா பேசுறேன். நலமா?
1: சூப்பரா இருக்கேன் கலா மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ?
0: நல்லா இருக்கேன் சார்.
1: ஓகே, சாப்பிடணும். நீங்க சொல்ற சமையல் குறிப்புகள் எல்லாம் கேட்டு போய் நான் வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம் ஒரு முடிவோட இருக்கேன் மேடம்.
0: ஓகேங்க சார், கண்டிப்பா சாப்பிடுங்க.
1: அப்ப நீங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. என்ன நடக்க போதோ தெரியல. சொல்லுங்க, எந்த டிஷ் நீங்க சொல்ல போறீங்க? நீங்க கேழ்வரகு அல்வா
0: சொல்றேன்
1: சார். கேழ்வரகு அல்வா சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு சொல்லிடுங்க.
0: கேழ்வரகு பொறுத்தவரை நார்ச்சத்து இருக்கு சார், அயன் இருக்கு, கால்சியம் இருக்கு. கால்சியம் இருக்கு, முக்கியமா நம்ம இந்த கேழ்வரகு களி, கேழ்வரகு கூழ் இது எல்லாமே சாப்பிடலாம்.
1: சரி,
0: இது பசங்களுக்கு அது மாதிரி சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால இது மாதிரி
1: கொஞ்சம் அல்வா மாதிரி கிண்டி கொடுத்தா சாப்பிடுவீங்க.
0: ஆமா, இதையே நம்ம கூழாவும் செய்யலாம் சார். இது எப்படின்னா, நம்ம கேழ்வரகு ஊற வச்சு, பச்சை கேழ்வரகு இருக்குங்களா, அதை ஊற வச்சு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அந்த அது வடிகட்டி, அந்த துப்பி இல்லாம வடிகட்டி எடுத்துக்கினேன். அதை தண்ணி ஊற்றி காய்ச்சி கூழ் மாதிரி பால் கலந்து சக்கரை கலந்தும் கொடுக்கலாம். அதை வந்து அல்வாவை எப்படி செய்யுதுன்னா, அந்த பாலை வந்து நெய் விட்டு அதை கொதிக்க வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம கலர் பவுடர், கேசரி பவுடர் எல்லாம் போடாம என்ன பண்ணலாம், ரோஜா பூ இருக்கு இல்லைங்களா, அதுல சுடுதண்ணி வச்சு எசன்ஸ் எடுத்து வச்சு அதுல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி கொதிக்க வச்சு திட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கலாம். அது ஒரு மாதிரி கெட்டியான பதத்துக்கு வரும். அப்போ வந்து நம்ம சக்கரை எடுத்துக்கலாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் பவுடரு, முந்திரி, திராட்சை, என்னென்னலாம் நம்ம நட்ஸ் போடணுமோ அதெல்லாம் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அல்வாவை யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஒரு வழி பண்ணிடலாம்.
0: ஆமா, ஒரு வழி பண்ணிட்டு அதுல அல்வா வந்து நின்னுடும். நெக்ஸ்ட் வந்து வரகு அரிசி பொங்கல் சொல்றேன்
1: சார். சொல்லுங்க மேடம்.
0: அது எப்படின்னா, நம்ம வந்து அரை கப்பு வரகத்துக்குனா கால் கப் வந்து பச்சைப்பருப்பு எடுத்துக்கணும். அந்த பச்சைப்பருப்பு வறுத்து எடுத்து ரெண்டுத்தையும் கலந்து ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நெய் விட்டு இஞ்சி இருக்குங்களா, இஞ்சி தூண்டு கொஞ்சம் லைட்டா அதுல வதக்கினேன். நம்ம ஒரு கப்பு அரிசி சொன்னதுங்களா, ஒரு கப்பு, அதுக்கப்புறம் அரை கப்பு, அதுல வந்து ஒரு கப்புனா ஒரு நாலு கப்பு தண்ணி விட்டு, தண்ணி அரிசி பச்சை பருப்பு எல்லாத்தையும் கலந்து நாலு கப்பு அஞ்சு கப்பு கூட விட்டுக்கலாம். ஏன்னா நல்லா தலைதல்லாம் வரும். அப்பதான் அது நல்லா குக்கர்ல மூணு வயசுல நாலு வயசு வர அளவுக்கு போனா அது கூட உப்பு கலந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து அதுல வந்து மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காய் தூள் இது எல்லாமே கலந்து தாளிச்சு அதுல கூட ஊத்தி கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகா இல்லைனா காஞ்ச மிளகா வச்சு அதுக்கு துவையிலோ சட்னி அரைச்சி வச்சு சாப்பிடலாம் சார், நல்லா இருக்கும்.
1: ஓகே, நீங்க சொல்லும் போதே நல்லா அந்த இயற்கை உணவு தானியங்கள்லாம் அதிகமா எடுத்துப்பீங்களோ? உடம்புக்கு கெடுதல் இல்லாத பொருட்களா சொல்லிட்டு இருக்கீங்களா?
0: இப்ப ஆமாங்க சார், இந்த வரகரிசி நான் இந்த நம்ம பொங்கல் செய்வோம், அப்படி இல்லைன்னா கஞ்சி செய்வேன் சார். நானு
1: சரி,
0: கஞ்சிய கொதிக்க வச்சு அதை நெய் விட்டு பசங்களுக்கு இப்படி செஞ்சாலும் பிடிக்கும், சாப்பிடுவாங்க. அது கூட தேங்காய்ப்பூ கொஞ்சம் திருவி போட்டு அதுல கொஞ்சம் நச்சுல மல்லாட்ட பயிரோ ஏதாவது கொஞ்சம் சூழல் நுனிக்கு போட்டு கொடுத்தா கம்முன்னு சாப்பிடுவாங்க. வரகரிசி
1: வீட்டுல இருக்கவங்க கண்டிப்பா கொடுத்து வச்சு மேடம். இவ்வளவு டிஷ் எல்லாம் சொல்றீங்களே, கேட்கும் போதே எனக்கு பசிக்குது, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சூப்பரா இருக்கு மேடம்.
0: இன்னொன்னு சிம்பிளா சொல்றேன் சார், நம்ம முட்டை சாதம் எரா சாதம் செய்யறோம் இல்லைங்களா,
1: சரி,
0: நம்ம ஒயிட் ரைஸ் வீட்ல இருந்துச்சுன்னா பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி செய்யலாம்னா, முட்டையை வேக வச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அதை வந்து வேக வச்சு நீட்டா நீல கலக்கட்டமா குறுக்கு வலை கட் பண்ணி வச்சுங்க சார். அதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு, அப்புறம் அந்த முட்டையை போட்டுட்டு கொஞ்சம் குழம்பு தூள், கொஞ்சம் கரமசல, கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்துட்டு அதுல சாதம் மட்டும் கிளறே வச்சுலாம். இன்னும் ஒரு சாப்பாடு புட்டு சாப்பாடு ரெடி. நெக்ஸ்ட் எரா சொல்லா, எரா தான் ஸ்பெஷல். எரா வரச்சேன்னு நானு, எரா வந்து முதல் தலையும் பாலும் கிளீன் பண்ணிட்டு நடு தண்டெல்லாம் அந்த ஓடு அந்த தோல் வைக்கணும் சார். கொஞ்சம் வச்சுட்டு வாஷ் பண்ணி மஞ்சள் துளுக்கு போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எண்ணெய் ஊத்தணும், பெருஜீரகு போடணும், துண்டு காஞ்சி மிளகா இருக்குங்களா, அது காம்பு இல்லாம ஒரு பத்து காஞ்சி மிளகா எடுத்து லைட்டா சில்லிட்டு அதுல போட்டுக்கணும். போட்டாச்சா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எரா கிளீன் பண்ணி வச்சிருக்க எரா அதை போட்டு எண்ணெயிலே முருகலா செய்யணும். அதுல வந்து வெறும் உப்பு மட்டும் தான் போடணும், மற்றபடி வேற எதுவுமே நீங்க ஆட் பண்ண வேணாம். அந்த காரம் வந்து மிளகால இருக்கு, காரம் அதுல இறங்கிடும். அதுக்கப்புறம் சூடா சாதம் போட்டு கிளறி வச்சாதான் சூப்பரா இருக்கு சார்.
1: அதாவது நிறைய நிறைய டிஷ் சொல்றீங்க, எப்படி இதெல்லாம் நீங்க செய்ய கத்துக்கிட்டீங்க? சூப்பரா
0: ரெகுலரா செய்யுங்க சார். நான் முட்டை சாதம் ஏரா சாதம் ரெகுலரா செய்யு சார். அந்த அல்வா வந்து எப்பயாவது அதாவது கூழ் காசு சார். நானு அல்வா எப்பயாவது அதுதான் வரகரிசி பொங்கல் செய்யு சார். நான்
1: சூப்பரா இருக்கு, எல்லா டிஷ்ஷும் சூப்பரா இருக்கு. பட் நான் வந்து இந்த கேழ்வரகு அல்வா இருக்குல்ல,
0: அதை
1: நான் இன்னைக்கு செய்ய போறேன். ஓகேங்களா?
0: மக்களே,
1: நீங்களும் உங்களுக்கு தெரிந்த சமையல் குறிப்புகளை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. நம்பர்

இதுதான் 2271760 மற்றும் 2271770. மறக்காம 0413 என்ற கோட் நம்பர் போட்டு கால் பண்ணுங்க மக்களே. நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பசிச்சுட்டு இருக்கு, நிறைய பேர் நல்ல நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எந்த டிஷ் சொல்ல போறீங்க? ஐ எம் வெயிட்டிங். ஓகேங்களா?

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போவின் குக்கரே ஷோ. நேரம் 1:42 எட்டு நொடிகள் ஆயிடுச்சு மக்களே. அதாவது இந்த நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ ஒரு ரெசிபி சொல்ல போறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், அது நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லா இல்லா கூட நல்லா இருக்கும்னு சொல்லிடுங்க, ஏன்னா என் பேரை காப்பாத்துங்க. இந்த டிஷ் பேர் என்னன்னா கர்நாடகா ஹம்பி சட்னி. அது என்னப்பா எவ்வளோ சட்னி கேள்விப்பட்டிருப்போம், கார சட்னி, தேங்காய் சட்னி, நிறைய சட்னி இருக்கு, எனக்கு சொல்ல முடியல, சாப்பிட்டது மட்டும் தான் தெரியுது. அந்த வகையில் இந்த கர்நாடகா ஹம்பி சட்னி இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கங்க. வேர்க்கடலை 4 ஸ்பூன், அப்புறம் வந்து புதினா கொஞ்சம், அப்புறம் பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10 எடுத்துங்க, அப்புறம் இஞ்சி பூண்டு 5, புளி கொஞ்சம் உங்கள் கைப்பிடி அளவு எடுத்துங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. அப்புறம் பச்சை மிளகா 4, தேங்காய் 1/2 கைப்பிடி, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, திரும்பவும் சொல்லிடுறேன். வேர்க்கடலை 4 டேபிள் ஸ்பூன், புதினா கொஞ்சம், அப்புறம் பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, இஞ்சி பூண்டு 5 பல் எடுத்துங்க, புளி தேவையான அளவு சிறிதளவு எடுத்துங்க, அப்புறம் பச்சை மிளகாய் 4, தேங்காய் 1/2 கைப்பிடி, அப்புறம் கருவேப்பிலை உப்பு, இது தேவையான அளவு. உப்பு அதிகமாக போட்டு சாப்பிட்றா கூட சாப்பிடுங்க, உங்கள் பிரச்சனை இல்லை. அடுத்தது எப்படி செய்யுதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அடுப்பை பற்ற வைக்காமல் எதுவும் செய்யாதீங்க. கடாயை வச்சுட்டு அதில் 1/5 ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றிக்கங்க. அப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓரளவு அது இதெல்லாம் வதங்கிட்ட பிறகு அதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க. அப்புறமா அது கூட சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் அதை சேர்த்து அடுப்பை அது மீடியமாக வச்சுங்க, சிம்மில் வச்சுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்தளவு மீடியமாக வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் புளியை சேர்த்துங்க. அதே மாதிரி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கணும். இப்போ இப்போ மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்து அதில் சின்ன துண்டாக நறுக்கிய தேங்காயை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அரைக்க தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிக்க போகிறோம். இதுக்கு கடாயை கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகை சேர்த்து பொறிச்சு வச்சு கருவேப்பிலையை போட்டு அரைச்சி வச்ச சட்னி அதில் ஊற்றி பாருங்களேன், வேற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இந்த சட்னி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சட்னி சாப்பிடவே மாட்டீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு சட்னியோட பேர் திரும்ப சொல்லிடுறேன், கர்நாடகா ஹம்பி சட்னி. மக்களே, இதே மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு டிஷ் தெரியணும், அதை என் கூட ஷேர் பண்ண ஆசைப்பட்டுன்னா உடனே கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போவுக்கு நம்பர் அதே தான், 2271760 மற்றும் 2271770. மறக்காம 0413 என்ற கோட் நம்பரை போட்டு கால் பண்ணுங்க மக்களே. கர்நாடகா ஹம்பி சட்னியை சாப்பிட போறேன் நானு. ஸோ நீங்களும் எதனா சாப்பிட்டுட்டு எங்களுக்கு எதனா ஒரு டிஷ்ஷை சொல்லிட்டு போங்க மக்களே. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போவின் குக்கரி ஷோ. நேரம் 1:56 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. மக்களே, இன்றைய குக்கரி ஷோடைய நிறைவேற்றத்துக்கு வந்துட்டோம். வரும் பாடலுடன் இன்றைய குக்கரி ஷோ நிறைவேறது. தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
1: ஜானி ஓஹோ சந்தியா ஆஹா,
2: ஜானி சந்தியா சந்தியா ஜானி
1: ஆஹா ஓஹோ.
2: சந்தியாவின் கார் என்ன, பங்களா என்ன, நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறும் கடல் தானே.
1: நோ ப்ராப்ளம், அத உற்று.
2: சந்தியாவின் கலர் என்ன பிள்ள, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வெள்ளையும் செய்து தானே. பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா வெறும் பணக்காரி சாரியான, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காரன் ஆவாரு. சாரால நம்ம பெரிய ஆளாவும், நம்ப ஆனா எல்லாரும் ஆன மாதிரி தான்.

0: இணையங்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news.

நேரம் 2:16, 19 நொடிகள் ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான மதிய வணக்கம். காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது, வருடங்களும் மாறிக்கொண்டே இருக்குது, ஆனால் ஒரு இசைக்கு மட்டும் வயது கிடையாது. பல ஆண்டுகள் கடந்தும் இன்றும் நம் இதயத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கும் அந்த அழகான கானங்களை ரசிக்க ஒரு சூப்பரான ஷோ, காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. கானங்கள் நிகழ்ச்சியில நீங்க ரசிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான பாடல் வருது. என்ன பாடல் தெரியுமா? ஊட்டி வரை உறவு திரைப்படத்துல இருந்து ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி அப்படின்ற பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் மியூசிக்லயும், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்லையும், நம்ம சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா நடித்த ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.

ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு ரசிக்கிற என் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். டைம் கரெக்டா 2:21:49 ஆயிட்டு இருக்கு. சோ காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசமலர் திரைப்படத்துல இருந்து MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க மியூசிக் போட்டு PB ஸ்ரீனிவாஸ் PB சுசீலா குரல்ல ஒரு சூப்பரான பாடல் வருது.

விஸ்வநாதன் அவங்க மியூசிக் போட்டு முத்து குளிக்க வாரிகளா முத்து குளிக்க வாரிகளா அப்படின்ற பாடல எல் ஆர் ஈஸ்வரி, டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க பாடியிருக்காங்க. சோ கேட்டுட்டு வந்துருங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

டைம் கரெக்டா 2:30 ஆயிடுச்சிருக்கு. நீங்க கிட்ட ரசிக்கிற என் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வருது பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து.

தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு தங்கிட்டு

தங்க தண்டிக்கு நான் தங்க தண்டிக்கு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல நீங்க கிட்ட ரசிக்கிற என் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில இருந்து எம்ஜிஆர் பத்மினி இணைந்து நடத்தி டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரலில் அழகிய தமிழ் மகள் அப்படின்ற பாடல்.

0: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனிபோல் இனிக்கும்.
1: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல்,

வாழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குழல், உயிர் சிலை என உலவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

ரெயின்போ புதுவை 102.8ல நீங்க கிட்ட ரசிக்கிற என் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. மரகதம் திரைப்படத்துல இருந்து சிவாஜி சந்திரபாபு நடிச்சு நம்ம சந்திரபாபு ஜமுனா ராணி அவங்க பாடின குங்கும பூவே கொஞ்ச புறாவே அப்படின்ற பாடல்.

0: எனக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அக்ஷஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English.
3: என்ன சொல்றா பெருமாள் சத்தியமா அந்த ஆஞ்சி கொலையும்
0: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
4: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
5: கலத்தவென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து.

0: வாழ்த்துவின்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. பாமா விஜயம் திரைப்படத்தில இருந்து டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரலில். டைம் கரெக்டா 2:53 ஆயிட்டு
1: இருக்கு. செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

கலத்தி வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நான் பிளே பண்ண சாங் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களை அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போவோம் போயிருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். சோ இத்துடன் கலத்தி வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: 3:27 ஆயிற்று.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: FM ரெயின்போ புதுவாய் 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் ஒரு சூப்பரான மதிய வணக்கம். என் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், உங்கள் ஆரோக்கியத்திற்கான அன்பான வழிகாட்டி. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் RJ ஜோ.

0: ஒரு சிறிய பழக்கம் நம்முடைய உடல் நலத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். புகையிலை என்பது வெறும் ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது நம் வாயின் ஆரோக்கியத்தையும் ஒட்டுமொத்த உடல் நலத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் புற்றுநோயினால் ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் தடுப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்க நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க கடலூர் மாவட்டம் புகையிலை கட்டுப்பாட்டு அலுவலர் டாக்டர் அபிநயா அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: நேர்களே, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன் குறியீட்டையும் சேர்த்து டால் பண்ணுங்க. ஓகே மேம், இன்னைக்கு நம்ம வாய் புற்றுநோய் அப்படின்றத பத்தி பேச போறோம். வாய் புற்றுநோய் அப்படின்னா என்ன மேம்?
1: முதல்ல கேன்சர்னா என்னன்னு சொல்லிடுறேன், புற்றுநோய்னா என்னன்ற விளக்கத்தை கொடுத்துடுறேன்.
0: ஓகே,
1: புற்றுநோய்ங்கிறது வந்து டேமேஜ் ஆஃப் த செல்லுலர் டிஎன்ஏ, அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அது மற்ற திசுக்களையும் அஃபெக்ட் பண்ணி பிற பாடி பார்ட்ஸ், அதாவது நம்மளோட மற்ற உடல் உறுப்புகள் மற்றும் பார்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுறது தான் வந்து கேன்சர். அப்படியே இன்வைட் பண்ணி போயிட்டே இருக்கும் நம்ம கவனிக்காமல் விட்டால். இதுதான் வந்து புற்றுநோய். வாய் புற்றுநோய் மற்றும் தொண்டை புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா வாய் பகுதிகளில் இருக்கக்கூடிய லிப்ஸ், நம்மளோட உதடு பகுதி, அப்புறம் ஃப்ளோர் ஆஃப் த மவுத், தாடையோட கீழ்ப்பகுதி, நாக்கு, மேல் தாடை, கீழ்த்தாடை பகுதிகள், ஈறு போன்ற பகுதிகள், அப்புறம் தொண்டை, தொண்டை பகுதிகள்லையும் வந்து புற்றுநோய் ஏற்படும். இந்த பர்டிகுலரான நான் இப்போ சொன்ன இந்த இடத்துல எல்லாம் வந்து நான் சொன்ன இந்த ப்ராசஸ் நடக்கும். வாயில் இருக்கக்கூடிய திசுக்கள், அதில் இருக்கக்கூடிய செல்களில் வந்து செல்லுலர் டேமேஜ் ஏற்படும், டிஎன்ஏ சேஞ்சஸ் ஏற்படும். அதனால இந்த செல்ஸ் மியூட்டேட் ஆகி கேன்சர் செல்ஸாக மாறி கட்டுப்பாடு இல்லாத ஒரு வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அந்த திசுக்களை மட்டும் அது அஃபெக்ட் பண்ணாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய திசுக்களையும் அஃபெக்ட் பண்ணி அது சம்மந்தப்பட்ட லிம்ஃப் நோட்ஸ் அண்ட் அதர் பாடி பார்ட்ஸ், பாடி ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டு போகிறது தான் இந்த வாய் புற்றுநோய் மற்றும் தொண்டை புற்றுநோய்.
0: ஓகே மேம், இப்போ இந்த வாய் புற்றுநோய், அதாவது ஓரல் கேன்சர் வர்றதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன மேம்?
1: இப்போ பர்சிஸ்டண்ட்டாக வந்து 3 வீக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கலாம், சோர், அல்சர் ஆஃப் த மவுத் இருக்கலாம். அது வந்து 3 வாரத்துக்கு மேலே சரியாகாமல் குணமாகாமல் வாயில் இருக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் அதை கவனத்துக்கு உட்படுத்தணும், டாக்டர்கிட்ட போய் என்னென்னு ஒரு டென்டிஸ்ட் கிட்டே போய் செக் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் பேட்ச், அது வந்து நம்மளோட வாயிலுடைய பக்கல் மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம், நம்மளோட கன்னத்தினுடைய உட்பகுதி, அந்த மாதிரி இடத்துல இந்த பேட்ச் தெரியும்.

0: சம்டைம்ஸ் இது ஸ்க்ரேப்பபிளாக இருக்கும் இல்லைன்னா நான் ஸ்க்ரேப்பபிளாக இருக்கும். நம்ம என்னதான் சுரண்ட பார்த்தாலும் அது போகாது. இல்லைனா ஸ்க்ரேப் பண்ணதுக்கப்புறமும் திரும்பவும் அந்த இடத்துல அந்த ரெட் பேட்ச் இல்லைனா அந்த ஒயிட் பேட்ச் வந்து உருவாகிடும். இதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு அறிகுறி. அப்புறம் வந்து சம்மந்தமே இல்லாமல் வலி ஏற்படும், சாப்பாடை முழுங்க முடியாது, சூ பண்ண முடியாது, பேச முடியாது, நம்மளோட டங்ஸை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைக்கிறதுல, நாக்கு அசைவில் வந்து கஷ்டம் இருக்கும், பேசுறதுல கஷ்டம் இருக்கும், வாயை துறக்கிறதுல வந்து கஷ்டம் இருக்கும், நெக்கு இல்லைனா தொண்டை பகுதியில் வந்து ஒரு பெயின் வரும், பெயின் இருக்கும், இல்லைனா நம்னஸ் தெரியும். சில பேருக்கு பெயின் இருக்கும், இல்லைனா நம்னஸ் தெரியும். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை இக்னோர் பண்ணாமல் டாக்டர் கிட்ட போய் என்னன்னு கன்சல்ட் பண்ணுறது நல்லது.
1: ஓகே மேம், இப்போ வந்து புகையிலை பயன்படுத்தினவர்களுக்கு மட்டும்தான் வாய் புற்றுநோய் வரணுமா மேம், இல்லை மற்ற நபர்களுக்கும் வருமா?
0: இல்ல, புகையிலை மட்டும் வந்து வாய் புற்றுநோய்க்கான காரண காரணி கிடையாது.
1: இன்னொன்னு
0: வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து HPV ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னாலையும் வந்து ஓரோஃபெரிஞ்சியல் கார்சினோமா வரும், வாய்ப்பு

0: வரணுமா மேம், இல்லை மற்ற நபர்களுக்கும் வருமா?
1: இல்லை, புகையிலை மட்டும் வந்து வாய் புற்றுநோய்க்கான காரண காரணி கிடையாது.
0: ஓகே.
1: இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து ஹெச்பிவி, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னாலையும் வந்து ஓரோஃபெரஞ்சியல் கார்சினோமா வரும். வாய்ப்பகுதியும் மற்றும் தொண்டை பகுதியில் குரல் வளையங்கள் பகுதிகளில் வந்து கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, ஒரு ஷார்ப்பான டூத் நம்மளோட வாயில இருக்கு, அது வந்து ஒரு இரிட்டேஷன் ஃபேக்டராக மாறிடும். அந்த ஷார்ப் டூத் வந்து உங்களோட மேல் தடை இல்லை கீழ்த்தடை பகுதியில் இருக்கிற ஆப்போசிட் சைடில் வந்து அந்த சதையை வந்து குத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரிட்டேஷன் ஃபேக்டர் கூட கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, ப்ரொலாங்டு சன் எக்ஸ்போஷர், ரொம்ப நேரம் வெயிலில் வேலை செய்கிறது ஓர் எக்ஸ்போஷரில் இருக்கிறது, அப்படி இருக்கும்போது கூட ஓரல் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு.
0: ஓகே மேம், இப்போ புகையிலை பிடிப்பாங்க இல்லையா ஸ்மோக்கிங், அதை விட புகையிலை மெல்றது டேஞ்சரா மேம்?
1: இது வந்து ஒரு மித்து. புகை பிடிக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அதே மெல்லும் வகை புகையிலை பயன்படுத்தும் போது அதில் வந்து ஸ்மோக் இல்லை, அதனால நம்மளுக்கு நிக்கோட்டின் இருக்காது. நம்ம வந்து மெல்லும் வகை புகையிலை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு அட்லீஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. புகையிலை புகைக்கும் வகை புகையிலாக இருந்தாலும் சரி, மெல்லும் வகை புகையிலையாக இருந்தாலும் சரி, இன்னும் மற்ற வகையிலையுமே புகையிலை எடுத்துக்கிறாங்க. ஸ்னஃபிங், மூக்கு வழியாக எடுத்துக்கிறாங்க, நுகர்ந்துக்கிறாங்க, வேப்பர் மூலயமா வேப்பிங்னு சொல்லி இப்போ இ சிகரெட்ஸ் மூலயமா வேப்பர்ஸ் இருக்காங்க. இப்படி எந்த வகையில் வந்து புகையிலை பயன்படுத்தினாலும் ஓரல் கேன்சரில் தான் போய் முடியும், ஓரல் அண்ட் த்ரோட் கேன்சரில் தான் போய் முடியும். புற்றுநோய் வரும் அபாயம் இவங்க எல்லாருக்குமே இருக்குது.
0: ஓகே மேம், இப்போ வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, இது வந்து நல்லதா மேம்? ஏன்னா இன்னும் வரையே நம்ம வில்லேஜில் இருக்கவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அது நல்லதா, எந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்து ஓரல் கேன்சரை வர வைக்குமா மேம்?
1: இதை வந்து பீட்டில் குவிட்னு சொல்லுவாங்க. ஒரு வெத்தலை பாக்கு, பாக்கு வந்து அரக்கான் நட்டு, அந்த பாக்குன்னு சொல்லி அவங்க சாப்பிட்றாங்களே அது வந்து அரக்கான் நட்டு ப்ளஸ் சுண்ணாம்பையும் சேர்த்துக்குவாங்க. இதை போட்டு முதல்ல மெல்ல ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ரா டொபாக்கோ லீவ்ஸ் இருக்கும், அவங்க புயலை புயலை போடுறேன்னு சொல்லுவாங்க, அது வேற எதுவுமே இல்லை, அது புகையிலை தான். அந்த லூஸ் ரா டொபாக்கோக்கு வந்து பேன் கிடையாது தமிழ்நாட்டில். ஸோ இந்த நாட்டு புகையிலையை வாங்கி அவங்க இந்த அரக்கா நட்டோட சேர்த்து மெல்றாங்க. இந்த அரக்கா நட்டு இருக்கு பார்த்தீங்களா பாக்கு, இதுவே ஒரு கார்சினோஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட், அதாவது இது இந்த பொருளை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுக்கு வந்து புற்றுநோய் வரத்துக்கு அபாயம் இருக்குது, புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதோடு நீங்கள் புகையிலையும் சேர்த்து மெல்றீங்க அப்படின்னா வாய் புற்றுநோய் மற்றும் தொண்டை புற்றுநோய் வரத்துக்கான அதிக சான்சஸ் இருக்குது. இந்த வெத்தலை பாக்கு பீட்டில் குவிட் சாப்பிட்ற மெல்ற பாட்டிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட் கேன்சர் அண்ட் ஓரல் கேன்சர்னால நம்ம தமிழ்நாட்டிலே அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இப்போ வந்து நார்த் ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிவர்ஸ் பைப்பிங் யூஸ் பண்ணுவாங்க, பான் குட்கா மாதிரியான நெல்லும் வகை புகையில யூஸ் பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு ஓரல் கேன்சர் வரும், அப்படி அஃபெக்ட் ஆவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டில் குவிட்டை வந்து பாரம்பரியமாக பாட்டிங்க போட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஓரல் கேன்சர் அண்ட் த்ரோட் கேன்சர் அவங்களுக்கு அதிகப்படியாக வந்து அது ரெக்கார்ட் ஆயிருக்கு அந்த கேசஸ் எல்லாம்.
0: ஓகே மேம், இப்போ வந்து இந்த புகையிலை அதாவது வாய் புற்றுநோய்ன்றது எந்த ஏஜ் பீப்புளுக்கு அதிகமாக வருது மேம்? இளம் தலைமுறைகளை, ஏன்னா அவங்க தான் ஸ்மோக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஏஜ் அதிகமாக இருக்கிற மக்களா மேம்?
1: இதில் வந்து ஏஜ் ஃபேக்டர் வந்து நம்ம பிரிக்க முடியாது. ஆஸ் ஏர்லி ஆஸ் யூ ஸ்டார்ட் ஸ்மோக்கிங் ஆர் யூசிங் டொபாக்கோ, ஆஸ் ஏர்லி யூ எண்ட் அப் வித் கேன்சர். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் புகைப்பழக்கத்துக்கு இல்லை பிற புகையிலை பொருட்கள் பழக்கத்துக்கு வந்து ஆளாகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து புற்றுநோய் வரதுக்கான அபாயம் இருக்குது. கிளினிக்கல் ரிசர்ச் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா 90% ஆஃப் ஸ்மோக்கர்ஸ் அவங்களோட 18 வயசுக்கு முன்னாடியே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 18 வயசுக்கு முன்னாடியே வந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களோட ஏர்லி 30s and 40s இவங்களுக்கு கேன்சர், கேன்சர் மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மற்ற ரெஸ்பிரேட்டரி இல்னஸாக இருக்கட்டும், இருந்தய சம்மந்தப்பட்ட நோய்களாக இருக்கட்டும், அந்த மாதிரியான பிற உடல் உபாதைகள் வரது ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் இப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்லாமே பார்த்தீங்கன்னா 12 to 15 years அவங்களே வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ்க்கு உள்ளாகிறாங்க, கூல் லிப் மாதிரியான சூவபிள் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி இந்த யங் ஏஜ்லேயே எக்ஸ்போஸ் ஆகுறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எண்ட் ஆஃப் 20s எப்பவுமே இந்த கேன்சர் வந்து உடனே அதோட எஃபெக்டை காட்டாது. இவங்களுக்கான அறிகுறிகள் வந்து அவங்க எண்ட் ஆஃப் 20s இந்த ஏர்லி 30s அவங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஹவு யூ யூஸ், ஹவு மச் அமௌண்ட் யூ யூஸ், நீங்கள் புகையிலேயே மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை அதோட லிக்கர் கன்சப்ஷன் பிற போதைப் பொருட்கள் பழக்கம் இருக்கா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டேக், இதை பொறுத்து ஒருத்தவங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து அதோட எஃபெக்ட் வந்து மாறுபடும். ஸோ இவங்களுக்கு இத்தனை பேர் இத்தனை காலம் யூஸ் பண்ணால் இதுதான் நடக்கும்னு நம்ம வந்து அவங்களோட ப்ராப்பரான ஹிஸ்ட்ரி எடுத்தால் தான் நம்மளால அந்த ப்ரோக்னோசிஸ் ஒரு அந்த ப்ரெடிக்ட் பண்ண முடியும்.

0: முடியும் நம்மளால.
1: ஓகே மேம், இப்போ வந்து புகையிலை பயன்படுத்தினாலாவே வாய்ப்புற்று நோய் வரும் அப்படின்ற சொல்றாங்க இல்லையா, அது உண்மையா மேம்?
0: புகையிலை
1: பயன்படுத்தினாவே வாய்ப்புற்று நோய் வருமா?
0: புகையிலை படுத்தினா கண்டிப்பா வாய்ப்புற்று நோய் வரதுக்கு 99% வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே,
0: இது மட்டும் காரண காரணியா இருக்காது. நான் சொன்ன மாதிரி HPV வேக்சினேஷன், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், புகையிலை மட்டும் இல்லாம மற்ற பழக்கங்கள், லிக்கர் கன்சப்ஷன் இருக்குனாலும் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி அதர் லிங்கேஜ் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா ரிஸ்க் இன்க்ரீசஸ்.
1: ஓகே மேம், நீங்க இப்ப ஆரம்பத்துல சொல்லும் போதே வாய் புற்று, வாயில வந்து புண்ணுலாம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கவனிக்கணும், அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி வாய் புற்றுநோய் வர்றதுக்கான அறிகுறி இருக்கும் அப்படின்னு. இப்ப வந்து எந்த ஸ்டேஜ்ல போய் அவங்க வந்து டாக்டரை பாக்கணும் மேம்? இப்ப வந்து ஏன்னா வாயில வந்து ஒரு லைட்டா புண்ணு மாதிரி வந்துச்சுன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அல்சரா இருக்கும், மவுத் அல்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. சோ நாங்க வந்து எந்த ஸ்டேஜ்ல அந்த புண்ணை வந்து இது வந்து வாய் புற்றுநோயா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எப்போ போய் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்றது மேம்?
0: ஆமா, மற்ற புண்களும் வரும், பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கூட ஒயிட் பேட்ச் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், பெயின் இருக்கும், இதுல இருக்கிற எல்லா சிம்டம்ஸுமே அதுலயே தெரியும் உங்களுக்கு, வாய்ப்புண்கள் வரும். ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 weeks மேல இருக்காதுங்க. நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கல, உங்களோட இம்யூன் சிஸ்டமே அந்த 3 weeks வந்து கியூர் பண்ணிடும் உங்களுக்கு. 3 weeks மேல பர்சிஸ்டண்டா இருக்கு அப்படின்னா, ஒரு மாசம் கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அப்போ நீங்க அதை கவனத்துல எடுத்துக்கணும், அதை சீரியஸா கன்சிடர் பண்ணி நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணியே ஆகணும்.
1: ஓகே மேம், இப்ப வந்து புகையிலை மது அப்படின்ட்டு ரெண்டுமே சேர்ந்து நிறைய பேர் பழக்கம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் மேம்?
0: இதுவும் ரிசர்ச் கிளினிக்கல் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, ஸ்மோக்கிங் ஹேபிட்ல இருக்கிறவங்க ஒரு சூவபிள் டொபாக்கோ யூஸ் பண்றவங்க அந்த ஹேபிட்க்கு மட்டும் உட்பட்டு இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு மற்ற போதை பழக்கம், லிக்கர் கன்சப்ஷன் மாதிரியான லிங்கேஜ் செயின் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. 99% இப்படிதான் இருப்பாங்க. ஸ்மோக்கிங் ஹேபிட் மட்டும் அவங்களுக்கு இருக்காது, அது கூட மற்ற கெட்ட பழக்கங்களும் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கும். இதுல இப்ப நம்ம யூஸ் பண்ற டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்ல கார்சினோஜன்ஸ் அண்ட் டாக்ஸிக் ஏஜென்ட்ஸ் இருக்கும், பிளஸ் நீங்க யூஸ் பண்ற லிக்கர் கன்சம்ஷன்லயும் இருக்கும். இப்ப ரெண்டையும் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது கார்சினோஜன்ஸ் அதிகமா இருக்கும், இந்த ரிஸ்க் ஆஃப் ஓரல் கேன்சர் வில் ஆல்சோ பி ஹையர். அண்ட் இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு வந்து காசிட்டிவ் ஃபேக்டர் ரிமூவ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் அவுட்கம் வந்து பெட்டரா இருக்காது.
1: ஓகே மேம், இப்போ வந்து பெண்களுக்கும் வாய் புற்றுநோய் வருமா மேம்? ஏன்னா வந்து இம்மான வந்து நம்ம புகைப்பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 99.9% வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ பெண்களுக்கு வாய் புற்றுநோய் வரணும்னா அவங்களுக்கு எந்த மாதிரி நீயா வரும்?
0: இப்ப பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல மட்டும் நான் சொல்றேன், தமிழ்நாடு ஸ்டேட்ல இதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு ஓரல் கேன்சர் வந்திருக்கு, த்ரோட் கேன்சர் வந்திருக்கு, அதை நான் சொல்லியிருந்தேன். பீட்டில் குவிட் புகையிலை மாதிரியான பழக்கங்கள் மெல்றது மூலமா அவங்களுக்கு வந்திருக்கு. நார்த் ஈஸ்டர்ன், நார்த் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பைப் ஸ்மோக்கிங், அவங்க எல்லாம் பான், குட்கா இந்த மாதிரி ஸ்னஃபிங் பைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால அங்க இருக்கிற பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியா பொறுத்து இந்த கேசஸ் ரெக்கார்டிங் வந்து டிஃபர் ஆகுது. இப்போ பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் have started to smoke. அதை நாமளே பார்க்குறோம். கூல் லிப் மாதிரியான சியூவபிள் டொபாக்கோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லிக்கர் கன்செப்ஷன் இஸ் ஆல்சோ பீங் நார்மலைஸ்ட். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெட்ட பழக்கத்துக்கு பெண்களும் உள்ளாகிறாங்க. நம்ம வந்து தியேட்டர் மூவி பார்க்க போகும்போது ஒரு ஃபீமேல் அண்ட் ஒரு மேலை வந்து எக்ஸாம்பிளாக காட்டுவாங்க, ஓரல் கேன்சர் பேஷண்ட்டாக வந்து காட்டுவாங்க. எப்படி ஓரல் கேன்சர்னால அவங்க அஃபெக்ட் ஆனாங்க, என்ன டொபாக்கோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கிறதை காட்டுவாங்க. சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு சர்ஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் போச்சுன்றதை காமிச்சு அதை விஷுவலைஸாக நம்மளுக்கு காட்டுவாங்க. அதுல ஒரு ஃபீமேல் இருப்பாங்க, அவங்க பான் அண்ட் குட்கா வந்து அதிகப்படியா 10 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு ஓரல் கேன்சரால அஃபெக்ட் ஆகி அவங்களோட ஒரு பக்க தாடை மேல் பகுதி, கீழ்பகுதி, நாக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து அந்த பிக்சரை கூட காட்டுவாங்க. ஸோ ஓரல் கேன்சர் வந்து மேலுக்கு தான் அதிகமாக வரும்னு இல்லை, அது ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஃபேமிலி மேன் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், வெளியே போயிட்டு வர்றது ஆண்கள் மட்டும்தான்றதுனால அவங்க அந்த புகைப்பழக்கம் மற்றும் பிற போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருந்தாங்க. இப்போ காலம் மாறிட்டு வர்றதுனால பெண்களும் இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு உள்ளாகிறாங்க, நேச்சுரலாக அவங்களுக்கும் வந்து ஓரல் கேன்சர் அண்ட் த்ரோட் கேன்சர்னால அஃபெக்ட் ஆவாங்க.
1: ஓகே மேம், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம். 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் புற்றுநோய் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் அபிநயா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே டாக்டர், இப்ப வந்து நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா வாய் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலே கண்டறியறதுக்கான ஏதாவது இருக்கா மேம்?
1: கிளினிக்கல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கு. அதை வந்து பேஷண்ட் வந்து இக்னோர் பண்ணாம டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆரம்ப நிலையிலே அதை வந்து குணப்படுத்திடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி வாயில் இருக்கக்கூடிய புண், வாய்ப்புண், சோர் மவுத், அல்சர், இதெல்லாம் வந்து கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு, ஏதாவது டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங் இருக்கு அவங்களுக்கு, நாக்கு அசைக்கிறதுல பிரச்சனை இருக்கு, பேச முடியல, ஏதோ ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, சாப்பாடு முழுங்க முடியல, நம்னஸ், கழுத்து பகுதி மற்றும் தொண்டை பகுதியில் வந்து ஒரு நம்னஸ் தெரியுது, ஃபீல் பண்ண முடியுது, ஆர் வலி, ரொம்ப நாளாக வலி ஆனால் எங்கேருந்து வலி வருதுன்னு அவங்களால ஃபீல் பண்ண முடியல, இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ், ரெட் அண்ட் ஒயிட் பேட்ச், நாங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்புலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரோத், ரெட் அண்ட் ஒயிட் பேட்ச் மாதிரி ஒரு க்ரோத் இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரியும் போது

0: அதை எவ்வளோ சீக்கிரம் அவங்க டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம், இது ஒரு பல் மருத்துவராக இருக்கலாம், இது ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனாக இருக்கலாம், அவங்க வந்து அதை ஓரல் எக்ஸாமின் பண்ணிட்டு ஃபர்தராக என்னென்ன அடுத்த ஸ்டேஜஸ் அதை வந்து பயோப்சி எக்ஸாமினேஷனுக்கு கொடுப்பாங்க. ஸோ தட் த கேன்சர் இருக்கா, கேன்சர் இன்வால்மெண்ட்டோடு இருக்கா, இல்லை வந்து அது ஒரு பினைன் டியூமர் தானான்றதை அவங்க உறுதி செஞ்சுருவாங்க. ஸோ இதே ஒரு ப்ராசஸ் போக வேண்டியது இருக்கிறதால நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக போகிறீங்களோ அவ்வளோ ஈஸியாக எக்ஸாமினேஷன் பண்ணி அதை ஃபார் ஃபர்தர் ப்ராசஸுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களே லேட்டர் பீரியடில் போகிறீங்க அப்படின்னா டயக்னோசிஸ் லேட் ஆகும், ட்ரீட்மெண்ட் அவுட்கமும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறையும். எவ்வளோ நீங்கள் டிலே பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவுட்கம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் பயோப்சி அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம், அப்படின்னா என்ன மேம்
0: பயோப்சிங்கிறது? வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான டயக்னோஸ்டிக் டூல். நிறைய விதமான டயக்னோசிஸ் இருக்குது கேன்சரில், அதில் கேன்சர் தான் உறுதி செய்கிற ஒரு விஷயம் தான் இந்த பயோப்சி. இப்போ சம்மந்தப்பட்ட அந்த திசுக்களில் வந்து க்ரோத் இருக்குது, ஒரு பேட்ச் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த சம்மந்தப்பட்ட லீஷன் அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் வெட்டி எடுப்பாங்க, அந்த திசுக்கள் இருக்கு இல்லையா அந்த சதைப்பகுதியை வெட்டி எடுத்து அதை வந்து டயக்னோசிஸ்க்கு அனுப்புவாங்க. அதை வந்து ஒரு பேத்தாலஜிஸ்ட் வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து அதில் வந்து மியூட்டேஷன், கேன்சர் செல்ஸ் மியூட்டேட் ஆகுது, மெலிக்னன்சி இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணாங்கன்னா எஸ் இட் இஸ் கேன்சர், கேன்சர் இருக்குது எஸ் ஆர் நோன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் தான் வந்து இந்த பயோப்சி. மற்ற டெஸ்ட்கள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜிங், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் பரவுதா இல்லையா, எவ்வளோ தூரம் கேன்சர் பரவிருக்கு, இன்வேஷன் லெவல் என்னன்றது சொல்கிறதுக்கு தான் மற்ற டயக்னோஸ்டிக் டூல்ஸ். பயோப்சி தான் ரொம்ப முக்கியமாக கேன்சர் இருக்கா இல்லையா, இது கேன்சர் டியூமர் தானான்றதை உறுதி செய்கிறது இந்த பயோப்சி தான். இது ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் யூஸ்ட் இன் ஆல் கிளினிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்.
1: ஓகே மேம், காலர் ஒருத்தங்க லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ,
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் காட்டாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: வணக்கம் சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
2: கண்டிப்பா டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. இந்த வாய்க்குள்ள இந்த புண் அப்படிங்கறது சீழ் மாதிரி அல்லது மற்ற விஷயங்கள் மாதிரி வந்தால்தான் அது கேன்சர் அப்படிங்கறத டயக்னைஸ் பண்ண முடியுமா? வாயில ஒருத்தருக்கு புண்ணு வந்த உடனேயுமே அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா இது கேன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கறத டயக்னைஸ் பண்ண முடியும், அது ஒரு கேள்வியும். ரெண்டாவது கேள்வி டாக்டர், இந்த வாய்ப்புண் அப்படிங்கறது சிலருக்கு ரொம்ப காமனாகவே வரும், அடிக்கடி வரும் போகும், திருப்பியும் வரும் போகும். சோ இதற்கு முக்கிய காரணம் ஓரல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத்திரம் தானா, அல்லது ஹெரிடிட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த ஓரல் ஓரல் அதாவது வாயில புண்ணு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கா? நீங்க சொன்னீங்க டெஸ்ட் பத்தி சொன்னீங்க டாக்டர், அந்த டெஸ்ட நம்ம வாய்ப்புண் வந்த உன்னையுமே பயோப்சி மாதிரி பண்ணலான்னு அந்த டெஸ்டோடைய நேம் இன்னொரு வாட்டி எனக்கு குறிப்பு டாக்டர். ஆனா இதுக்கான எல்லா ஆன்சர்ஸையும் ரேடியோல
0: கேட்டுக்கிறேன். மேடம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாய்ப்புண் சீழ்ன்னு சொன்னாங்க, வாயில சீழ் மாதிரி கோத்திருந்தா அதுவும் வந்து அறிகுறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். சீழ் கோத்திருக்கு வாயில அப்படின்னா அது கேன்சரா தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு சொத்தைப்பல் இருக்கு, அது வந்து சொத்தை அதிகமாகி பெரிடான்டல் இன்ஃபெக்ஷன் வரைக்கும் போயிடுச்சு, அதாவது பற்களோட வேர் அடிப்பகுதி வரைக்கும் இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு அப்படின்னா அங்க வேர் கடியிலே சீழ் கட்டி ஃபார்ம் ஆயிடும், நீரில் சீழ் மாதிரியான கட்டிகள் ஃபார்ம் ஆகும், அது மூலியமா உங்க ஈர் வழியா ஒரு சைனஸ் ஓப்பனிங் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகி சீழ் வெளியே வரும். தட் கேனாட் பி கன்ஃபியூஸ்டு வித் கேன்சர், கேன்சருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் இன்னொரு வாட்டி எலாபரேட் பண்ண சொல்லியிருந்தீங்க கேன்சருக்கான வாய் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்னென்னு கேட்டிருந்தீங்க. நான் சொன்ன மாதிரி 3-4 வாரத்துக்கு மேலே அந்த புண்ணு வாய் புண்ணு இருக்கும், நான் சொன்ன அந்த லீஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகாது. இன்னொன்று சின்னதாக ஒரு வார்ட் மாதிரியான ஒரு க்ரோத், குவாலிஃபர் மாதிரியான ஒரு க்ரோத் வந்து உங்களோட வாயினுடைய பக்கல் மியூக்கஸா உள் தாடை பகுதியில் இருக்கும், நீங்கள் அதை கிள்ளி போட்டுட்டாலும் திரும்பவும் அது வளர ஆரம்பிக்கும், அதுதான் கேன்சர். ஸ்க்ரேப் பண்ணி போட்டுட்டாலும் திரும்ப திரும்ப வளர ஆரம்பிக்கும், அதுதான் அலாமிங் சைன் ஆஃப் கேன்சர். அது சரியே ஆகாது, குணமாகாது, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் குணமாகாது. ஸோ அந்த அலாமிங் சைனை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணாமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓரல் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கணும். அண்ட் மேடம் என்ன கேட்டாங்கன்னா, ஓரல் ஹைஜீன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா கேன்சர் வருமானு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஓரல் ஹைஜீன் ப்ராப்பராக மெயின்டைன்லன்னா இட் இஸ் அ கோ ஃபேக்டர் ஃபார் த கேன்சர், ஆனால் இது மெயின் ஃபேக்டர் கிடையாது. ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலன்னா மட்டுமே கேன்சர் வந்துருமா, ஓரல் கேன்சர் வந்துருமானா? இல்லை, இட் இஸ் அன் கோ ஃபேக்டர், அது ஒன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் கோ ஃபேக்டர். அதனால ஓரல் ஹைஜீனையும் நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும். இன்னொன்று ஓரல் ஹெல்த், நம்ம ஓரல் ஃப்ளோரா இருக்குல்ல, வாய்ப்பு

0: பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து விண்டோ ஃபார் த அண்டர்லைங் சிஸ்டமிக் இஷ்யூஸ் ஆஃப் அவர் பாடி. நம்ம வாயில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிளினிக்கல் சயின்ஸ் க்ளூஸை வச்சு அண்டர்லைங் சிம்டம்ஸை வந்து நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். இப்படி இருக்கலாம்னு சொல்லலாம், கரெக்டாக இதுதான் பிரச்சனைன்னு டயக்னோஸ் பண்ண முடியாது, பட் சில க்ளூஸ் அண்ட் சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாய் பற்கள் வந்து ஆடுது, சொத்தை எதுவுமே இல்லை ஆனால் பற்கள் ஆடுது, ஈறுகள் பயங்கரமாக வீக்கமாகி ரத்த கசிவு ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும், போய் சுகர் செக் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிடுவோம். அது ஒரு விஷயம். இன்னொன்று, புவர் ஓரல் ஹைஜீன். அவங்க என்னதான் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண பார்த்தாலும் புவராக இருக்கும் அவங்களோட ஹைஜீன். தென் அகெயின் தேர் இஸ் கோயிங் டு பி சம் டயபெட்டிஸ், டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கலாம். ஸோ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிடுவோம். பிளஸ் இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள், கிட்னி ஃபெயிலியர் அண்ட் அயன் டிஃபிஷியன்சி அனீமியா, ஆங்குலர் கீலைட்டிஸ், அதாவது வாயினுடைய கார்னர் ஆஃப் த லிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில கோடுகள் கரைகள் மாதிரியெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும், அது ஆங்குலர் கீலைட்டிஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி அனீமியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கும், ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்க வாய்ப்பு இருக்குது, அண்ட் நம்மளோட மியூக்கோசாவோட கலரை வச்சு அவங்களுக்கு ஜாண்டிஸ் இருக்கா இல்லையா, என்ன டைப் ஆஃப் அனீமியா இருக்குன்றதை நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் ஓரல் ஃப்ளோரா இஸ் அ விண்டோ ஃபார் த அண்டர்லைங் சிஸ்டமிக் இஷ்யூஸ். இதை நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். ஸோ ஓரல் டென்டல் செக்கப்ஸை வந்து இக்னோர் பண்ணுறது, அதை கவனிக்காமல் போகிறது, கடந்து போகிறதுனால பெரிய பாதிப்புகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டோட அதாவது என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் அவுட்கம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது ஃபெயிலியரில் எண்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொன்று சார் வந்து பயோப்சினா என்னன்னு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாரு. நீங்க இப்போ இந்த லீஷன் இருக்கு, வாய்ப்புண் இருக்கு, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க டாக்டர் போய் கன்சல்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க அதை ஓரல் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அவங்களால கண்ணால பார்க்க முடிஞ்ச இடத்துல இருந்ததுன்னா கண்ணாலே பார்த்து ஓரல் எக்ஸாமின் பண்ணுவாங்க. பார்க்க முடியாத இடத்துல இருக்கு அப்படின்னா எண்டோஸ்கோபி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் இல்லாத, கண் பார்வையில ப்ராப்பரான ஆக்சஸ் இல்லாத இடத்துல வந்து ஒரு இது ஒரு ஸ்பெசிபிக் எக்யூப்மெண்ட். இந்த எக்யூப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரல் கேமரா, அது முன்னாடி வந்து ஒரு லைட் ஏரியும். இது வந்து அந்த அன்அக்சசபிள் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய பாத்வேஸ் எல்லாம் வந்து இது ஈஸியா உள்ள போய் என்ன இருக்குன்றது ஈஸியா இமேஜிங் ஸ்கேன் மூலமா நம்மளுக்கு காட்டும். அப்படி பார்த்துட்டு ஓகே இது வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு லீஷனா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சதை பகுதி திசுக்கள்ல இருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து அவங்க லேபரேட்டரிக்கு வந்து ஃபர்தர் டயக்னோசிஸ்க்காக கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அங்கே இருக்கிற பேத்தாலஜிஸ்ட் அதை மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எஸ் இந்த செல்ஸ் வந்து மியூட்டேட் ஆகுது, இது கேன்சர் செல்ஸ் தான் அப்படின்றத உறுதி செஞ்சு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு த பயோப்சி ஒர்க்ஸ். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்களோ ஓரல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு பயோப்சி ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் அவுட்கம்க்கு டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்கள் டிலே பண்ண உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரொசீஜரல் அவுட்கம்ஸ் பண்ணுறதுக்கே டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ தட் த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து பாசிட்டிவாக எண்டப் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே மேம், சந்திரசேகர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க மேம். ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, வாய் புற்றுநோய்க்குன்னு ஸ்டேஜஸ் ஏதாவது இருக்கா மேம்?
0: எஸ் மேம், எஸ் வாய் புற்றுநோய்க்குன்னு ஸ்டேஜஸ் இருக்கு, அதை வந்து 5 ஸ்டேஜில் சொல்லலாம்.
1: ஓகே மேம், அதுக்கு முன்னாடி கால் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். ஹலோ,
0: ஓகே, 5 ஸ்டேஜஸ் இருக்கு, 0 to 4. இந்த ஜீரோன்ற கண்டிஷன் என்னன்னா அதை வந்து ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க, கார்சினோமா இன்சிட்டோன்னு சொல்லுவாங்க. இது கேன்சர் வர்றதுக்கு முன்பகுதின்னு சொல்லலாம், அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்னு சொல்லலாம். இப்போ இங்கே நான் சொன்னேன் இல்லையா, வாயில் இருக்கக்கூடிய லீஷன்ஸ், வாய்ப்புண்ணு, இதெல்லாம் ஒரு ப்ரீ கேன்சரஸ் லீஷனாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த ரெட் அண்ட் ஒயிட் பேட்ச் வருதுனால அது மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரீ கேன்சரஸ் லீஷனாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரீ கேன்சரஸ் லீஷன் வந்து கண்டிப்பாக கேன்சராக தான் மாறுமான்னு நம்ம உறுதியாக சொல்லவே முடியாது. மேபி அது கேன்சராக மாறலாம், இல்லை மாறாமல் காசேட்டிவ் ஃபேக்டர், அண்டர்லைங் காசேட்டிவ் ஃபேக்டர் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரில் ஸ்டேஜ் 1. இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, கேன்சர் ரொம்ப சின்னதா இருக்கும், கேன்சர் கட்டி ரொம்ப சின்னதா இருக்கும், less than 2 cm தான் இருக்கும். அது லோக்கலைஸ்டா இருக்கும், அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், மற்ற இடத்துல பரவ ஆரம்பிச்சிருக்காது, அங்க மட்டும்தான் அது ஐடலா இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் 2 வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் கட்டி கொஞ்சம் பெருசா இருக்கும், பக்கத்துல இருக்கக்கூடிய டிஷ்யூஸை இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும், பிளஸ் லிம்ஃப் நோட்ஸ்னு சொல்லுவாங்க நெறிக்கட்டிகள் கிட்ட வரைக்கும் அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் க்ளோஸராக போயிருக்கும், ஆனால் கண்டிப்பாக லிம்ஃப் நோட்ஸை டச் பண்ணியிருக்காது. ஸ்டேஜ் 3 தான் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சர் கட்டி நல்லா பெருசாக வளர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸும் இன்வால்வ் பண்ணிடும்.

0: அதாவது நான் சொன்ன நெறிக்கட்டி, அதை இன்ஃபோ இன்வால்வ் பண்ணிடும். ஓரல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோயில் நம்மளோட சர்வைக்கல் கேன்சர், அதாவது நம்மளோட கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ், அந்த இடம் தான் பாதிக்க முதல்ல பாதிக்க உள்ளாகும். ஸ்டேஜ் 4 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேட்டர் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு அவங்களை காப்பாற்றவே முடியாது. இங்கே வந்து கேன்சர் பயங்கரமாக வளர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸு, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடி ஆர்கன்ஸு, பிற பகுதிகளுக்கும் அது வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஓரல் கேன்சர் பொறுத்தவரைக்கும் லங்ஸுக்கு தான் முதல்ல பரவும், அடுத்து லிவர் அண்ட் அதர் போன்ஸ், எலும்பு சம்பந்தப்பட்ட இடத்துக்கலையும் பரவ ஆரம்பிச்சிடும். தீஸ் ஆர் த ஸ்டேஜஸ். இதை மட்டும் வச்சு நம்மளால் ட்ரீட்மெண்ட் பிளானை வந்து அசஸ் பண்ண முடியாது. அடுத்து டிஎன்எம் ஸ்டேஜிங்னு ஒன்று இருக்கும், அதாவது டியூமர் நோட் அண்ட் மெட்டாஸ்டேசிஸ் ஸ்டேஜிங். டியூமரோட சைஸ் அண்ட் ஷேப்பை வச்சு முடிவு பண்ணுவாங்க. அடுத்து லிம்ஃப் நோட் இன்வால்மெண்ட் இருக்கா இல்லையான்றத பார்ப்பாங்க. அடுத்து மெட்டாஸ்டேசிஸ், இதை வந்து மெட்டாஸ்டேட்டிக் கேன்சர்னு சொல்லலாம், ஆர் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவாங்க. மெட்டாஸ்டேசிஸ் மற்ற இடத்துக்கு மல்டிப்ளை ஆகி பரவுறது. பிற உடல் உறுப்புகள், நான் சொன்ன இந்த லங்ஸ் மாதிரி லிவர் மாதிரியான உறுப்புகள் வரைக்கும் பரவி போயிடும். இந்த டிஎன்எம் ஸ்டேஜிங்கையும் கருத்தில் கொண்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பிளான், எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்றதை அசஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து ஸ்டேஜஸ் சொன்னீங்க இல்லையா மேம், இப்போ இதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே போனோம் அப்படின்னா அவங்கள வந்து குணப்படுத்திட முடியுமா மேம்?
0: கண்டிப்பாக அவங்கள குணப்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி ப்ரீ கேன்சர் சொல்யூஷன் ஸ்டேஜே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, ரெக்கவரி வந்து 100% ஷுர். ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2லையும் வந்து உங்களுக்கு ரெக்கவரி பாசிபிள், பட் 100% ரெக்கவரி இருக்குமானா இல்லை. அண்ட் இந்த ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2க்கு போகும்போதே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கோத்ரூ பண்ண வேண்டிய பெயின் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் லைஃப் உங்களுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். தோ இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3 வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே டயக்னோஸ் பண்ணும். லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜ் 3க்கு போயிட்டீங்க அப்படின்னா அதுவும் கஷ்டம், ரெக்கவரிங்கிறது ரொம்ப கஷ்டம், ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு வந்து வேலை செய்யாது. ஸோ ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 ஓகே, யூ கேன் ரெக்கவரி வந்து பாசிபிள், பட் ஸ்டில் நீங்கள் நிறைய இனஃப் டேமேஜ் அதுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க, பழைய மாதிரி உங்களோட பாடி நார்மலாக இருக்காது.
1: ஓகே மேம், இப்போ இவங்களுக்கான என்னென்ன சர்ஜரிலாம் இருக்கு மேம்?
0: இதில் கேன்சர் வந்துருச்சு, புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னாலே பிரைமரி ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல், அதாவது அறுவை சிகிச்சை மூலமாக ட்ரீட்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி, காக்டெயில் ஆஃப் ட்ரக்ஸ், ஹெவி டோசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் மூலமாக, ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் மூலமாக குணப்படுத்துவாங்க. அடுத்து ரேடியேஷன் தெரப்பி இருக்கு. நாலாவதாக ஒன்று இருக்குது, அதுதான் இம்யூனோ தெரப்பி. இப்போ ரீசெண்டாக இந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சர்ஜரி கம்பல்சரி, நீங்கள் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறீங்க. இந்த கீமோ தெரப்பி வந்து ஆஸ் பர் த ஸ்டேஜ் ஆஃப் த கேன்சர் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த டாக்டர். டாக்டர் இதை எப்படி வேணால் பிளான் பண்ணலாம். சர்ஜரிக்கு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸை கொள்றதுக்காகவும் அதை மல்டிப்ளை ஆகாமல் கட்டுப்படுத்துறதுக்காகவும் கீமோ தெரப்பி யூஸ் பண்ணுவாங்க. ரேடியேஷன் தெரப்பி எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரேடியேஷன் தெரப்பிங்கிறது ஒரு ஹை எனர்ஜி ரேடியேஷன் மூலமாக கேன்சர் செல்ஸை கொள்றதுக்கும் அதோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கும் மல்டிப்ளை ஆகாமல் இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் ரேடியேஷன் தெரப்பி. இதை சர்ஜரிக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணுவாங்க, சர்ஜரிக்கு அப்புறமும் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து, அவங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரில் இருக்காங்க, அவங்களோட உடல் எப்படி ஒத்துழைக்குதுன்ற பொறுத்து ரேடியேஷன் தெரப்பி. இன்னொன்று வந்து கேன்சர் கட்டி வந்து சர்ஜிக்கலாக ட்ரீட் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்குது, அந்த மாதிரி ஒரு இடத்துல லொக்கேஷன் இருக்குது, பக்கத்துலேயே ஒரு வைட்டல் ஆர்கன், ஹார்ட், லிவர் மாதிரியான ஒரு வைட்டல் ஆர்கன் இருக்குது, லங்ஸ் மாதிரியான ஆர்கன்ஸ் இருக்குது, ஆப்ரேட் பண்ணால் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய உடல் உறுப்பு, முக்கியமான உடல் உறுப்பு வந்து பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னா அப்போ வேறு வழியில் நம்ம ரேடியேஷன் தெரப்பி தான் யூஸ் பண்ணி ஆகணும். இது இந்த ஹை எனர்ஜி ரேடியேஷன் மூலமாக அந்த கேன்சரை சுருங்க வைக்கும், செல்களை கொல்லும், கேன்சர் செல்ஸை கொல்லும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல செல்களையும் இந்த ரேடியேஷன் தெரப்பி கொல்லும்.
1: ஓகே,
0: இதுதான் இதோட சைட் எஃபெக்ட். பிளஸ் கீமோ தெரப்பிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, வயிற்று எரிச்சல் வரும், நாசியா, வாமிட்டிங், டயர்ட்னஸ் இருக்கும், இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடியதான் இந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி. அடுத்து இம்யூனோ தெரப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்டோட இம்யூன் சிஸ்டத்தையே பூஸ்ட் பண்ணி கேன்சருக்கு எதிராக ஃபைட் பண்ண வைக்கிறது. இது வந்து யூஸ்வலி கேன்சர் ரிக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கேன்சருக்கு ஒரு தன்மை இருக்குது என்னன்னா, நீங்கள் என்னதான் அதை முழுமையாக சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக அண்ட் ரேடியேஷன் அண்ட் கீமோ தெரப்பி மூலமாக குணப்படுத்திட்டு அனுப்பினாலும் திரும்பவும் அந்த கேன்சர் ரிக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் கீமோ தெரப்பி, ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸை வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் எடுத்துக்க சொல்லுவாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் அவங்களை எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு திரும்பவும் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த இம்யூனோ தெரப்பி. அவங்களோட இம்யூனை பூஸ்ட் பண்ணி அது மூலமாக கேன்சர் செல்களை கொல்லத்துக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறை தான் இது.
1: ஓகே மேம், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாமா?
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக்

0: சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. என்ஜி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் புற்றுநோய் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் அபிநயா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே மேம், இப்ப நீங்க வந்து சர்ஜரி பத்தி நிறைய சொன்னீங்க இல்லையா மேம், இப்ப இந்த சர்ஜரி எல்லாம் பண்ணும்போது அவங்களோட ஃபேஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல சொன்னீங்க, இதை அவங்க வந்து மாத்த முடியுமா மேம்?
1: இல்ல, அதுதான் இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஒரு பெயின்ஃபுல் பேக் ஸ்டோரின்னு சொல்லலாம். கேன்சர் வந்துருச்சு, கேன்சர் மூலமா இத்தனை ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு, ஸோ தட் ஐ கேன் ஈஸிலி கம் அவுட் ஆஃப் கேன்சர், ஐ கேன் ஃபைட் பேக் கேன்சர்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுதான் கஷ்டம், பிகாஸ் ஒன்ஸ் கேன்சர் உங்களுக்கு கேன்சர்னு சொல்லி டயக்னோஸ் பண்ண அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும், பயம் அதிகமாக ஆரம்பிச்சிடும், அங்கிருந்து அவங்களோட டிராவல் ஜேர்னி ஆரம்பிச்சிடும். ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் டயக்னோசிஸ் அவங்களுக்கு கவுன்சிலிங் செஷன் பிளஸ் ஃபேமிலி சப்போர்ட் தேவைப்படுது. ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் சர்ஜரிங்கிறது எந்த ஏரியா கேன்சரில் இன்வால்வ் ஆகுதோ அந்த ஏரியாவை அப்படியே வெட்டி எடுக்கிறது தான் வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி உதடு பகுதி, நாக்கு பகுதி, மேல் தாடை, கீழ்த்தாடை, பக்கல் மியூக்கஸ், அதாவது கண்ணத்தோட உள்பகுதியிலலாம் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவாங்க. பிளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில நார்மலான லிம்ஃப், நார்மல் இல்லை, லிம்ஃப் நோடு இன்வால்வ்மெண்ட் இருந்ததுன்னா லிம்ஃப் நோடையும் சேர்த்து அறுவை சிகிச்சை மூலமா எடுத்துருவாங்க. ரிக்கர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் நல்ல சதைப்பகுதியுமே ஒரு 2 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுப்பாங்க. இதுதான் ஆன் டு பி ஆன் சேஃபர் சைட். அப்படி பார்த்தீங்கன்னா மேல் தாடையில் கேன்சர்னா மேல் தாடை போயிடும், பற்கள் போயிடும், நாக்கோட பாதி பக்கம் போயிடும், கீழ்த்தாடை இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா மேண்டிபிள் பாதி மேண்டிபிள் போயிடும், கீழ்த்தாடை போயிடும், நாக்கு போயிடும், பல் இருக்காது. பிளஸ் த்ரோட் கேன்சர் அப்படின்னா தொண்டை பகுதியில் இருக்கிற சதையை அப்படியே வெட்டி எடுத்துருவாங்க. இதனால் அவங்களுக்கு ஸ்பீச் ப்ராப்ளம்ஸ் வரும், சாப்பிட முடியாது, நாக்கு இல்லாமல் பல் இல்லாமல் அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ அவங்க ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட வந்து அட்வைஸ் எடுத்துக்கணும், பிளஸ் டயட்டிஷியன் கிட்ட கேட்டு தான் அவங்க ஓரல் ஃப்ளூயிட்ஸ் அந்த மாதிரி தான் அவங்க இன்டேக் இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி கீமோ தெரப்பிலையும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ரேடியேஷன் தெரப்பிலையும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ரேடியேஷன் தெரப்பி எடுக்கிறவங்க எல்லாருமே ஒரு சிலிகான் கேப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடி உதிரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஷேவ் பண்ணி அந்த சிலிகான் கேப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரேடியேஷன் தெரப்பிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களையும் வந்து பாதிப்புக்குள்ளாகும். இப்படி தான் அந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி இருக்குது. ப்ளஸ் நம்மளோட இம்யூன் காம்ப்ளெக்ஸ் எதிர்ப்பு சக்தி ஆற்றலையும் அது குறைச்சிரும். இது வந்து கீமோ தெரப்பிலையும் இருக்குது, ரேடியேஷன் தெரப்பிலையும் இருக்குது. ஸ்கின்னோட பிக்மெண்டேஷன், உடல் எடை குறைஞ்சிருவாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸில் இருக்குது. திஸ் இஸ் ஹவு த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் இஸ் டிசைன்ட் அப் டு. எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் அதுக்கான ஒரு சில சைட் எஃபெக்ட் இருக்கும், இதில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸில், அவ்வளோதான்.
0: ஓகே மேம், இப்போ அவங்க சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து எப்படி மேம் இருக்கும் வாழ்கிற காலம்?
1: போஸ்ட் ஆப்ரேட்டிவ் லைஃப் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ்னு சொல்லி நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நிறைய எவிடன்ஸ் பேஸ்டு கிளினிக்கல் ஸ்டடிஸ் இருக்கும். ஓரல் கேன்சர் ஏன் கொடுமையானதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, மற்ற கேன்சர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க, எப்படி சர்ஜரி நடந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, உள்ளே என்ன நடந்திருக்குன்றது பாடி உள்ளே நடந்தது அவங்களுக்கு தெரியாது. ஓரல் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் தாடை இருக்காது, கீழ்த்தாடை இருக்காது, மூக்கனோட ஒரு பகுதி இருக்காது, அப்பர் லிப் இருக்காது, லோயர் லிப் இருக்காது. ஸோ இது வந்து சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க நம்மளை பார்த்த உடனே நம்மளை கவனிக்க பார்ப்பாங்க, முகம் சுளிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். அதை வந்து அந்த கன்சர்ன்ட் பேஷண்ட் வில்

0: நாட் பி ஏபிள் டு டேக் இட். அதை வந்து சாதாரணமாக அவங்களால கடந்து போக முடியாது. முகத்தை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஓரல் கேன்சர், ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஓரல் கேன்சர் வந்திருக்குன்றதை பார்க்கும்போது சோஷியலைசிங் ஆஃப் பப்ளிக் வந்து தெரிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நாக்கு இருக்காது, பல்லு இருக்காது, இம்யூன் ரெஸ்பான்ஸ்லாம் வந்து கம்மியாயிடும், இம்யூன் காம்ப்ளெக்ஸ் அதாவது அவங்களோட எதிர்ப்பு சக்தி ஆற்றல் பயங்கரமாக குறைஞ்சிரும், வெயிட் லாஸ் இருக்கும். பழைய நார்மல் ஃபோட்டோகிராஃப்க்கும் புதுசாக போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஃபோட்டோகிராஃப்க்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும். இது அந்த கிளினிக்கல் பேஸ்டு எவிடன்ஸ் ஸ்டடீஸ்லாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு கேன்சர் பேஷண்ட்டோட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் லைஃப் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்க போது. இது வந்து இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் மாறும். யார் வந்து அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் மன உறுதியோட ப்ராப்பர் கவுன்சிலிங் செஷன் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டோட இருக்கவங்களோ இட் இஸ் ஈஸி ஃபார் தெம் டு ஃபைட் பேக் கேன்சர். மன உறுதி இல்லாதவங்களுக்கு இந்த கேன்சரை ஃபைட் பண்ணுறது கஷ்டம். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேயும் அவங்களுக்கான லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிரும். பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு செல்ஃப் டிட்டர்மினேஷனோட வாழ்கிறவங்க இருக்காங்க.
1: ஓகே மேம், இப்போ அந்த சர்ஜரிக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைலை எப்படி மேம் அவங்க வந்து நியூட்ரிஷன்லாம் எப்படி எடுத்துக்கணும், இல்லை அவங்களுக்கு மறுபடியும் வந்து வாய் கேன்சர் வருமா மேம்?
0: ஓரல் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கீமோதெரப்பி ஃபாலோ அப், பீரியாடிக் ஃபாலோ அப்பில் அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரியான ஃபாலோ அப் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. அவங்க ஃபர்தராக அவங்களோட உடம்பில் தெரியக்கூடிய ப்ராம்ப்டிங் சிக்னல்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சாலும் அதை அவங்க டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் டயக்னோசிஸ் கவுன்சிலிங் செஷன்ஸ் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் மூலமாக அவங்களுக்கு கிடச்சிட்டே தான் இருக்கும். போஸ்ட் ஆப்ரேட்டிவாகவும் அவங்க அதை கண்டினியூ பண்ணணும். இட் இஸ் ஹவு ஃபார் த இண்டிவிஜுவல் இஸ் ஏபிள் டு டேக் இட். அது அவங்களோட செல்ஃப் டிட்டர்மினேஷன் அண்ட் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவங்க வாழும் சூழ்நிலையை பொறுத்து இது மாறப்போகுது. இந்த மாதிரியான டாக்டர் சொன்ன அட்வைஸ், இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஹெல்த் செக்அப்ஸ், பீரியாடிக் செக்அப்ஸ், என்னாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா அதை உடனே போய் ரிப்போர்ட் பண்ணுறது, மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் மூலமாக கவுன்சிலிங் செஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி அட்வைஸை எடுத்துக்கிறது, காசேட்டிவ் ஃபேக்டராக சொல்லக்கூடிய இந்த புகைப்பழக்கம், மது பழக்கம், மற்ற பழக்கங்கள், அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கூட திரும்ப காண்டாக்ட் வச்சுக்காமல் இருக்குது, இதெல்லாம் அவங்க தவிர்த்துட்டாங்கன்னா தென் தர் லைஃப் இஸ் கோயிங் டு பி ஃப்ரூட்ஃபுல். இல்லைன்னா அவங்க மறுபடியும் பாதிப்புக்குள்ளாவாங்க.
1: ஓகே மேம், இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து புகையிலை பயன்படுத்திட்டு இருக்காங்க மேம், சடனாக அவங்க வந்து சரி வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இதுவாகுமா மேம்? ஏன்னா சடனாக வந்து ஸ்டாப் பண்ணதுனால
0: இப்போ புகையிலை பழக்கத்துக்கு ஒருத்தவங்க அடிமையாக இருக்காங்க, 5 வருஷமாக அடிமையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அதை குவிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஹேபிட்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. செல்ஃப் குவிட்டிங் பாசிபிளான்னு கேட்குறீங்க. செல்ஃப் குவிட்டிங் நாட் அட் ஆல் பாசிபிள்.
1: ஓகே,
0: அதை அவங்க ட்ரை பண்ணவே கூடாது. அப்படி ட்ரை பண்ணாங்க என்ன நடக்கும்னா, வித்ட்ராயல் சிம்டம்ஸ்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது பிளட்லேருந்து நிக்கோட்டின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். எப்பவுமே பிளட்ல நிக்கோட்டின் லெவல் இருக்கும்போது திடீர்னு நீங்க அந்த நிக்கோட்டினை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனால வந்து வித்ட்ராயல் சிம்டம்ஸ் கண்டிப்பா நடக்கும். கை நடுக்கம், அதுக்கப்புறம் அதிகமா பசி எடுக்கும், அப்படி இல்லைன்னா பசியின்மை, பசியே எடுக்காது, அதிகமா கோவம் வரும், எரிச்சலாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ஆஃப் தேர் ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் வந்து அங்கே தெரியும், அந்த இடத்துல தெரியும். அவங்களால நிக்கோட்டின் இல்லாமல் உயிர் வாழவே முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜில் அவங்க அவங்களே அவங்கள பார்த்துக்குவாங்க, இந்த நிலைமையில நம்ம இருக்கோன்றத அவங்களால அடையாளப்படுத்திக்க முடியும். அதனால அவங்களா அந்த குவிட்டிங் ப்ராசஸை கொண்டு போகாமல் அவங்க ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை அணுகணும், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், மனநல மருத்துவரை அணுகுனாங்க அப்படின்னா அவங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் டிபெண்டன்சியில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள அசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். த்ரூ ஃப்ரெஜஸ்ட்ராம் ஸ்கேல், அதாவது அவங்க எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, ஹோம் அமௌண்ட் ஆஃப் டொபாக்கோ எப்படி எடுத்துக்கிறாங்க, என்ன அளவில் எடுத்துக்கிறாங்க, கூட வேற என்னென்னலாம் சேர்த்து எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து அவங்க வந்து மைல்டு மாடரேட் சிவியர்னு அவங்களை கிரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். கவுன்சிலிங் செஷன்ஸ் மட்டும் போதுமா, இல்லை கவுன்சிலிங் பிஹேவியரல் ஷேப்பிங்கோட அவங்களுக்கு நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி தேவைப்படுதா, ஆர் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் சிவியர் கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூசைடல் அட்டம்ப்ட்ஸ்லாம் இருக்கும், கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ் ஆஃப் நிக்கோட்டின் கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டிப்ரெசன்ஸ் மாதிரியான மருந்து மாத்திரைகள் மூலமாக கொடுத்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸில் வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ செல்ஃப் குவிட்டிங் இஸ் நாட் பாசிபிள் அண்ட் நாட் அட்வைசபிள். அது உங்களால் முடியாது. நீங்கள் ஒரு மனநல மருத்துவர் இல்லைனா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ப்ளஸ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் அந்த பீரியாடிக் ஃபாலோ அப்லேயே நீங்கள் இருக்கணும், இல்லைனா ரிலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, திரும்பவும் அந்த பழக்கத்துக்கு உட்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
1: ஓகே மேம், இப்போ வந்து ஜெனட்டிக்காக வாய் புற்றுநோய் அப்படின்றது ஏற்படுமா மேம்?
0: நீங்கள் வந்து ஃபெமிலியல் ஃபேக்டராக கேட்குறீங்க, இந்த ஜெனட்டிக்ஸ் அதாவது ஹெரிடிட்டி மூலமாக வந்து கேன்சர் பரவுமான்னு கேட்குறீங்க. அப்படி கேன்சர் பரவாது, நோ. பட் இது ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டராக இருக்கும். நீங்கள் வந்து புகைப்பழக்கத்துக்கு ஆளாகியிருக்கீங்க, ஸ்மோக் பண்ணுறீங்க, சூ பண்ணுறீங்க, லிக்கர் கன்செப்ஷன் இருக்குது, ப்ளஸ் உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஹெரிடிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்னால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்கள் வம்சாவளியில் அப்படின்னா, இது ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர், ரிஸ்க் அதிகரிக்குது. உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள்

0: வந்து அதிகப்படுத்துது.
1: ஓகே மேம், இப்போ ஹெச்பிவி வைரஸ்க்கும் வாய் புற்றுநோய்க்கும் தொடர்பு இருக்கா மேம்?
0: கண்டிப்பாக. ஹெச்பிவி வைரஸ்ன்றது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்.
1: ஓகே,
0: இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. இதில் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் டைப் ஆஃப் ஹெச்பிவி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிவி 16 and 18. இந்த வகை ஹெச்பிவி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஓரோஃபெரிஞ்சியல் கார்சினோமான்ற ஒரு கேன்சரை உருவாக்கும். அதாவது நம்மளோட வாய் மற்றும் குரல் வலை பகுதியில் வந்து கேன்சரை உருவாக்கும் தன்மையுடையது தான் இந்த ஹெச்பிவி. இது வந்து எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரல் செக்ஷுவல் கான்டாக்ட், மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமாக தான் இது பரவுது.
1: ஓகே,
0: இது வந்து ஓரோஃபாரிங்ஸ் மட்டும் இல்லாமல் வெஜைனா, சர்விக்ஸ், அதாவது கர்ப்பக வாய் புற்றுநோய்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப அதிகமாக பெண்களிடையே வந்து காணப்படுற ஒரு புற்றுநோய், கர்ப்பக வாய் புற்றுநோய். அப்புறம் வந்து பெனிஸ், ஆனல் ரீஜியன்ஸ், வெஜைனா இந்த மாதிரியான ஏரியாஸ்லையும் வந்து கேன்சரை உருவாக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஹெச்பிவி தொற்று வந்து செக்ஷுவல் கான்டாக்ட், ஓரல் செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமாக வருது. பிளஸ் உங்களுக்கு வந்து டொபாக்கோ கன்செப்ஷனும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு புகையிலை பழக்கத்துக்கும் அடிமையாக இருக்கீங்க அப்படின்னா த ரிஸ்க் மல்டிப்ளைஸ். உங்களுக்கு ஓரல் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே ஓரல் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஹெச்பிவி வேக்சினேஷன் வந்து ப்ரீ டீன்ஸ் அண்ட் டீன் கேர்ள்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. 9 to 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. இது எதனால் அப்படின்னா இந்த கார்சினோமா ஆஃப் சர்விக்ஸ், அதாவது கர்ப்பக வாய் புற்றுநோயை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக இதை செய்யறாங்க. இதனால உங்களோட இம்யூன் காம்ப்ளெக்ஸ்லயே வந்து ஆன்டிபாடி பில்டப் ஆயிடும். ஸோ தட் இந்த ஹெச்பிவி வைரஸ் தொற்று வரும்போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த தொற்று ஏற்படுறதுக்கு முன்னாடியே, இது வந்து செக்ஷுவலி வென் ஐன் இண்டிவிஜுவல் இஸ் ஆக்டிவ் அப்போ தான் இந்த தொற்று வர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நம்ம வேக்சின் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஹெச்பிவினால வரக்கூடிய கர்ப்பக வாய் புற்றுநோயை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரலாங்கிறது தான் கவர்மெண்ட்டோட திட்டம். அதை இப்போ செயல்படுத்திட்டும் வராங்க.
1: ஓகே மேம், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம் மேம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
4: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ என்ஜி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் புற்றுநோய் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் அபிநயா அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே மேம், காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். யார் இங்க இருந்து? ஓகே சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ஏழுமலை, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க.
2: கால்ல வந்து ஒரு நேரத்துல சுத்திர மாதிரி இருக்கு.
1: என்ன சார், தெளிவா சொல்லுங்க. நரம்பு சுத்தி மாதிரி இருக்குங்களா உங்க கால் பகுதியில?
2: நரம்பு அந்த இடத்துல கொஞ்சம் மொடாது.
1: அப்படிங்களா? உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்குங்களா?
2: இல்ல சார், இல்ல மேடம்.
1: எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்களா?
2: வேற கெட்ட பழக்கம் இருக்கு, ஆனா புகையெல்லாம் பிடிக்கல.
1: வேற கெட்ட பழக்கம்னா மது பழக்கம்.
2: அது மட்டும் தான்.
1: மது பழக்கம் இருக்கு உங்களுக்கு. ரொம்ப நேரம் நிப்பீங்களா?
2: ரொம்ப நேரம்
1: நிப்பீங்களா நீங்க?
2: ரொம்ப நேரம் தான்.
1: உங்களோட வேலை என்ன சார்? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
2: விவசாயி. நம்ம
1: விவசாயி. ஓகே, உங்களோட வயசு என்ன சார்?
2: 60.
1: 60 வயசுன்றது வந்து இந்த நரம்பு சுத்தி, அதாவது வெரிகோஸ் வெயின்ஸ்ன்றது வந்து காமன் சார். உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு நரம்பு சுத்தி. நீங்கள் வந்து உங்களோட மது பழக்கத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னாலும் இது இதுக்கு மேலே சிவியராக இல்லாமல் பார்த்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஒரு டாக்டரை போய் ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த நரம்பு ஒரு நரம்பு டாக்டர் நியூரோ சர்ஜன்ஸை போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நரம்பு சுத்தி வியாதிக்கு என்னென்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட மருந்து மாத்திரைகளும் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா நல்லது. வீசிங் இருக்கு. உங்களுக்கு புகை பிடிக்கும் பழக்கம் இல்லீங்களா? இல்ல முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா?
2: கிடையாது.
1: சோ மது மது பழக்கமே போதுமானது சார். இப்ப நான் புகையிலையில சொல்லக்கூடிய எல்லா உடல் உபாதைகளும் வந்து பாத்தீங்கன்னா மது பழக்கத்தினாலையும் வரும். உங்களுக்கு மது பழக்கத்துல வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகும், இங்க லங்ஸ் பாதி.

0: அவ்வளவுதான். மற்றபடி உடல் உறுப்புகள் தான் மாறும், மற்றபடி பிரச்சனைகள் எல்லாமே ஒண்ணுதான். நீங்க சொல்ற இந்த நரம்பு பகுதியில வந்து எனக்கு மூடா இருக்கு, வெளியில சிகப்பு கலர்ல தெரியுதுன்னு சொல்றீங்களா, அது வந்து நரம்பு சுத்தி தான், அது வந்து வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரத்த குழாயில அடைப்பு ஏற்படும். இது வந்து புகையிலை பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் வரும், பிளஸ் மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இது வரும். இதனால் ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறதுனால வரக்கூடிய ஒரு நோய் சார். நீங்க வந்து மது பழக்கத்துல இருந்து வெளிவரணும், பிளஸ் டாக்டர் கன்சல்ட் பண்ணி இதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணா நல்லது. இல்ல அது கொஞ்சம் அதிகம்ன்ற அந்த அளவுக்குள்ளாம் இல்ல, நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலுமே இப்ப அந்த மது பழக்கத்திலயும் நான் சொல்லக்கூடிய டாக்ஸிக் ஏஜென்ஸ், அதாவது வேதிப்பொருட்கள்லாம் இருக்கு, உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் பிளஸ் கார்சினோஜன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பழக்கமும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர், அதையும் நீங்க நிறுத்திடணும். வேற ஏதாவது அண்டர்லைங் காஸ் இருக்கான்றது ஃபர்தரா நம்ம டாக்டரை போய் அவங்க எக்ஸாமின் பண்ணி ஸ்கேன் எடுக்கும்போது தெரியும் சார். அதனால நீங்க சீக்கிரமா ஒரு டாக்டர் அணுகி, நியூரோசர்ஜனோ ஒரு ஜெனரல் பிசிஷியனோ அணுகி, அந்த ஸ்பெஷலிஸ்ட் அணுகி நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பிளஸ் குடி மது பழக்கத்துல இருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இப்ப நீங்க சொன்ன அந்த வாரிகோஸ் வெயின்ஸ் சிவியரா இல்லாம இந்த பிளாக் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ரத்த குழாயில மேலும் அடைப்பு ஏற்பட்டுட்டே இருக்கும், இன்னும் உங்களுக்கு சிரமம் அதிகரிக்கும்.
1: நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே மேம், இப்போ நீங்கள் சிகிச்சையை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல மேம், அதில் என்ஆர்டி அப்படின்னா என்ன மேம்?
0: நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி பற்றி நீங்கள் கேட்குறீங்க. நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி ஃபார் ஸ்மோக்கர்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ சூயர்ஸ் டு குவிட் த ஸ்மோக்கிங். அதாவது புகையிலை பழக்கத்துலேருந்து வரணும்னு நினைக்கிறவங்க சிகிச்சை எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. அவங்க செல்ஃபாக குவிட் பண்ணும்போது பிளட் லெவலில் நிக்கோட்டின் கம்ப்ளீட்டாக டெப்ளீட் ஆகும்போது வித்ட்ராயல் சிம்டம்ஸ்னால அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. நான் சொன்ன மாதிரி கை நடுக்கம், வயிற்றெரிச்சல், தூக்கமின்மை, பசியின்மை, தூக்கம் அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லை கம்மியாக சாப்பிடுவாங்க, எல்லாருக்கிட்டையும் கோவப்படுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுவாங்க, அவங்களோட நார்மல் ரொட்டீன்லேருந்து அவங்க வேறுபட்ட ஒரு வேற ஒரு ஆளாக காணப்படுவாங்க. இதனால் நிக்கோட்டினை அவங்களுக்கு உடனே நிறுத்த முடியாது. கண்ட்ரோல்டு மானிட்டர் டோஸில் நிக்கோட்டின் வந்து அவங்களோட ரத்தத்தில் மெயின்டைன் ஆகிற மாதிரி நிக்கோட்டின் கம்ஸ், நிக்கோட்டின் பேட்ச் வந்து அவங்களுக்கு அட்மினிஸ்டர் பண்ணுவோம், அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக மானிட்டர் டோஸில் கொடுக்க ஆரம்பிப்போம். இதுவும் வந்து அவங்க எந்த லெவல் ஆஃப் டிபெண்டன்சியில் இருக்காங்கன்னு சொல்லி அசஸ் பண்ணி தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 to 4 or 6 months வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோசேஜை கம்மி பண்ணி பிளட் அண்ட் அவங்களோட பாடி மென்டல் ஹெல்த் அண்ட் அவங்களோட பாடி ஹெல்த் வந்து நிக்கோட்டின் இல்லாமல் வாழ பழகிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டோசேஜை குறைச்சி மொத்தமாக நிறுத்திடுவோம். ஃபர்தராக அவங்க வீட்டுக்கு போகும்போது நிக்கோட்டின் இல்லாமலே அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து டிபெண்டன்சிலேருந்து முழுமையாக விடுபட்டு அவங்க அவங்களோட வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பீரியாடிக் ஃபாலோஅப்பில் இல்லாமல் திரும்பவும் அந்த பழக்கத்துக்கு உள்ளாகினாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க இந்த சைக்கிளில் போய் மாட்டிக்குவாங்க. ட்ரக் டாலரன்ஸ் பிளஸ் டிபெண்டன்சிக்குள்ளே போயிடுவாங்க, நிக்கோட்டின் டிபெண்டன்சிக்குள்ளே போயிடுவாங்க. திரும்ப அவங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வரணும், திரும்ப அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், 6 months இருப்பாங்க, திரும்ப வீட்டுக்கு போவாங்க. சில பேர் இதை ஒரு ரொட்டீனாக பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களால வீட்டுக்கு போயிட்டு அந்த பழக்கத்துலேருந்து வெளிவர முடியாமல் தவிப்பாங்க. பட் ஒன்ஸ் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லேருந்து வெளியே போனதுக்கப்புறம் பீரியாடிக் ஃபாலோஅப் அண்ட் செக்அப் பிளஸ் ஃபேமிலி சப்போர்ட்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு, ஒரு டொபாக்கோ ஃப்ரீ அக்சஸ் இல்லாமல் ஒரு என்வாயன்மெண்ட்ல அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களால சர்வைவ் பண்ண முடியும். இல்லைனா அவங்களோட பீரியாடிக் ஃபாலோஅப் இல்லாமல் திரும்ப அந்த பழக்கத்துக்குள்ளாகி ரிலாப்ஸ்க்குள்ளே போயிடுவாங்க.
1: ஓகே மேம், இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து வாய் புற்றுநோய் என்ன, ஓரல் கேன்சர் எதனால ஏற்படுது, அந்த ஸ்டேஜஸ் சிகிச்சைகள் அப்படின்ட்டு நிறைய சொன்னீங்க மேம். இப்போ எங்க நேயர்களுக்கு நீங்க கூற விரும்புகிற முக்கியமான விழிப்புணர்வு என்ன மேம்?
0: பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட சில்ட்ரனை வந்து எப்படின்னா சொல்கிறது, ஒரு டொபாக்கோ ஃப்ரீ என்வாயன்மெண்ட்டில் அவங்கள வளர்க்கணும். மற்ற நார்க்கோ சப்ஸ்டான்சஸ் இந்த மாதிரியான ஆக்சஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கி கொடுக்கணும். போத் த பேரண்ட்ஸ் அண்ட் த டீச்சர்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் இதை வந்து உறுதி செஞ்சிடணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் சில்ட்ரன் வந்து இந்த மாதிரி பழக்கத்துக்கு உள்ளாகிறது வந்து பார்த்திங்கன்னா டியூ டு பியர் ப்ரெஷர், பக்கத்தில் என்ன செய்கிறாங்க, சக அழுத்தம்னு சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பார்க்குறாங்க, என்ன கேட்குறாங்களோ அதை தான் அவங்க செஞ்சு பார்ப்பாங்க. அவுட் ஆஃப் கியூரியாசிட்டிலையும் அவங்க இதை செஞ்சிருவாங்க. அதனால போத் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் இந்த சமூகமும், நம்ம சொசைட்டி பிளஸ் த கவர்மெண்ட் எல்லாருமே இதில் வந்து ஒரு குரூப் ஐகான்ஸாக இதில் மாறி ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்கணும், ஒரு டொபாக்கோ ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்கணும். அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை. பிளஸ் பசங்களும் டீனேஜில் இருக்கிற பசங்களும் இந்த பியர் ப்ரெஷர் அண்ட் க்யூரியாசிட்டிக்கு பின்னாடி போகாமல் ஒரு பிக் நோ சொல்லிட்டு இந்த பழக்க வழக்கங்கள்லேருந்து அவங்களோட அந்த ஆரம்ப கட்டத்திலேயே அவங்க இதை கிளியேறிய பார்க்கணும். அந்த தாட் வருது இல்லைங்களா, அதை ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கலாமா, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த தாட் ப்ராசஸ்ஸே வந்து அவங்க அந்த இடத்துலயே அவங்க அதை நோ சொல்லி உறுதி செஞ்சிடணும். இன்கேஸ் அந்த பழக்கத்துக்கு

0: உள்ளாயிட்டாங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு பேர்ன்ஸ் பேர்ன் மார்க்கோடு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். எப்படி எரிஞ்சிட்டு தான் நம்மளோட ஸ்கின் அண்ட் அந்த ஸ்கின் சர்ஃபேஸ் எப்படி திரும்ப நார்மலான ஒரு ஸ்கின் சர்ஃபேஸ்க்கு வராதோ அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் உங்களோட நார்மல் ஸ்கின் சர்ஃபேஸ்க்கு திரும்ப வர முடியாது. அதே மாதிரி தான் இந்த மாதிரியான பழக்கத்துக்கு நீங்கள் உள்ளாயிட்டிங்க அப்படின்னா யூ வில் எண்டப் வித் கேன்சர். திரும்ப உங்களால் ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலை லீட் பண்ண முடியாது. பழைய மாதிரி உங்களோட ஹெல்த் கண்டிஷனும் இருக்க போகிறதில்ல. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பாதிப்புகள் அதிகம். அதை மனசில் வச்சுக்கிட்டு ப்ரையரன்ஸ் அண்டு அவங்களோட இந்த பழக்கத்துக்கு உட்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களால அவங்களோட ஃபேமிலியும் அஃபெக்ட் ஆகும், சம்மந்தமேலாம் அவங்களோட சிப்லிங்ஸும் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அடலசன்ஸ் அண்ட் டீன் ஷுட் பிஹேவ் வித் அ சோஷியல் சின்சியாரிட்டி. அவங்களோட கோலை நோக்கி அவங்க போகணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். இந்த மாதிரி பழக்கத்துக்கு உட்பட்டிருந்தாங்க அப்படின்னா தே கான்ட் ரீச் தேர் கோல், டிஸ்ட்ராக்ட் ஆகி அவங்க வேற பாதை பக்கம் போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்.
1: ஓகே மேம், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட க்ளோசிங்க்கு வந்தாச்சு டாக்டர். புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் புற்றுநோய் அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுகிறது என்பது குறித்து ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். இந்நிகழ்ச்சி நம் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி மேம்.
0: நன்றி.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 4:15.

0: நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவபாலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
0: எஸ் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். அப்புறம் நம்ம கூட இன்னொரு ஆர்ஜே ஒரு தனி பிளேவர் கொடுக்க இணையறாங்க. ஆர்ஜே ஜோ, வெல்கம். ஆர்ஜே ஜோ,
2: வெல்கம் வெல்கம்.
0: எஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் கேட்பேன், நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க?
2: கட்டு போடுவீங்க. கட்டுக்கு வந்து காலர் வந்து கால் பண்ணி கட்டை வந்து உங்களை பேச சொல்லுவாங்க அப்படின்றத நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா உங்களோட குரல்ல வந்து கேட்கணும்ல.
0: இருக்கட்டும், என்ன தெரியுமா, ஆக்சுவலா நம்ம கட்டு போடுவோம், அந்த கேட்டு உள்வாங்கி அந்த கதாபாத்திரமே மாறி நம்ம ஆடியன்ஸ் வந்து பேசி காட்ட போறாங்க. இதான் நம்ம பேசி வச்சுக்கிட்டது. நீங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் வந்து எனக்காக நீங்க போட்டு. இல்ல,
2: எனக்கு வந்து என்ன அப்படின்னா, நீங்களும் அந்த கட்டு பேசுனீங்கன்னா ஆடியன்ஸும் ஹாப்பி.
3: இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். என் சங்கத்தால அடிச்சவன்
4: காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு.
3: நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், என் ஆள் அங்க வருவான் சொல்லிவிடு.
0: எஸ், இதான் அந்த கட்டு. கேட்டிருக்கீங்களா நீங்க இதுக்கு முன்னாடி? இந்த கோட்டை தாண்டி
2: தாண்டி நீ வரக்கூடாது,
0: நானும் வரமாட்டேன், பேச்சு பேச்சாதான் இருக்கணும்.
2: உங்களுக்கு யாராவது இப்படி கோட்டு போட்டிருக்காங்களா?
0: நானே நிறைய கோட்டு போட்டிருக்கேன். இந்த கோடை போட்டு இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், நீங்களும் வரக்கூடாது, அதனால நம்ம பேச்சு பேச்சோட நிறுத்திப்பு நிறைய பஞ்சாயத்தை முடிச்சு வச்சிருக்கேன், பஞ்சாயத்துலயும் மாட்டிருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம நேயர்களுக்கு இந்த கட்டை என்னோட போட்டு நமக்கு படுத்திடலாமா? சரி, ஓகே, நீங்க பேச்சு குத்துருங்க, நான் கட்டு எடுக்கணும்ல.
2: கட்டு எடுங்க. என்ன சார் நேயர்களே, நீங்க கால் பண்ணுங்க. நம்ம ஆர்ஜே வந்து கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 2271760 2271770 வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டையும் சேர்த்து டால் பண்ணுங்க. சொல்லிட்டு பாத்தீங்களா,
0: அருமையா சொன்னீங்க கேப்டன். கட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னொருக்கா உங்களுக்காண்டி,
3: இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். என் சங்கத்தால அடிச்சவன்
4: காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு.
3: நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், என் ஆள் அங்க வருவான் சொல்லிவிடு.
0: எஸ், என் சங்கத்தால் அடிச்சவன் எவ அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு கார் வந்திருக்காங்க, பேசலாமா?
2: பேசலாம்.
0: ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ
0: ஹலோ,
2: வணக்கம்.
5: பாவன நகர் பாண்டிச்சேரில இருந்து பேசுறேன் மேம்.
0: பாவன நகர் பாண்டிச்சேரில இருந்து பேசுறீங்க? ஒண்ணு
5: போயிட்டாங்க.
0: இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், அதுல இருந்து ஆரம்பிங்க.
3: இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். என் சங்கத்தால அடிச்சவன் அவன்
4: காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு.
3: நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், என் ஆள் அங்க வருவான் சொல்லிவிடு.
0: மேம், கேட்டிங்களா? அப்பாடா, சொல்லுங்க மேடம், ஆரம்பிக்கலாமா இப்ப?
5: ஓகே சார்,
0: ஓகே. நாங்க ஒரு கிண்ணம் இருக்கா. கட் கேமரா
2: ரோலிங்,
0: ஆரம்பிங்க மேடம்.
5: என் சங்கத்தை ஆள் அடிச்சவன்
0: யாரு? அவ்வளவுதான்,
5: பேச்சாதான் இருக்கணும். இந்த பார்டர் தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது.
2: சாஃப்டான ரோடி மேம்.
0: அதாவது மேடம், இங்க வந்து ரொம்ப சாஃப்டா அவங்கள்ட்ட இந்த பக்கம் வந்துடாதப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு மேடம். ஆனா நல்லா இருந்தது. ஆனா பிச்சு பிச்சு சொன்னீங்க.

0: இல்ல முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் அப்படி ஆரம்பிங்க மேடம்.
1: இந்த பார்டர் தாண்டி நீயே வர நானும் வர மாட்டேன்.
0: ராஜ ராஜேஸ்வரி மேடம் பின்றாங்கப்பா.
1: சங்கத்தால அடிச்சவன் எவன் கொஞ்சம் கேக்கல, கிட்ட வந்து சொல்லு.
0: இன்னொரு பேசலாமா?

0: இருக்கீங்க
1: சூப்பரா இருக்காங்க சார். நம்ம ஷோ
2: மாதிரியே சூப்பரா இருக்காங்க. மேம் பேசுவாங்க அப்படியே சூப்பர் மேம். டயலாக் கேட்டீங்களா?
1: கேட்டேங்க சார்.
2: ஓகே மேடம் பேசலாமா?
1: வந்துட்டோம்
2: சார். கட் கேமரா
0: ரோலிங்.
1: இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன். என் சங்கத்தால அடிச்சவன் எவன்டா? காதுல விழல இங்க கிட்ட வந்து சொல்லு. நான் கோட்டை தாண்டி நான்
2: வரமாட்டேன்.
0: இப்படி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் நடந்திருக்கா மேம்?
1: வணக்கங்கள்.
2: அடுத்த நேரம் ரெடியா இருக்காங்க. பேசலாம். ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: என் பேர் கணேஷ் ராஜா.
2: கணேஷ் ராஜா சார் எப்படி இருக்கீங்க? வடிவேல் சார் போட்டமே உங்களுக்கு
0: உங்களுக்காக அவங்க கட்டு தேடிட்டு இருக்காங்க
2: சார். ஓகே எடுத்துட்டாங்க. கரெக்ட் சார் கேளுங்க.
4: இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். என் சங்கத்தால அடிச்சவன் அவன்.
5: காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு.
4: நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். என் ஆளுங்க வருவான் சொல்லிவிடு.
2: என் ஆளுங்க வருவான் சொல்லிவிடு. சார் கேட்டீங்களா? அப்பா சூப்பர் சார். பேசலாமா சார்?
3: என்
2: சங்கத்தால் அடிச்ச பயமே அதை சொல்லாம விட்டீங்க சார்.
0: சங்கத்தால்
2: அடிச்ச அது மட்டும் சொல்லுங்க சார். சங்கமே அபராதம் போயிட்டு இருக்கு இல்லீங்கண்ணா. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே இன்னொரு கால் வந்திருக்காங்க பேசலாம். ஹலோ வணக்கம்.
6: ஹலோ
2: வணக்கம் கேக்குதா? ஐயோ வந்தவனே கிளம்பிட்டாங்க. ஓகே நம்ம ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா? ஓகே இப்போ ஒரு பாட்டு கேட்டு வரும், நீங்க கட்டுக்கு ரெடியா இருங்க. பாட்டு முடிஞ்சு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்னு பாக்குறோம். இன்னொரு கார் வந்துட்டாங்க. ஹலோ வணக்கம்.
7: வணக்கம் சார்.
2: வணக்கம். பாட்டு போட விட மாட்டாங்க.
7: பாண்டிச்சேரி முதலியார் பேட்டையில
2: இருந்து தமிழ் செல்வி மேடம் எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் சார். ஆனு சார் எப்படி இருக்கீங்க?
2: நான் ஜார்ஜ் மேடம்.
0: பேசுங்க.
2: ஒரு

0: மேடம், இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், ஆரம்பிங்க.
1: இந்த பாரை தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது.
0: சரி,
1: ஆளை அனுப்பி விடுறேன், சொல்லிவிடு. காதுல கேக்கல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்றியா? நான் கோட்டை தாண்டி வரமாட்டேன்,
0: வந்தா திரும்ப போக மாட்டேன். சங்கத்தால் அடிச்சவன் நடுவுல
1: விட்டுட்டீங்க.
0: அதாவது வந்து இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எடுத்துட்டீங்க. ஆனா ஒரு ஃப்ளோல வந்து கொஞ்சம் போயிடலாம், ஃப்ளோவா போயிடலாமா? முதல்ல இந்த கோட்டை தானே நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அப்புறம் என் சங்கத்தால் அடிச்சது அவன், அப்புறம் வந்து காதல் உள்ள பக்கத்துல வா, அப்புறம் வந்து யாழ் அமைச்சு விடுற அவன்கிட்ட சொல்லு.
1: இதான்
0: ஃபர்ஸ்ட் வந்து கோட்டை தாண்டி
2: நீ வர மாட்டேன், நானும் வர மாட்டேன்.
0: நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்.
1: இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன், பேச்சு பேச்சாதான் இருக்கணும்.
0: ஓடுங்க. அதான்
1: என் சங்கத்தால அடிச்சது அவன், ஒண்ணு கேக்கல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்றிய.
0: தமிழ்ச்செல்வி மேம், கலகிட்டீங்க, போங்க, லாஸ்ட் சான்ஸ்,
1: பின்னிட்டீங்க.
0: ஓகே மேடம்,
1: சோடா வேணும்.
0: சோடாவா? பாதாம் பால்லாம் எங்களுக்கே குடுக்கறது இல்ல மேடம். உங்களுக்கு சோடா ஸ்பெஷல் சோடா ஆண்டுவே மேடம்.
1: காரணம் சொல்லலனாலும் சோடா கொடுப்போம். என்ன இழுவ பயங்கரமா இருக்கு,
0: வாடனால அடிப்போம். அதுதானே மேடம் இல்ல, வாடனால அடிப்போம் நாங்க, அதானே மேடம்.
1: இன்னொரு
0: கலந்து இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: கடலூர் தேவனம்பட்டினம் ஏ அன்வர் பாஷா.
0: அன்வர் பாஷா சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன் சார். கட்டு கேட்டீங்களா?
3: உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்கள்.
2: மாலை வணக்கம் சார்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லி பழக்கமா போயிடுச்சு. ஓகே சார், கட்டு கேட்டீங்களா?
3: கேட்டேன் சார்.
0: ஆரம்பிக்கலாமா?
3: சொல்லவா சார். ஆரம்பிக்கலாம் சார்.
0: கட் கேமரா.
3: இந்த பார்டர் தாண்டி நீங்க வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சு பேச்சா இருக்கணும். என் சங்கத்தால்
0: அடிச்சான்,
3: கேக்கல, பக்கத்துல வந்து சொல்லு. நான் கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், என் சங்கத்தை என் ஆள் அனுப்புறா சொல்லி அனுப்பு.
0: சம சார், பின்னிட்டீங்க, போங்க சார். ஒரே ஸ்பெஷலிஸ்டர்ல ஒரே ட்ரை தான், பின்னிட்டீங்க சார். நீங்க பஞ்சாயத்துல மாட்டிருக்கீங்களா, கோடு போட்டிருக்கீங்களா
3: சார்? இந்த மாதிரி சங்கதிக்கெல்லாம் போனதில்லை,
0: குடிக்க வேணாம் வருவேன்.
3: ஆமா சரி, அடுத்து ஏன் டயலாக் பேசலாமா சார்?
0: வாங்க வாங்க வாங்க.
3: நம்மளுடைய என்னுடையதெல்லாம் மக்கள் ஜனகம் டயலாக் தான்.
0: ஓகே, ஆரம்பிக்கலாம்.
3: எம்ஜிஆர், நம்ம ராமதாஸ் சார், ஜெயலலிதா மேடம், அவரு ஜெயலலிதா மேடமுக்கு உடம்பு சரியில்லை, ராமதாஸ் சார் கூப்பிடுவாரு. அப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இந்த மருத்துவர் ஒரு நேரம் ஆகிறது, எம்ஜிஆர் வருவார், பதில் உயிர் போகிறது, ஆடியோ சேர்ந்து வருகிறாயா? ஐயோ, தங்கள் உடம்புக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு உடனே சரியான பிறகு செல்ல வேண்டும். தாங்கள் சொல்லுவாங்க மணிமாறன், தாங்கள் இந்த பனியிலும் மழையிலும் வெயிலிலும் எதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டு இந்த கன்னிமாடத்திலே தங்கலாமே? ஓ, தங்கலாமியின் தோழர்களோடு நான் தங்களை மட்டும் தான் சொன்னேன், இவர்கள் என்னை தலையாக கருதுகிறார்கள், நான் இவர்களை என் உடலாக கருதுகிறேன். தலையையும் உடலையும் குறித்து விட்டால் உயிர் நிலைத்திருக்குமா?
0: கண்ண முன்ன காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அருமை சார், அருமை சார், சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். என்ன திரைப்படம் இது? ஆயிரத்தில் ஒருவன். ஓகே ஓகே, மணிமாறா. ஓகே சார், பின்னிட்டீங்க, செம செம. தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: தேங்க்யூ சார்.
0: கட் கேமரா ரோலிங். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் சிவபாலி விலாஸ் ஜுவல்லர்ஸ். நீங்க ஜஸ்ட்

ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: நேரம் சரியாக ஆர்ஜே சொல்லுவாங்க
1: 4:20 38 நொடிகள் ஆயிட்டு இருக்கா.
0: வாட் அக்யூரேட்
1: நொடிகள் நான் சொல்லிருக்கேன்.
0: அதான் நான் அக்யூரேட் டைமிங் நான் சொல்லிட்டேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்க பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மள்ட்ட பேசுக்கு ஒரு காலம் இருக்காங்க, பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேம். யார் இங்க இருந்து?
2: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன். இருவரும் நலமா?
1: இருவரும் நலமா.
0: கலா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா மேடம்? அப்புறம் மேடம், சாப்பிட்டீங்களா? கட்டுலாம் கேட்டீங்களா? ஒண்ணுமே தெரியல. எந்த கடையில இருக்குது? ஓகே மேடம், நம்ம டயலாக் வரும், அது மட்டும் தான் ஒரு பெண்டிங்கா இருக்கு. ஆரம்பிச்சிடலாமா? கேமரா
1: ரோலிங்.
2: இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். பேச்சு பேச்சாதான் இருக்கணும். என் சங்கத்தை ஆள் அடிச்சவன் எவன்?

0: கார்ல பக்கத்துல வந்து சொல்லு, நான் வரமாட்டேன் அந்த கோட்டை தாண்டி, ஆள் அனுப்பிடுறேன் சொல்லி அனுப்பு.
1: அதாவது ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு எண்ட வரைக்கும் ஒரே அடியில செம்மையா பின்னு பின்னுட்டீங்க, போங்க வேற லெவல்.
2: அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாண்டா, இவன் ரொம்ப நல்லவன். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது.
1: நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது. மேடம் கேட்டீங்களா?
0: கேட்டேன் சார், கேட்டேன்.
1: கட் கேமரா
3: ரோலிங்.
0: அப்ப நீங்க திருப்பி அடிக்கலையா? கேட்க அடிக்கும்போது ஒருத்தவன் சொன்னான், நீ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறீங்க, ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னான். எவ்வளவு நேரம் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது.
1: மேம் சூப்பர். ஆனா அந்த வடிவேல் சார் அப்படியே ஒரு மாதிரி சோகமா பேசுவாரு, அந்த சோகத்தை காணுமே.
3: நீங்க
1: கேக்கும் போது நான் இல்லன்னு சொல்ல முடியாதுதான், இருந்தாலும் இல்லன்னு சொல்ல முடியாதுங்க
0: சார். உங்களுக்கு
1: நானே உடனே கரெக்டா கேட்கணும் போல இருக்கேன். சரிடா விட்டுட்டீங்களா? திரும்ப அடிக்கல? இல்ல, ஏன் அடிக்கும் போது ஒருத்தர் சொன்னா நீங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறீங்க, நீங்க ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. நானும் வலிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறது. ஓகே மேடம், தேங்க்யூ தேங்க்யூ மேடம். என்னை நடிக்கினாக்கே கலா மேடம் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூ காலிங் டாடா பை பை.
3: சூப்பர் மேம்.
1: நீ உனக்கு வலிக்கல இன்னும் போட்டு பழந்த அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கு. சரி, இப்ப நம்ம ஒரு பாட்டு கிட்ட வந்துடலாம்.
3: சூப்பராச்சே.

0: கட் கேமரா ரோலிங். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் சிவபல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ கட் கேமரா
1: ரோலிங்.
0: ஓகே, நேரம் சரியாக
1: 4:30:18.
0: அது சரியாக சொன்னா நீங்க அதை சொல்லுவீங்க அப்படின்றதுக்காக தான். ஓகே ஃபைன், இப்ப நம்மள்ட்ட ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாமா? ஹலோ, வணக்கம். ஆமா, சொல்லவே இல்ல.
2: வணக்கம் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்.
0: வாட் எனர்ஜெட்டிக். வாங்க சார், டயலாக் கேட்டீங்களா?
3: இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். என் சங்கத்தால அடிச்சவன் அவன்.
4: காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்ல.
3: நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், என் ஆள் அங்க வருவான் சொல்லிவிடு. இல்ல, அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறான்டா, இவன் ரொம்ப நல்லவன். நானு பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது?
0: ஓகே, கேட்டீங்களா?
2: கேட்டேன்.
0: அப்பாடா, ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாமா?
2: நான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது டயலாக் சொல்லிடுறேன்.
0: முதல்ல பேசுறீங்களா? கட் கேமரா
1: ரோலிங்.
2: அவன் அடிக்கும் போது

0: அழிக்காத மாதிரி ஏன் நடிக்கிறது?
1: ஓகே சார், வடிவேலு சாரோட சின்ன வருஷன் சந்திரசேகர் சார் பின்னிட்டாரு. நெக்ஸ்ட்
2: நெக்ஸ்ட் இந்த கோட்டை தாண்டி நீயும் வர மாட்டேன், நானும் வரக்கூடாது.
1: பேச்சு பேச்சாதான் இருக்கணும்.
2: பேச்சு பேச்சாதான் இருக்கணும்.
1: என் சங்கத்தால் அடுத்தவன்
2: இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், என்னோட சங்கத்தால் அடிச்சவன் யாரு?
1: அது யாருதான்ப்பா? சொல்லிடுங்களா சார், அழுவுறாரு.
2: நிறைவா கோபமா, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், யாரா என்னோட சங்கத்து தலைவர் அடிச்சது?
1: இதுவே என் சாசனம். பின்றாரு பின்றாரு. ஓகே சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். அழகா வந்து இயற்கை போட்ட மாட்டேஷன் பேசி அசத்திட்டீங்க.
2: ரொம்ப
1: ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம்.
2: நன்றி,
1: பாய். நெக்ஸ்ட் ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாமா?
3: பேசலாம் பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ
1: ஹலோ ஹலோ ஹலோ, வந்துட்டீங்க? கேக்குதா?
4: கேக்குதுங்களா சார்?
1: அப்பா கேக்குது மேடம், வந்துட்டீங்களா? வாங்க வாங்க மேடம், யாருங்க பேசுறீங்க?
4: கலைவாணி பேசுறேன் சார், எப்படி இருக்கீங்க?
1: ஆ, கலைவாணி மேடம் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நன்றி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
5: Once again, welcome back to the show.
6: Cut camera rolling.
5: டக்குன்னு சொல்லிட்டனா? இருக்கட்டும் இருக்கட்டும், நம்மள்ட்ட பேசுறதுக்கு இன்னொரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாமா? வணக்கம்.
7: வணக்கம்
5: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
8: வணக்கம் ஃப்ரெண்ட்.
9: ஹாய் ஃப்ரெண்ட். நீங்களா? பாயசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்.
5: நீங்க எங்களுக்கு சாமி மாதிரியா? உங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணுமா? வணக்கம் ஃப்ரெண்ட். வாங்க சார், வாங்க. யார் எங்க பேசுறீங்க? இருந்தாலும் நம்ம கடமை ஒண்ணு கேட்கணும் இல்லையா?
7: ஆமா சார், முதலியார்பேட்டை இருந்து தங்கப்பாண்டி
5: பேசுறேன். நாங்க நல்லா சாப்பிட்டோம்னா, நீங்க சாப்பிட்டீங்களா?
7: இந்த பார்ட தாண்டி நானும் வர மாட்டேன், நீயும் வரக்கூடாது. பேச்சு பேச்சாதான் இருக்கணும். ஏன் சங்கத்தால அனுப்பிவிடுறேன்? ஏன் சங்கத்தால அடிச்சவன் ஏன்டா?
5: டென்ஷன் ஆயிட்டா?

0: அதுல ஊழல கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், என் ஆளை அனுப்பி விடுறேன்.
1: ஒரு
2: வலிக்கலி
0: அவங்களுக்கு இது இவ்வளவு பேர் அடிச்சோம். அடிக்கும் போது ஒருத்த சொன்னாமா, இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறான், ரொம்ப சொன்னாமா, நானும் எவ்வளவு நேரம் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது.
2: சரி, இப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவம் நடந்திருக்கா சார்?
0: அப்படிதான் இல்ல மேடம், நம்ம எங்க போனாலும் கழுவுற மீன் நழுவுற மீன் மேடம்.
1: அத சொல்லுங்க, இப்ப நம்மள்ட்ட எப்படி எஸ் ஆர் பாருங்க, அது மாதிரி அங்கேயே எஸ் ஆயிட்டார் சார்.
0: அப்படியே அப்படியே போயிட்டு அப்படியே வெளியே வந்துடும் மேடம்.
1: லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு வண்டி, ரைட்ல திரும்பி கன்ஃபியூஷனுக்குள்ளாக்குற கழுவுற மீன் நழுவுற மீன்
0: சொல்ற மாதிரி
1: சார்.
0: பாஷா படத்துல ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி அந்த பக்கம் சண்டை, ஐயோ அந்த பக்கமே ஆட்டோ திரும்ப
2: கிடையாது
1: டக்குனு பாஷாக்கு ஒரு நேரம் வரும்.
0: ஜாதி சார் இந்த மீட்டிங் இதுக்கு ஹலோ கட் கேமரா ரோலிங்க வரையறன்னு வச்சிங்களா, அவரு வராருன்றதான் நான் முன்கூட்டியே அறிஞ்சிருவேன். ஏன்னா அவர் வரும்போது அந்த
1: பச்சிலங்கோனை
0: வரும்போது அந்த இது
1: பல திறமை
2: நினைக்கிறேன்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: எஸ் நம்மள்கிட்ட அடுத்து பேச ஒரு கார் வைப்பு இருக்காரு, பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: தண்டமணி
0: சார், எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கு சார்.
0: ஓகே சார், அப்புறம்
2: டயலாக் கேட்டிங்களா சார்?
0: ஆ வாங்க.
1: ஆ கேட்டேன் சார்.
2: எந்த டயலாக் சார்?
1: பஸ் டயலாக் பண்ணு.
2: ஃபர்ஸ்ட் டயலாக்.
0: ஃபர்ஸ்ட் டயலாக் பேசலாமா சார்? அசத்துங்க. கட் கேமரா
2: ரோலிங்.
1: இந்த பார் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாது.
0: நீ ரெண்டு பேரும் போறேன், யாரதா சார் போவா?
1: கேச்சி பேச்சாதா இருக்கணும்.
2: ஓகே.
1: ஏ சங்கத்தால் அடிச்ச பையன் அவன்.
2: இவன்
1: கிட்ட வந்து சொல்லு கால உள்ள. சங்கத்தால அடிச்சவன் நான் போட பாது போட்டு தாண்ட
0: மாட்டேன். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறா, ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்களே, அது ட்ரை பண்ணி பாக்குறீங்களா?
1: பாக்குறேன் சார்.
0: வாங்க சார்,
2: பேசலாமா சார்?
0: தண்டமணி சார் சும்மா. கட் கேமரா
2: ரோலிங்.
1: அடிச்சிருக்காங்களே, அடி வாங்கின்னு கம்முன்னு அடிச்சாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தவங்க சொன்னோம், எவ்வளவு அடிச்சாலும் வழிந்தாங்க, அடிக்க
0: மாட்டேங்க.
1: என்ன நானும் வலிக்காமே
0: சார் அடுத்துட்டீங்க. பாங்க, அதோட சின்ன குழந்தை வந்து தாய்கிட்ட

0: சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கருணையோட அந்த ஆக்டை முடிச்சு கொடுத்துருக்கீங்க சார். செம செம சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: எஸ் நேரம் ஆர்ஜே ஜோ,
1: 4:52 ஆயிற்றுக்கு.
0: ஓகே, வை நம்மள்ட்ட பேசுறதுக்கு இன்னொரு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: மேம். யாரு, எங்க இருந்து மேம்?
2: கதிர்காமத்துல இருந்து சரிதா.
0: ஆ, சரிதா அண்ணாச்சி, எப்படி இருக்கீயா? நல்லா இருக்கீங்களா?
2: என்ன இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாதான் இருக்கணும். என் சங்கத்தால அடிச்சவன்
0: எவன்ல
2: கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு, நான் கிழிச்சு கோட்டை தாண்டி நான் வரமாட்டேன், நீ வேணா வந்து சொல்லிட்டு
0: போடாச்சு. ஒரே டைக்கல பிண்டியல போங்க, அசட்டிங்க போங்க. புரியல புரியல.
2: நடந்திருக்கும் போலயே மேம் அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லுவாரா?
0: நீங்க திருப்பி அடிக்கல.
1: எனக்கு சூப்பரா போச்சு. நீங்க வேற ஆள் வர செட்லாம் பண்ணி குட்டுட்டு வந்திருக்கீங்க. அவங்களுக்கு
0: கேட்டிருப்பாங்க. நேர்களே, கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி இங்கோட நிறைவு பெறுது. நெக்ஸ்ட் உங்களுக்காக அலைவோடு விளையாடல ஆர்ஜே ஜோ இந்த பக்கம் உட்காந்து அந்த பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க. டடா, பை பை.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு ஒரு சூப்பரான குட் ஈவினிங்.
2: ஒரு சந்தோஷமான உற்சாகமான மாலை வணக்கம் நாளையோடு விளையாடு.

நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பாரதி வந்தாச்சு. இன்னைக்கு எந்த இடத்துல இருந்து போக போகுது அப்படின்னா, நம்ம ராக் பீச்ல இருந்துதான் நம்ம அலையோடு விளையாடு ஷோ போக போகுது. எல்லாரும் கொஞ்சம் வந்து பிஸியான டைட் ஷெடியூல்ல இருக்கிறதுனால பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்கப்பா. நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யார் எல்லாம் பேச போறாங்க அப்படின்றது எனக்கே கொஞ்சம் வந்து சர்ப்ரைஸா தான் இருக்கு. சோ ஒரு பாட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து யாரெல்லாம் பேசுறாங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம்.

41 நிமிடம் 41 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே பாரதி அவங்க வந்து ராக் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. நிறைய ஃபன் கேம் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றத மாதிரி

வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தை

0: வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: 5:22:29 நொடிகள் ஆயிற்றுக்கு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ராக் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் கூட பேச போறாங்க, என்ன மாதிரியான ஃபன் எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத அவங்க கிட்டயே கேட்டுலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: நம்ம பேசலாம்.
2: என் பேர்
1: ஓகே
2: காமராஜ்.
1: ஓகே சூப்பர். பீச் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர விஷயம் அப்படின்னா என்னவா இருக்கும்?
2: கடல
1: ரொம்ப பிடிக்குமா? அது பார்த்து எப்பயுமே ரசிச்சீங்களா? நம்ம சாண்ட்ரெயில் எல்லாம் எவ்வளவு மனசுல பாரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து ரசிக்கும் பொழுது சாண்ட்ரெயில் அப்படியே மனசுல இருக்கிற பாரங்கள் எல்லாமே வந்து குறைஞ்சிடும்.
2: ஆமா.
1: சரி, நாங்க வந்து ஒரு கேம் ஷோ வந்து கனெக்ட் பண்றோம் அப்படின்னாக்கா ஆனாவனா தெரியுமா?
2: ஆஹ் தெரியும்.
1: அத வந்து தலைக்கீழ சொல்ல போறீங்க அப்படின்னா அப்படிங்களா? ஓகே. ஆஹ் ரெடியா?
2: ஆஹ்
1: சரி சொல்றேன். அத்தனா அம்மனா ஓனா ஓனா ஐயனா ஏனா ஏ ஊனா ஓ அது எனக்கு ஒரு டவுட். அது என்ன அவண்ணா அக்கண்ணா அப்படியே அந்த பிளான் வந்துச்சுல அப்படியே இப்ப அப்படியே மொத்தம் வந்து ப்ரூ கேக்குல கூட ஞாபகம்
2: வந்துட்டு
1: அவன் சொல்லுவார கரெக்டா ஆனாவனாவ தலைக்கீழ சொல்லுவாங்க பாக்காம உங்களுக்கான நம்பர் வந்து 45.
2: 5, 4, 3, 2, 1, 0
1: அடுத்ததா உங்ககிட்ட இது ஒரு சின்னதா ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு டீம் சொல்லுதான் அதுல வரக்கூடிய ஒரு 5 பாடல்கள் நீங்க சொல்லணும். இப்ப படத்துல எல்லாம் வந்து

0: மேரேஜ்ல சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க, நம்ம எல்லாம் பாத்துருப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு 5 திருமணத்துல வரக்கூடிய பாடல்கள். திருமணத்துல வர பாட்டுன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு ஆனந்தம் ஆனந்தம் பாடும், மேரேஜ்னாலே ஆனந்தம் தானா, பெரும் பேசி அந்த சுந்தரே பாட்டு ஒண்ணு, அப்புறம் இந்த சரக்கு வண்டி அந்த பாட்டு ஒண்ணு, அப்புறம் வந்து யாரோ எத்தனை பாட்டு பாடுகிறீங்க, அதை கரெக்டா கணக்கு வச்சுக்கிறாங்கப்பா, எனக்கு தெரியலன்னா அவங்க கிட்ட கேட்டேன். ஓகே, அப்புறம் இன்னொரு பாட்டு கணக்கு மக்கள் வீட்டுக்குள் அந்த பாட்டு. ஓகே சூப்பர், அப்புறம் சொல்லி ஒரு 5 பாட்டை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி சொன்னீங்க. வேண்டியது வந்து சினிமா அதிகமா பாக்குறேன், என்னாலும் கம்மியாதுன்னு பார்ப்பேன், ஆனா பாட்டு நல்லா பார்ப்பேன். அதிகமா கேட்டீங்க, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும்போது மோஸ்டா என்ன மாதிரியான சாங்ஸ் எல்லாம் யுவன் சங்கரோட பாட்டு தான் அதிகமா கேட்டேன். மெலடியான சாங்ஸ் தான் இல்ல பீட்டா பீட்டு தான், பீட்டு எல்லாம் கிடையாதுன்னா அவங்களே கொஞ்சம் போயிட்டாங்க, பீட்டு எல்லாம் கிடையாது மெலடி. அப்ப வந்து மெலடியான சாங்ஸ் தான் வந்து அதிகமா கேட்டு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஆமா, மனசு அது லேட் ஆயிடும், அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமா, ஓகே, உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம், நன்றி. தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு.
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கு நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: ஹாலிவுட் விளையாட்டு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ராக்பீச்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவங்க கூட பேசுறாங்க, என்ன ஃபன் எல்லாம் பண்றாங்க அப்படின்றத வாங்க கேட்டுலாம். டைம் கரெக்டா 5:33:54 ஆயிட்டு இருக்கு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் குமார்.
1: உங்க மைண்டுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் கடல் பார்த்ததும் உங்களுக்கு டக்குன வந்து ஏதாவது ஒரு கவிதை ஞாபகம் வருதுன்னா ஏதாவது ஒரு
2: என்ன
1: அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நம்பர் கேம் நான் வந்து கண்டக்ட் பண்ணுவேன் சரிங்களா. நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், அதை நீங்க வந்து

0: தலைக்கீழ சொல்லணும். இது எப்படின்னாக்கா 50 அப்படின்னு சொல்லணும், 49 48 47 45 44 45 44 45 இந்த மாதிரி வந்து சொல்லணும். ரெடியா? ஓகேவா? உங்களுக்கான நம்பர் வந்து
1: 360 359 358 357 356
0: மூணு பாடங்கள் பாடியிருக்கீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம். ஓகே, சூப்பர்.
1: தேங்க்யூ.
0: தொடர்ந்து பேசலாம். எஃப்எம் 2.2 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அலையோடு விளையாடு.

0: கரெக்டா 5:49 39 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. அலைவிடுவிழாவோட நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே பீச்ல இருந்து சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவங்க கிட்ட பேச போறாங்க, என்ன ஃபன் கேம் விளையாடுறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே நம்ம கேட்டுலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். பேசுங்க. என் பேர் வந்து விரோத்.
1: ஒன்னு சொன்னா டபுளா வருது. எக்கோவா? உங்க பேர்
3: கிருபா.
1: சூப்பர். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா?
3: ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான்.
1: எத்தனை வருஷமா
3: ஃப்ரெண்ட்ஸ்?
1: ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா? 5 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். 5 வருஷமா. சண்டை போடுவீங்களா?
3: கண்டிப்பா.
1: இப்ப சண்டை போடுறாங்க அப்படின்னா யார் சஸ்பெண்ட் தருவீங்க?
2: நாங்களே

0: சொல்லலாம். நாங்களே ஆப்ஷன் எல்லாத்தையும் சொல்லி அப்படியே கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறோம்.
1: ஆமா கண்டிப்பா.
0: அப்போ அவரும் கேம்
2: ஒரு

0: ஒரே ஒரு பூ, ஒரே ஒரு பூ, ஏதாவது சொல்லுங்க. ஒரு பாட்டு தொடர்ந்து பேசலாம்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: டைம் கரெக்டா 5:56 13 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. அதோட விளையாட நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே சும்மா பீச்ல இருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவங்க கூட ஃபன் பண்ண போறாங்க, என்ன கேம் பிளே பண்ண போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டே நம்ம கேட்டுலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசிறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். என் பேர் குப்புசாமி.
1: தொடர்ந்து பேசலாம். 102.2 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். உங்களுக்கு பியாலையோடு விளையாட

0: டைம் கரெக்டா 6:34 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவா நம்ம ஆர்ஜே என்ன சொல்றாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்ட கேட்கலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. ஸோ நம்ம வந்து நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. மீண்டும் ஒரு இனிய தருணத்தை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை தருவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியின் பொருளாதாரம் வலுவான வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையில் கூறினார். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான அரிசியுடன் கோதுமை மாவு, துவரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் தொகுப்பாக வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி பட்ஜெட் உரையில் அறிவித்தார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திர மாநிலத்தில் முற்றிலும் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட உயர் ரக பாப்கார்ன் சோள விதைகளை அறிமுகப்படுத்தினாா்.

இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேலோ இந்தியா சம்வாத் விவாத நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி தேசிய அளவில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். 16வது புதுச்சேரி சட்டமன்றத்தின் 1வது கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. புதுச்சேரியின் பொருளாதாரம் வலுவான வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சட்டமன்ற உரையில் கூறினார். 2020-21ஆம் ஆண்டில் -2.21% இருந்த புதுச்சேரியின் வளர்ச்சி கடந்த நிதியாண்டில் 8.12% அதிகரித்திருப்பதாகவும் கடந்த நிதியாண்டில் ஆண்டுக்கு 3,23,745 ரூபாயாக இருந்த தனிநபர் வருமானம் நடப்பு நிதியாண்டில் 3,44,000

0: 2021 -2.21% இருந்த புதுச்சேரியின் வளர்ச்சி கடந்த நிதியாண்டில் 8.12% அதிகரித்திருப்பதாகவும் கடந்த நிதியாண்டில் ஆண்டுக்கு 3,23,745 ரூபாயாக இருந்த தனிநபர் வருமானம் நடப்பு நிதியாண்டில் 3,44,926 ரூபாயாக உயர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் மொத்த வருவாய் கடந்த நிதியாண்டில் 13,397 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் அதற்கு முந்தைய நிதியாண்டில் இது 12,346 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் அவர் கூறினார். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய மாநிலமாக புதுச்சேரியை மேம்படுத்தும் வகையில் பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு, வேலைவாய்ப்பு பெருக்கம், டிஜிட்டல் ஆளுகை, சமூக பாதுகாப்பு மற்றும் பருவநிலைக்கு ஏற்ற நிகழ்வுத்தன்மை அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: புதுச்சேரியில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பில் விமான நிலைய விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்படும் என சட்டமன்ற உரையில் துணைநிலை ஆளுநர் அறிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் ஓடுபாதையின் நீளம் 2,300 மீட்டராக அதிகரிக்கப்படும் என்றும் பெரிய விமானங்கள் வந்து செல்ல ஏதுவாக புதிய பயணிகள் முனையம் மற்றும் இதர வசதிகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உழவர்கரை தட்டாஞ்சாவடியில் 725 கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு ஐடி பொருளாதார மண்டலமும் 2,500 கோடி ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு சிறப்பு பொருளாதார மண்டலமும் அமைக்கப்பட உள்ளதாக திரு கைலாஷ்நாதன் தெரிவித்தார். இதன் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கிலான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். குடிநீர் திட்டங்களுக்கு 4,750 கோடி ரூபாய், கடலோர பாதுகாப்பிற்கு 1,433 கோடி ரூபாய், உயர்மட்ட சாலை மற்றும் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்கு 1,500 கோடி ரூபாய் உட்பட பல்வேறு அறிவிப்புகளையும் சட்டமன்ற உரையில் துணைநிலை ஆளுநர் வெளியிட்டார். 128.48 கோடி ரூபாய் மதிப்பில் பிரதமரின் ஏக்தா மால், 34.35 கோடி ரூபாய் மதிப்பில் பாண்லே ஐஸ்கிரீம் ஆலை உள்ளிட்ட திட்டங்களும் துணைநிலை ஆளுநர் உரையில்
0: புதுச்சேரியில் மக்களின் ஊட்டச்சத்து நிலவரத்தை மேம்படுத்தும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான அரிசியின் அளவை மாற்றி அரிசியுடன் கோதுமை மாவு, துவரம் பருப்பு, கேழ்வரகு, சர்க்கரை, நெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தொகுப்பாக வழங்க அரசு உத்தேசித்துள்ளது. இன்று சட்டமன்றத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இதை அறிவித்தார். பட்ஜெட் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாக்கல் செய்த 14,300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் புதுச்சேரியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தலா 3,000 ரூபாய் மதிப்பில் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பேருந்து வசதி வழங்கப்படும் என முதலமைச்சர் பட்ஜெட் உரையில் தெரிவித்தார். இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் 150 இளைஞர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உதவித்தொகையுடன் 12 மாத காலம் டிஜிட்டல் பயிற்சி அளிக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். பாண்லே மூலம் கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கு அதன் தரத்தை பொறுத்து லிட்டருக்கு 41 ரூபாய் வரை விலை வழங்கப்படும் என்றும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பாரம்பரிய மீனவர்களுக்கான மத்திய அரசின் 3,000 ரூபாய் வாழ்வாதார உதவித் திட்டம் மாநில அரசு நிதி மூலம் அனைத்து மீனவர்களுக்கும் விஸ்தரிக்கப்படும் என்றும் நடப்பு நிதியாண்டிற்கான புதுச்சேரி அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: புதுச்சேரி சட்டமன்றத்தின் கூட்டத்தொடரை வரும் 31ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். இன்று அலுவல் ஆலோசனைக் குழுவின் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் குறித்து மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறினார். கேள்வி பதில் நேரத்திற்காக சட்டமன்றம் மீண்டும் கூட்டப்படும் என்றும் இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் திரு அன்பழகன் தெரிவித்தார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டத்தில் மரபணு மாற்றம் அல்லாத முறையில் முற்றிலும் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட உயர்ரக பாப்கார்ன் சோள விதைகளை அறிமுகப்படுத்தினார். கூமேட் பாப்கார்னிகா நிறுவனத்துடன் இணைந்து உயர்ரக பாப்கார்ன் சோள உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை அவர் பாராட்டி கௌரவித்தார். இத்தகைய புதிய மாற்றங்கள் வலுவான சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கான விதையாக அமையும் என்று அவர் தமது உரையில் கூறினார். இந்தியா பொருளாதாரத்தின் முதுகெலும்பே விவசாயிகள்தான் என்றும் புதுமையான நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்ற வேண்டியது மிக அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூ டியூப் சேனலையும் அணுகலாம்.
0: தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேலோ இந்தியா சம்வாத் விவாத நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி தேசிய அளவில் நடைபெறவுள்ளது. நாட்டின் 1,500 இடங்களில் இருந்து இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மெய்நிகர் முறையில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்.

0: ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே நேரடி ஆலோசனைக்கு வாய்ப்பளிக்கும் மேடையாக இந்நிகழ்ச்சி அமையவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் வெளியாகும் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் நாட்டின் விளையாட்டு சூழலை மேலும் வலுப்படுத்தவும் 2036 ஒலிம்பிக் போட்டிகளுக்கு விளையாட்டு வீரர்களை தயார்படுத்தவும் அரசு நிர்வாகத்தில் இளையோர் பங்கேற்பை ஊக்குவிக்கவும் உதவிகரமாக இந்நிகழ்ச்சி அமையும் என அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் யுபிஐ டிஜிட்டல் பணமரிமாற்ற வசதி இன்றுடன் 10 பூர்த்தி செய்துள்ளது. 2016 25 தொடங்கப்பட்ட இந்த வசதி மூலம் கடந்த நிதியாண்டில் மட்டும் மொத்தம் 314 ரூபாய் மதிப்பில் 24,162 பண பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்தியாவில் மக்களின் பண பரிமாற்ற பழக்கத்தில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ள இந்த வசதி தற்போது எல்லைகளின் குறுக்கே செயல்படும் டிஜிட்டல் பண பரிமாற்ற வசதியாக இலங்கை, பூட்டான், நேபாளம், சிங்கப்பூர், மொரிஷியஸ், பிரான்ஸ் உட்பட 11 அமலாகி வருகிறது. இந்தியாவின் யுபிஐ வசதியை உலகின் மிகப்பெரிய நிகழ்நேர பணமரிமாற்ற வசதியாக சர்வதேச செலாவணி நிதியம் அங்கீகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறு உணவு 18 நிறுவனங்களை முறைசார்ந்த பொருளாதார கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கான பிரதமரின் FME திட்டத்தின் கீழ் இதுவரை 2,00,000 மேற்பட்ட தனிநபர் உணவு 18 நிறுவனங்கள் பயன்பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். பிரதமரின் FME திட்டம் குறித்து புதுடெல்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் பேசுகையில் திட்ட பயனாளிகளில் 80% முதல் தலைமுறை தொழில் முனைவோர் என்றும் 44% பெண்கள் என்றும் கூறினார். 2020 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தினால் 2,100,000 நேரடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி முதல் சாதாரண பேருந்துகள், சொகுசு பேருந்துகள், LSS மற்றும் இடைநில்லா பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர், பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இத்திட்டம் அமையும் என்றும் இனி 3 பாலினத்தவருக்கும் இத்திட்டம் பொருந்தும் என்றும் கூறினார். இத்திட்டத்தினால் அரசுக்கு 6,000 ரூபாய் கூடுதல் செலவாகும் என தமிழக முதலமைச்சர் மேலும் கூறினார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தமிழக சட்டமன்றத்தில் இன்று தாமாகவே முன்வந்து வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இதை அறிவித்தார். விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிய விமான நிலையத்திற்கு மாற்றிடம் தெரிவு செய்வது குறித்து ஆராயப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் 5வது முனையம் அமைக்கும் பணிகளில் தமிழக அரசு இந்திய விமான நிலைய ஆணையத்துடன் இணைந்து செயல்படும் என்றும் அவர் கூறினார். கேரளத்தில் ஓணம் திருநாளையொட்டி சுற்றுலா வட்டார கொண்டாட்டங்கள் இன்று தொடங்கின. முதலமைச்சர் திரு சதீசன் இன்று மாலை திருவனந்தபுரத்தில் நடைபெறும் விழாவில் கொண்டாட்டங்களை தொடக்கி வைக்கிறார். சுற்றுலா வார கொண்டாட்டங்களின் போது திருவனந்தபுரத்தில் 35 இடங்களில் 340 மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. கேரள மாநிலத்தின் இதர மாவட்டங்களிலும் 170 மேற்பட்ட கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியின் பொருளாதாரம் வலுவான வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் இன்று சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையில் கூறினார். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான அரிசியுடன் கோதுமை மாவு, துவரம் பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் தொகுப்பாக வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி பட்ஜெட் உரையில் அறிவித்தார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலத்தில் முற்றிலும் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட உயரக பாப்கார்ன் சோள விதைகளை அறிமுகப்படுத்தினார். இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேலோ இந்தியா சம்பாத் விவாத நிகழ்ச்சி வரும் 27 தேசிய அளவில் நடைபெறவுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 27,000 வாங்கியிருக்கோம். 24 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444 7

102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 6:22. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த ஷோல உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது உங்க இசை, உங்க வைப், உங்க சாய்ஸ். உங்க சாய்ஸ் எது? கிறிஸ்பி பீட்ஸ், ஹார்ட் மெல்டிங் மெலோடி, ஆட வைக்கிற பாட்டு, இப்படி என்ன வேணும்னு சொல்லுங்க. நாம அதை லைவ்ல பறக்க உள்ளோம். சோ போனுங்க, டயல் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. நம்பர் 2271760 மற்றும் 2271770 ஆரம்பிக்கலாமா?

0: எஸ் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் முதல் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், திருமறை இன்பக்கண்ணன் பேசுறேங்க.
0: இன்பக்கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன் சார், உங்களை மாரி ஒரு புன்னகையோடய இருக்கிறேன்.
0: நன்றி சார், நன்றி சார். நீங்களும் வந்து அதே புன்னகையோட தான் பேசுற மாதிரி என் கண் தெரியாத கண்களுக்கு தெரிகிறது.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகே சார், ஃபைன். என்ன பாடல் வேணும்?
1: வர வந்து விடுதலை ஒண்ணு
0: ஒண்ணு
1: பாடல வழிநெடுக்க மயில் அந்த பாட்டுங்க.
0: வழிநெடுக்க காட்டுமல்லி, கரெக்டா?
1: காட்டுறது.
0: ஓகே சார், வழிநெடுக்க காட்டுமல்லி இதோ வந்துகிட்டே இருக்க, கேட்ட என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார்,
0: தேங்க்யூ சார்.

0: கூடி நான் வர. கோ சித்தனை இல்லை, நான் போறேன்.
1: திருப்பி வர காட்டு மல்லி.

0: உள்ளுக்குள்ள உன்னை விட்டு போவதில்லை.
1: இந்த வீடு
2: சொல்றேன்.
1: நான் பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்பா.
1: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
2: அடுத்த வாரம். எங்க ஊருக்கு?

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வரேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு மழைப்பாளர்கள். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். இறங்கி பேசுறீங்க.
2: இனிய மாலை வணக்கம் சொல்வது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாவட்டம் இளமங்கலம் ஆர் முருகன்.
0: அப்பா முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். என்ன பாட்டு வேணும்?
2: கண் எதிரே
0: தோன்றினால்
2: பாட்டு கேட்டேன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 6:40. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அதேதான். வரும் அழைப்பாளர்கள் வணக்கம்.
3: வணக்கம் சார். என்னோட மனம் விரும்புதே பாட்டு வந்து சார், பெண்மணி படத்துல இருந்து மடிசார் புடவை கட்டி. சார்
2: மடிசார் புடவை கட்டி பாட்டு சொல்லிட்டீங்க, சூப்பர். ஆனா யாரு எங்கேந்து பேசுறோன்னு சொல்லவே இல்லையே சார்.
3: போனகிரில இருந்து வீரமணி பேசுறேன்
2: சார். வாங்க வாங்க. ஓகே சார், ஏன் இந்த பாட்டு பிடிக்கும்?
3: சித்திரம் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சார். மனு
2: வாய்ஸுக்காக

0: பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதானே சார்?
1: மணிசாரு
0: புடவை கட்டி இதோ வந்துட்டே இருக்கே
1: சார். அப்படியே மெய் மறந்துடுறோம்ல.
0: ஓ மெய் மறக்க போறீங்க அப்ப. ஓகே ஒன்ஸ் அகைன் நீங்க மெய் மறக்க ரெடியா இருங்க. இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். எஸ் மனமுருமதி நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். யாரெங்க பேசுறீங்க?
1: ராமலிங்கம்
0: சார். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா சார்? என்ன பாட்டு வேணும்
1: சார்? படம் அன்னை வயல்.
0: அன்னை வயல்.
1: இதுல இருந்து மருதாணி வச்ச பொண்ணு இவதான்.
0: மருதாணி வச்ச பொண்ணு இவதான். அன்னை வயல் படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார்.
0: அழைப்புக்கு நன்றி.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புது நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சந்திரசேகர் சார்?
1: சூப்பரா ஹாப்பியா இருக்க. அப்படியே சும்மா தெரிக்க விடுறீங்க பாடி. அப்படியே நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எப்படியோ ஃபர்ஸ்ட் அவர்ல வந்துட்டேன் லைன்ல.
0: வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, என்ன பாட்டு வேணும்?
1: ரொம்ப சூப்பரான ஒரு மெலடி சாங் கேட்கலாம் தான் இருக்கிறேன்.
0: ஓகே,
1: நினைத்தாலே இனிக்கும். இது புதிய நினைத்தாலே இனிக்கும். அதுல இருந்து அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அந்த பாடல்.
0: ஓ, பாட்டை படிச்சிட்டீங்க. ரெண்டு வாரத்தை பாடினீங்கன்னா அப்படியே திருப்தியா அந்த பாட்டை அப்படியே மேலே விட்டுருவேன்.
1: அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே, அடடா காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே.
0: வாவ், சம சார், சம சார், சூப்பர். நடிக்கிறீங்க, பாடுறீங்க, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கலக்குறீங்க, வாங்க.
1: அதாவது
0: உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் வரும்போது
1: ஒரு சான்ஸ் அப்படியே பாட்டு பாடுறதுக்கு கொடுக்க முடியும்.
0: பாய் பாய்.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: மனமுருபதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
3: வணக்கம் சார், பாண்டன் ஜெயா பேசுறேன் சார்.
2: ஜெய மேடம், எப்படி இருக்கீங்க?
3: நலமாகறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேம். என்ன பாட்டு வேணும்?
3: படம் கரெக்டாமா சார், பாடல் பச்சை கிளி.
2: பச்சை கிளி, ஓகே. அந்த பச்சை கிளி இது வந்துகிட்டே இருக்கு, கொத்திக்க ரெடியா இருங்க. ஓகே.

0: இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாக்கல் செய்த 14,300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 7,890.41 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு சொந்த வருவாய் ஆதாரமாகவும், 3,517.88 கோடி ரூபாய் மத்திய நிதி உதவியாகவும் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மூலதன செலவினங்களுக்கு 2,185 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மொத்த பட்ஜெட்டில் 7.93%. இலவச அரிசி உள்ளிட்ட முக்கிய நலத்திட்டங்களுக்கு 2,202 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மொத்த பட்ஜெட்டில் 15.4%. புதுச்சேரியில் நீண்டகால நோக்குடன் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து விரிவான மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்படும் என்று, தொழில்நுட்பங்கள் மூலமான ஆளுகை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பட்ஜெட் உரையில் அறிவித்தார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசியுடன் சேர்த்து கோதுமை மாவு, துவரம்பருப்பு, கேழ்வரகு, சர்க்கரை, நெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தொகுப்பாக வழங்க அரசு உத்தேசித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தலா 3,000 ரூபாய் பரிசு தொகுப்பு அரசு உதவி

பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பேருந்து வசதி, இளைஞர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உதவித்தொகையுடன் 12 மாத காலம் டிஜிட்டல் பயிற்சி உள்ளிட்ட திட்டங்களும் நடப்பு நிதியாண்டிற்கான புதுச்சேரி அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. முன்னதாக 16வது புதுச்சேரி சட்டமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று காலை அவையில் உரையாற்றினார். 2020-21 -2.21% இருந்த புதுச்சேரியின் வளர்ச்சி கடந்த நிதியாண்டில் 8.12% அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். 2047 முன்னேறிய மாநிலமாக புதுச்சேரியை மேம்படுத்தும் வகையில் பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு, வேலைவாய்ப்பு பெருக்கம், டிஜிட்டல் ஆளுகை மற்றும் சமூக பாதுகாப்பிற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக துணைநிலை ஆளுநர் கூறினார். சட்டமன்றத்தின் அலுவல் ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு பின்னர் சபாநாயகர் திரு அன்பழகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை வரும் 31 வரை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்று மாலை பட்ஜெட் தாக்கல் முடிவந்ததைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டமன்றத்தின் அலுவல்கள் நாளை காலை 9:30 வரை ஒத்திவைக்கப்பட்டன. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: நேரம் 7:04 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஸ் வரும் மழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: உங்கள் பாசமும் நண்பருக்கு முன்னேற வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
1: கலையரசு, நல்லாப்பாளையம்.
0: கலையரசு சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க. தாங்களும் எங்க தொழில் தொழிலாளர்கள்
0: அனைவரும் நலம் சார். என்ன பாட்டு வேணும்?
1: பேட்டிக்கு எங்க பேரு
0: எனது விருப்பம் எல்லாம் ஒன்றுதானே. உங்களுக்கு இந்த ரோஜா பூ பிடிக்குமா?
1: பாட்டு
0: ஒண்ணு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்புக்கு நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்து வரும் அழைப்பாளர்கள், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
2: என்ன
0: பாட்டு வேணும்? அந்த பாட்டா? ஏன் அந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
2: நல்லா இருக்கும்.
0: இதுக்கு மேல என்ன வேணும் இல்லையா? ஓகே சார், நிறைய 90s கிட்ஸ்க்கு இந்த பாட்டு ஃபேவரட் நினைக்கிறேன் இல்லையா?
2: ஆமா.
0: ஓகே, வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: தேங்க்யூ சார்.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆந்திராவின் எலூரு மாவட்டத்தில் உள்ள முசுனூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.

முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் இன்று டோக்கியோவில் அந்நாட்டு தொழில் துறையினருடன் கலந்துரையாடினார். உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் வளர்ச்சியில் ஜப்பான் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முதலீடு தொடர்பாக நிறுவனங்கள் வெளியிட்ட அச்சங்களை களைவதற்கான புதிய விதிகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை இன்று மாஸ்கோவில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையேயான ஆணையக் கூட்டத்திலும் திரு ஜெய்சங்கர் பங்கேற்று பேசினார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவு எப்போதும் போல் வலிமையாக உள்ளது என்றும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்றுள்ள அவர் உலான்பட்டாரில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக பசுமை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு புபேந்தர் யாதவ் கூறினார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. கடந்த 2016 இதே நாளில் இந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக நிதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொடக்கத்தில் 7000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த நிதியாண்டில் 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 4000 மடங்கு அதிகமாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொராக்கோ கூட்டு ஆணையத்தின் கூட்டம் இன்று மொராக்கோவில் நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. விடுதலை போராட்டத்திலும் தேசிய ஒருமைப்பாட்டிலும் பழங்குடியினரின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் பழங்குடியினர் மொழிகள் தொடர்பான 3 நாள் தேசிய மாநாட்டினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். பழங்குடியினரின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் 2 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்தார். பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளுக்கிடையேயான பேச்சுகளில் அவர் பங்கேற்கிறார். சீனா சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ பங்கேற்கிறார். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அந்நாட்டு வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு லின் ஜியன், எல்லை பிரச்சினை மற்றும் சர்வதேச விவகாரங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் மற்றும் பல்வேறு தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தது. பத்ம விருதாளர்கள் 10 பேரும் தங்களது கருத்துக்களை இக்குழுவினரிடம் சமர்ப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் தலைவரான பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி பி சௌத்ரி, மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சட்டத்திற்கு எதிரானது அல்ல என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த வாரியத்தின் தேர்வு மற்றும் நிர்வாக நடைமுறைகளை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில்

0: 5000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்விக் கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருதுமொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். அசாமின் மழை வெள்ள பாதிப்பு குறித்த விவரங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் திரு அமித்ஷாவை புதுதில்லியில் சந்தித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அசாமின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் கூறியுள்ளார். பட்டியாலாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பஞ்சாப் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை பிஜேபி மேற்கொண்டு வருவதாக திரு பி எல் சந்தோஷ் தெரிவித்தார். கோவாவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 பேரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். டிஜிட்டல் கைது முறைகேட்டில் ஈடுபட்டு 2 கோடி ரூபாய் வரை பணம் பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை நிறைவேற்ற தவறும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெறும் என்றும் திரு கிறிஸ்டோபர் லக்சன் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ரொமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் வீர் சோட்ரானி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. எஸ் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்து வரும் மழைப்பாளர் என்ன பாட்டு கேட்க போறாங்க, வாங்க உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: அபுசாலி சார், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் சார. தாங்களா நலமா இருக்கீங்க?
1: அனைவரும் நலம். என்ன பாட்டு வேணும்?
2: படம் சுந்தர புருஷன்.
1: சுந்தர புருஷன்,
2: ஏதேனும் ஒரு பாடல் கொடுங்க சார்.
1: ஏதேனும் ஒரு பாடல், ஓகே சார். சுந்தர புருஷன்ல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: மிக்க நன்றி சார்.
1: நன்றி சார்.

0: அம்பிட்டத
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 7:31. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அத்தேதா வரும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
4: மனம் விரும்புதே நிகழ்ச்சியின் ஆர்ஜே அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல் அமீது ராஜா. நலமா இருக்கீங்களா?
3: அப்பா, நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?

0: நலமா இருக்கேன் சார், நலமா இருக்கேன் சார்.
1: என்ன ஒரு தெளிவான விளக்கம் தெரியல.
0: உங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு மணி நேரமா நான் வந்து பல போராட்டத்துக்கு மதியில உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் சார்.
1: ஐயோ சாரி சார், ரொய்யா பிடிச்சிட்டீங்களா? வாழ்த்துக்கள் சார், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி.
0: நிச்சயமா, கண்டிப்பா கண்டிப்பா சார்.
1: ஓகே சார், என்ன பாடல் வேண்டும்?
0: எனக்கு வந்து காதலன் படத்துல இருந்து நான் ரொம்ப ரசிச்சு நான் கேட்ட பாடல் சார், ஒரு துளான பாடல், முக்காலாம் முக்கா புள்ள என்ற ஒரு பாட்டு சார்.
1: அடடா, துளலான பாட்டாச்சே, செம பீட்ல வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: நன்றி சார்.
1: ஓகே சார்.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே வரும் மழைப்பாளர்கள் வணக்கம்.
3: குட் ஈவினிங் சார்.
2: ஹலோ.
3: குட் ஈவினிங் சார்.
2: குட் ஈவினிங் சார். யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: ஜெயராஜ்
2: சார். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா இருக்கேன் சார். என்ன பாட்டு வேணும்?
3: காத்திருக்கு
2: நேரம் துளியோ துளி துளி துளியோ உங்க காதுக்கு வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
3: தேங்க்யூ சார்.
2: தேங்க்யூ.

0: வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்து வரும் அழைப்பாளர்கள் வணக்கம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: சுக்கோட்டையில இருந்து ராஜேந்திரன்.
1: ராஜேந்திரன் சார், எப்படி இருக்கீங்க?
2: உங்களை போலவே நலமா இருக்கேன்.
1: ஓகே சார், என்ன பாட்டு வேணும்?
2: கிருஷ்ணன் வந்தான் படத்துல இருந்து மாடு இழுத்த வண்டி எல்லாம் ஒரு பாட்டு.
1: ஓகே சார், வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி சார்.
1: நன்றி.

சுவரில் ஒரு போஸ்டரைத்தான் சுத்தமாக ஒட்டி பார்த்தேன். போரிங் போட்டு கை கெடுக்க பம்ப் செட்டும் போட்டு பார்த்தேன். கவரிங் நகை செஞ்சு பார்த்தேன், தவறி கூட விக்கவில்லை. கடலை வித்தும் காசு வரல, உடலை விக்க வழியும் இல்லை.

0: நேரிலே ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். ஆமா ஆமா, வரும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், யாரங்க பேசுறீங்க? சகுந்தலா மேடம், கரெக்டா? அப்பாடா, சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்
0: மேடம். என்ன பாட்டு வேணும்? எல்லாருக்கும் மாலை வணக்கம். உங்களுக்கும் மாலை வணக்கம். அந்த பாட்டு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா,
1: பூக்கள்
0: விருந்தூது கதிரவனை பார்த்து. ஓகே மேடம், கதிரவனை பார்த்து பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாக்கல் செய்த 14,300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் 7,890.41 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு சொந்த வருவாய் ஆதாரமாகவும் 3,517.88 கோடி ரூபாய் மத்திய நிதியுதவியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மூலதன செலவினங்களுக்கு 2,185 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீண்டகால நோக்குடன் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து விரிவான மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்படும் என்றும் தொழில்நுட்பங்கள் மூலமான ஆளுகை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பட்ஜெட் உரையில் அறிவித்தார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசியுடன் சேர்த்து கோதுமை மாவு, துவரம் பருப்பு, கேழ்வரகு மாவு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தொகுப்பாக வழங்க அரசு உத்தேசித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்களுக்கு கையடக்க கணினி, புதுச்சேரியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தலா 3,000 ரூபாய் ரொக்க உதவி, இளைஞர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உதவித்தொகையுடன் டிஜிட்டல் பயிற்சி, பாலுக்கு லிட்டருக்கு 41 ரூபாய் கொள்முதல் விலை உள்ளிட்ட திட்டங்களும் புதுச்சேரி அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. பட்ஜெட் தாக்கலை தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி செய்தியாளரிடம் பேசுகையில் ஏழைகள், பெண்கள் மற்றும் ஆதிதிராவிடர்களுக்கான உதவிகளை அரசு தொடர்ந்து உயர்த்தி வருவதாகவும், புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நிபுணர்களின் ஆலோசனைப்படி போக்குவரத்து மாற்றங்கள் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். முன்னதாக 16வது புதுச்சேரி சட்டமன்றத்தின் 1வது கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்

இன்று காலை அவையில் உரையாற்றினார். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய மாநிலமாக புதுச்சேரி மேம்படுத்தும் வகையில் பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு, வேலைவாய்ப்பு பெருக்கம், டிஜிட்டல் ஆளுகை மற்றும் சமூக பாதுகாப்பிற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். சட்டமன்றத்தின் அலுவல் ஆலோசனைக்குழு கூட்டத்திற்கு பின்னர் சபாநாயகர் திரு அன்பழகன் செய்தியாளரிடம் பேசுகையில், சட்டப்பேரவை கூட்டத்தொடரை வரும் 31 தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்று மாலை பட்ஜெட் தாக்கல் முடிவடைந்ததைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டமன்றத்தின் அலுவல்கள் நாளை காலை 9:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:15 ஆயிற்றுக்கு.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
3: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
4: தெரியாது சார்.
3: கோரி மேடு
4: தெரியவே தெரியாது சார்.
3: கீழூரு, அரியூரு, பங்கூரு
4: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
1: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.

மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ லிஸ்னர்ஸ் சாய்ஸ் இட் ஷார்ப் 8:05 ஆன் த கிளாக் அண்ட் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 AIR Puducherry FM 102.8 and Coimbatore listeners 103.103 yes and today you can just ping me your request on Chennai FB page so that I have posted there. You can just ping me your choices on Chennai FM Rainbow 101.4 Facebook page and you can also call me on 044-298-60038 and 044-295-20

வெல்கம் பேக். ஐ ஹோப் ஸோ போனியம்மன் மேடு வனே கணேசன் என்ஜாய் த ட்ராக். அண்ட் ஐ ஹாவ் ஃபியூ லைக்ஸ் ஃபார் திஸ் போஸ்ட் ஆன் ஃபேஸ்புக் பேஜ். போனியம்மன் மேடு வனே கணேசன், ஹரி ராம் அண்ட் பி கே ஹிதேந்திர தாஸ், மைலேஷ் மைலேஷ் சாய், மனோகர் சாய், ஸ்வப்னா அண்ட் சாக்ஷி ஜெயின். யெஸ் யூ ஹவ் லைக் த போஸ்ட் பட் யூ ஹவ் நாட் கிவன் மீ அ ரிக்வெஸ்ட் ஆஃப் அ ட்ராக் டு பிளே ஃபார் யூ. சாக்ஷி ஜெயின், ஃபைன், ஐ வில் டேக் த லிபர்ட்டி அண்ட் ஐ வில் பிளே எனி ட்ராக் ஃபார் யூ. அண்ட் த ட்ராக் வாட் ஐம் கோயின் டு பிளே இஸ் அலக் ஃப்ரம் அலக் பெஞ்சமின், லெட் மீ டவுன் ஸ்லோலி. அண்ட் இட் இஸ் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் சுஹாசினி. ஹாய், திஸ் இஸ் பத்மாவதி. ஓகே, ஷி ஹஸ் மெசேஜ் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபேஸ்புக் ஆர் ஐ டோன்ட் நோ. ஐ நோ ஓன்லி பத்மாவதி ஃப்ரம் புதுச்சேரி அண்ட் த மெசேஜ் வாட் ஐவ் காட் இஸ் ஃப்ரம் சுஹாசினி. ஹாய், திஸ் இஸ் பத்மாவதி ஃப்ரம் புதுச்சேரி. லெட் மீ டவுன் ஸ்லோலி பை அலக் பெஞ்சமின். அண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ பத்மாவதி அண்ட் சுஹாசினி. த நெக்ஸ்ட் ட்ராக் வுட் பி ஃப்ரம் அலக் பெஞ்சமின், லெட் மீ டவுன் ஸ்லோலி. ஹியர் கோஸ் த ட்ராக். லிசன் டு த மியூசிக் அண்ட் என்ஜாய். ஐ லவ் யூ லாட்ஸ்.

0: UPI, which was launched on 25th of August 2016, has surged almost 13,000-fold in transaction volume. The finance ministry said that the annual transaction volume expanded from just 1.78 crore transactions in 2016-17 to over 24,162 crore transactions in 2025-26. The US-Canada trade war has escalated sharply, with US President Donald Trump today announcing that tariffs on Canadian cars, trucks, automotive parts and steel imports will be raised to 50% from January 2027. In a social media post, Mr. Trump accused Canada of imposing high tariffs on American farmers and agricultural products. The announcement came after trade negotiations between Washington and Ottawa broke down, with Canadian Prime Minister Mark Carney describing US's last-minute proposed terms as unfair and uneconomic. And now, before we end the bulletin, the headlines once again. External Affairs Minister Dr. S. Jayashankar and Russian President Vladimir Putin discuss ways to strengthen India-Russia ties. President Putin offers to increase fertilizer supplies. National Security Advisor Ajit Doval arrives in Beijing for 25th India-China boundary talks. India calls for diversified and adequate international financing to support land restoration and build drought resilience. Orange alert issued for heavy to very heavy rainfall over Chhattisgarh and Madhya Pradesh tomorrow. Incessant rain triggers waterlogging and rising river levels in Odisha. And in Colombo cricket test, centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal power India to 503 against host Sri Lanka. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம், போதை மற்றும் மது பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள், இளைய சமுதாயத்தினருக்கு இதனால் ஏற்படும் பாதிப்புகள், அவர்களை இந்த பழக்கத்திலிருந்து மீட்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள், இதில் காவல்துறையினரின் பங்களிப்பு, பொதுமக்கள் அளிக்க வேண்டிய ஒத்துழைப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து எமது மாநில செய்தி பிரிவு இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் மத்திய நுண்ணறிவு பிரிவின் மதுவிலக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திருமதி சி ஷியாமலாதேவி ஐபிஎஸ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: அதே மாதிரி இப்போ பள்ளிக்கு அருகில வந்து மதுபானங்கள் விற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தாங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு நண்பர்கள் மூலமா வற்புறுத்தி மதுபானத்துக்கு அடிமையாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி ஒரு மதுபானத்தை இன்னொருத்தருக்கு திணிக்கிறது, அதுக்கு ஏதோ சட்டத்துல விதிகள் இருக்கா, தண்டனைகள் இருக்குதா?
5: 18 வயசுக்கு மேல இருக்கிறது எவ்வளவுதான் கம்பல் பண்ணாலும் அவங்களுக்கு சுய அறிவு இருக்கும் அப்படிங்கறது தான் நம்மளுடைய சட்டத்தின் பார்வையில இருக்கு. 18 வயசுக்கு மேல இருக்கவங்களை கம்பல் பண்ணி எல்லாம் குடிக்க வைக்க முடியாது. சோ அவங்க வந்து ஒரு ஒரு கெத்துக்காகவும் இல்ல குடிக்கலன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தியில ஒரு ஒரு தன்னை வந்து தாழ்மை நினைச்சிருவாங்களோ அப்படிங்கறதுக்காகவும் வேணா குடிக்கலாமே தவிர, பட் அது கம்பல் பண்ணியோ கம்பல் பண்ணாமையோ அவனுடைய கையில தான் இருக்குது, அந்த பையனுடைய கையில தான் குடிக்கிறதும் குடிக்காம இருக்கிறது. மேல 18 வயசுக்கு கீழே இருந்ததுன்னா அவனுக்கு யார் கம்பல் பண்ணி பண்ண, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்கு, அதுபடி கம்பல் பண்ணி குடிக்க வச்சா நிச்சயமாக அவங்களுக்கு ஃபைன் மற்றும் சிறை தண்டனை வழங்கப்படும்.
4: ஓகே, அப்ப அவளுக்கு சட்டம் வந்து கடுமையாதான் இருக்கு.
5: கண்டிப்பாக மிக கடுமையாக இருக்கிறது. அது வந்து யூஸ் பண்றவங்களுக்குமே, ஆனா இது வந்து போதை மருந்து சம்பந்தமாக தான், போதை மருந்து சம்பந்தமாக போதைப் பொருளை வைத்திருந்தாலே இது குற்றம் தான்.
4: சரி, இப்ப பொதுவா தமிழ்நாட்டுல வந்து எல்லாருமே வந்து இளைஞர்கள் வந்து போதையில இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு சும்மா வேகா ஒரு கருத்து, உண்மையிலே அந்த மாதிரி இருக்குதா? நம்ம இளைஞர்கள், இந்தியாவின் பலமே வந்து நம்மளுடைய இளைஞர் சக்தி தான். 65% மேற்பட்டவர்கள் இளைஞர்களாக இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு உலக அளவில் வந்து நம்ம பெருமையாக பட வேண்டிய ஒரு விஷயமே நம்ம வந்து நம்ம அந்த ஒரு யங் ஃபோர்ஸ் இருக்குங்கிறது தான். உண்மையிலே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது உங்கள் புள்ளி விவரம் உங்களுக்கு தெரியும், என்ன நினைக்கிறீங்க?
5: அதாவது ஒரு பெரிய பாத்திரத்துல பால் இருந்தாலும் ஒரு துளி விஷம் இருந்தாலும் அது ஃபுல்லாவே விஷமாயிடும். சோ ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த போதை முறை மருந்துக்கு அடிமையானாலும், ஒரு காலேஜ்ல பெரிய காலேஜ்ல ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்து அவங்க வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்றாங்கன்னா அந்த காலேஜுக்கே அது கெட்ட பேர் தான். சோ அந்த மாதிரியான பொது புத்தியில நமக்கு என்ன தோணுதுன்னா எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி தோணுது. பட் அப்படி தோண முடியாத அளவுக்கு நம்ம ஆக்ஷன் இப்ப எடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லா இடத்துலயும், அதாவது நீங்க சொல்ற மாதிரி எல்லாரையுமே அதை வந்து பொறுப்பாக்குறோம். பெற்றோர்கள் மட்டும் இல்லாம, கல்லூரி ஆசிரியர்கள் மட்டும் இல்லாம, பள்ளி மாணவர்களுடைய ஆசிரியர்களையும் பொறுப்பாக்கி அவங்க எல்லாரும் சேர்ந்து, அது மட்டும் இல்லாம மத்த ரைஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு, அவங்களையும் எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியாக தான், சோசியல் வெல்ஃபேர் சோசியல் டிஃபென்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் நம்ம இது பண்ண முடியும். இது போலீஸ் மட்டுமே நினைச்சாலோ இல்லது

0: மாணவர்கள் மட்டுமே நினைச்சாலும் பண்ண முடியாது. சோ இது வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்மளுடைய பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்தா ஆரம்பிக்கணும். வீட்டுல வந்து பெற்றோர்கள் நிச்சயமாக தன்னுடைய குழந்தைகள் எங்க போறாங்க, வராங்க, யார்கிட்ட பேசுறாங்க, தனிமையில இருக்காங்களா, அவர் வந்து யாரோடையும் பேசாம ஒரு அலுஃபா இருக்காங்களா, ரூம் பூட்டிட்டு இருக்காங்களா, இல்ல வந்து சோசியல் மீடியால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா அப்படிங்கறத பார்க்க வேண்டிய கடமையும் கட்டாயம் நிச்சயமா ஃபர்ஸ்ட் பெற்றோருக்கும் இருக்கு.
1: குழந்தைகள் மீது ஒரு கண்காணிப்பு வைக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை.
0: அதை தாண்டி அடுத்து எங்க வராங்க, ஸ்கூலோ அல்லது காலேஜ்க்கோ வராங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய கண்டிப்பாக அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கோ அல்லது பிரின்சிபலுக்கோ காலேஜ்ல இருக்கவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, ஒவ்வொரு கிளாஸ்லயுமே வந்து மாணவர்கள் வந்து நிச்சயமாக அவங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த ஒரு பையன் ஏதாவது தப்பு பண்றான், இந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கறத கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்ப நாங்க வந்து காவல்துறையினுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரியான தகவல் இருந்தா நாங்க நிச்சயமா அந்த பையன் மேல, ஏன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறதுனால நிச்சயமாக நாங்க வந்து கவுன்சிலிங் கொடுப்போம். நாங்க இது வந்து உண்மையை தெரிஞ்சோ தெரியாமலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு அப்படிங்கறதுனால அந்த பையனுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லயோ அல்லது பெற்றோர்களை கூப்பிட்டு கவுன்சிலிங்கோ, இல்ல அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் இந்த பழக்கத்துக்கு அடிமையான, இந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அவனுக்கு சொல்லி இந்த பிரச்சனையிலிருந்து அவனை வெளிவரதுக்கு நாங்க காவல்துறை உதவி செய்வோம். அதுக்குதான் நாங்க சொன்ன ஏற்கனவே சொன்ன டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே நாங்க எந்த காலேஜுக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் நாங்க சொல்றோம். ஏன்னா நாங்க வந்து நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்தது எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருப்பாங்க, ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க எங்க சித்தப்பாவுடைய பையனுக்கு இந்த மாதிரி இருக்கு, இல்ல என் ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்பவே புரிஞ்சுக்கலாம் இருக்கு அப்படிங்கறது. பட் நம்ம டைரக்டா போய் அப்படி கேட்க முடியாது அப்படிங்கறதுனால அந்த பள்ளியோ அல்லது கல்லூரியிலயோ நாங்க கான்டாக்ட் பண்ணி இந்த பையன் இந்த மாதிரி கேட்கறான், கொஞ்சம் விசாரிச்சு எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க பேரையோ இல்ல அதையோ நாங்க வெளியில எங்கேயுமே நாங்க சொன்னது கிடையாது, சொல்ல போறதும் கிடையாது. சோ எங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன, நம்ம வந்து போதையில தமிழகம் உருவாகணும், அவ்வளவுதான்.
1: இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க ட்ரை டேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து மதுபானம் விற்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ட்ரை டேன்னு தீர்மானிக்கப்பட்ட நாட்கள்ல வந்து என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு கடை தரைஞ்சிருக்கு திறக்க மாட்டாங்கன்னா முன்னுக்குட்டியே வாங்கி பதுக்கி வச்சு விற்கிறவங்க இருக்காங்க. சின்ன சின்ன குக்க தெருக்கள்ல வந்து பதுக்கி வச்சு விற்க, இதெல்லாமே உங்க மதுவிலக்கு பிரிவுல வந்து நீங்க
0: கண்டிப்பா. இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ட்ரை டேஸ்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல வந்து உதாரணத்துக்கு வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அப்புறம் மகாவீர் ஜெயந்தி, அப்புறம் இப்ப இன்னைக்கு மிலாடி நபி 26ஆம் தேதி வருது, அதெல்லாம் ட்ரை டேஸ். அப்ப இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, அந்த மாதிரியான நாட்கள் எல்லாமே ட்ரை டேஸ் நம்ம சொல்றோம். சோ அந்த மாதிரியான நாட்கள்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி டாஸ்மாக் ஷாப்ஸ் எல்லாமே மூடி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இதுல இருந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதுக்காக மொத்தமா வாங்கி வச்சு அதை வந்து விற்பாங்க. அதுவும் கண்டிப்பாக ஒரு குற்றம் தான், சட்டத்துக்கு புறம்பான குற்றம். சோ அதனால அந்த மாதிரியான சேமிச்சு வச்சிருக்கவங்க மேலயும் அந்த எல்லா பாட்டில்ஸையும் நாங்க சீஸ் பண்ணிட்டு அவங்க மேலயும் கேஸ் போட்டு அவங்களையும் ரிமைண்ட் பண்றதுக்கும் ஃபைன் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
1: ஒரு நபர் வந்து இத்தனை பாட்டில் வச்சிடலாம் அப்படிங்கறதும் ஒரு சட்டம் இருக்குது. அப்படி நீங்க அப்படி போகும்போது அதுக்கு உள்ள வச்சிருந்தாங்கன்னா அவங்க
0: 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அந்த அதுக்கு அது வந்து செல்ஃப் கன்சம்ஷன் சொல்லுவாங்க, தான் உபயோகப்படுத்துறதுக்காக வச்சிருந்த 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் அவங்க வச்சுக்கலாம். அதுக்கு மேல அவங்க விற்கிறாங்க, அதுக்கு மேல வச்சிருக்காங்க அல்லது வாங்கி விற்கிறதுக்காகவே வச்சிருக்காங்க அப்படின்னா அது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம்.
1: மிக சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல ஒரு அது என்ன சொல்றது, அது ஒரு ஹோக்ஸ்ன்னு சொல்லலாம், பாண்டிச்சேரியில இருந்து இத்தனை பாட்டில் சரக்கு வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர காட்டு தீ மாதிரி அது பரவிச்சது. அது ஒரே நாளையில உங்ககிட்ட இருந்து மறுப்பு வந்தது அது இல்லைன்னு, உண்மையில அது என்னது, அந்த மாதிரி எதுவும் சட்டத்துல அப்படி இடம் இருக்குதா?
0: இல்ல, அது தவறான ஒரு புரிதல். அது அடுத்த ஸ்டேட்ல இருந்து கண்டிப்பாக எந்த ஒரு ஒரு டிராப் கொண்டு வந்தாலும் அது சட்டத்துக்கு,
1: மாநில அரசுடைய வருவாயை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
0: ஆமா, அதுவும் சரி. அதனால நம்ம ஜெனரலைஸ்ட் பண்ணிருக்கோம், இது வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க எதாவது எவ்வளவு வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு. அதுல வந்து அடுத்த ஸ்டேட்ல இருந்து ஒரு ஒரு டிராப் ஒரு மில்லி கொண்டு வந்தாலுமே அது வந்து குற்றம் தான். அதனால தவறான அந்த தகவல் வந்து பரவிச்சு அதை உடனடியாக காவல்துறை தலையிட்டு அதை தெளிவுபடுத்திடுச்சு.
1: அப்படிலாம் எதுவுமே,
0: அது மாதிரி
1: அந்த மதுபானம் தான் குடிச்சிட்டு வச்ச பாட்டில் மிச்சம் கொண்டு வந்தேன்
0: உரிமை இருக்கு, அப்படிலாம்
1: நிறைய
0: வந்தது. போதையில்லா தமிழகம் நோக்கிதான் எல்லாருமாக, காவல்துறை மட்டுமல்லாது மற்ற எல்லா லைசன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்க உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப அதுல பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா, துணை சொன்னது மாதிரி ஒரு கெத்து இப்படி குடிச்சாதான் பசங்க மதிப்பாங்க நம்மள, எப்படி வந்து ஒரு அந்த 18 வயசுல வந்து லவ் அஃபேர்ஸ் இருந்தாதான் நம்மள மதிப்பாங்கன்னு ஒரு இருக்கு இல்லையா, அதே போல குடிச்சாதான் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து உண்மையான கெத்து கிடையாது. உண்மையாவே நீ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாதான் அல்லது ஒரு பெரிய ஆபீசர் டாக்டர் இன்ஜினியர் மாதிரியோ அல்லது பெரிய ஒரு சமுதாயத்துல ஒரு பொறுப்பு மிக்க அதிகாரியாகவோ அல்லது ஒரு சோசியல் ஒர்க்கராகவோ ஆனாதான் உனக்கு மரியாதை, அது போன்ற பதவிகள்ல நீங்க வரங்கணும், அது போன்ற சேவைகளை நீங்க மக்களுக்கு செய்யறது மட்டும்தான் கெத்து அப்படிங்கறத முதல்ல நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் இந்த போதையில இருந்து நாங்க வெளியே வர முடியும். சோ அதுக்காக தான் நாங்க நிறைய விஷயங்கள் வந்து விழிப்புணர்வு மூலமாக நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா, யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஆபீசர் போய் சொல்லும் போது அது நிச்சயமா அது ஒரு பெரிய தாக்கத்தை மாணவர்களிடையே
1: ஏற்படுத்தும். விழிப்புணர்வு நீங்க மதுவிலக்கு பிரிவு மூலமா நீங்க கொண்டு
0: பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம்.
1: இப்போ இன்னைக்கு ஐடி ஃபீல்டு தான் வந்து ஓரளவுக்கு நகரங்களில் பெரிய அளவில் இருக்குது. அதில் பணியாற்றும் நபர்கள் வந்து

0: வார விடுமுறைகளில் ஒரு விடுதி இல்லைன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி இடங்களில் ரூமை புக் பண்ணிவிட்டு ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து அந்த கூட்டா மதுபானங்களை பருகி அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நிறைய நடக்குது. அப்போ பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மாதிரி இதெல்லாம் சட்டவிரோதமானது. இதை வந்து நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை?
1: இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உடனடியாக எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தால் நாங்கள் இமீடியட்டாக அதை ரைட் பண்ணி நாங்கள் கேஸ் போட்டு அதை சீல் வச்சிருவோம். அது எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. இது வந்து அனுமதி பெறாமல், அனுமதி பெற்று நடக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து அரசின் அனுமதியோடு அது வந்து ஓட்டுற உரிமையாளர்கள் வாங்கி அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விடுதி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அனுமதி பெறாமல், அரசின் அனுமதி பெறாமல் பண்ணக்கூடிய எந்த ஒரு இடமாக இருந்தாலும் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் செக் பண்ணி ரெய்ட் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து இந்த வீட்டையும் சீல் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
0: இப்ப ஒரு தனிநபர் வீட்டுல நடக்கிற விருந்துக்கு உங்களால உள்ள போக முடியாது இல்லையா?
1: தனிநபர் வந்து 10 பேரை கூப்பிட்டு வந்து பண்ணாங்கன்னா, ஒரு பர்பஸா கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம்.
0: பள்ளி மாணவர்கள் மத்தியிலேயே நீங்க விழிப்புணர்வை கொண்டு வரணும். ஏன்னா பெரும்பாலான மாணவர்களுடைய பெற்றோர்களே வந்து இன்னைக்கு மதுபானத்துக்கு அடிமையா இருக்காங்க. அப்ப அவங்க சின்ன வயசுல இருந்தே இதை பார்த்துட்டு வந்து இது தப்பு இல்லை போல இருக்கு அப்படிங்கிற ஒரு இது வருது. அப்போ நம்மளுடைய எந்த வகையான மாற்றங்கள் நம்ம சமுதாயத்தில் ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? மது வந்து ஒழிக்கணும்னாலோ மக்கள் வந்து அதை ஒரு மது அருந்தினவனை வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மட்டமாக நினைச்ச காலம் போய் இன்னைக்கு மது அருந்தினா தான் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து திணிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம். இதை எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க?
1: இது ஒரு நல்ல கேள்வி. இது ஏன்னா வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டிலேயே அவங்க ஃப்ரிட்ஜை திறந்தோன்னா உள்ள ஃபுல்லாக பாட்டில்ஸ் தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தைகள் வந்து கதவை திறக்கும் போது பார்க்கும்போது ஓகே குடிக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்றது. நிச்சயமாக என்னதான் நீங்க வந்து சமாதானப்படுத்தினாலும் உடல் உழைப்புக்காக பண்றோம், இல்ல வந்து ஸ்ட்ரெஸ்க்காக பண்றோம், இல்ல வார நாட்கள்ல பண்றோம், அல்லது ஒரு கெட்டு குதிர் அப்பதான் நமக்கு மத்தவங்களோட அறிமுகம் கிடைக்கிறோம், என்னென்ன சாக்குகள் சொன்னாலும் அது ஒரு தவறான முன்னுதாரணம் தான். பெற்றோர்கள் தான் மிகப்பெரிய ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு. அவங்களே இப்படி ஒரு கேவலமான செயல இறங்கும் போது குழந்தைகளுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்றாங்க. வீட்லயே நார்மலைஸ் பண்ணும் போது வெளியில வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுது அவங்களுக்கு. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போதை மருந்து வந்து உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குழந்தைகள் வந்து மனதளவில் நிச்சயம் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு எதுவுமே தப்பு சரின்றது தெரியாது. இப்போ வீட்டுல அந்த மாதிரி பாட்டில்ஸ் வச்சிருக்கிறவங்க, அல்லது அப்பா குடிக்கிறத பாக்குறது, இல்ல வீட்டுல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து குடிக்கிறத பாக்குறவங்க குழந்தைகள் தனியா அவங்களே ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் இங்க ட்ரை பண்றத ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போவாங்க. சோ அதனால ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கேசஸ் நிறைய வருது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு கேட்டுக்கிறது என்னன்னா, பெற்றோர்கள் வந்து முன்னுதாரணமா இல்லாட்டியும் பரவாயில்ல, மோசமான உதாரணமா இருக்கக்கூடாது அப்படிங்கறத என்னோட கருத்து. சோ பெற்றோர்கள் வந்து குடியோட தீமையை சொல்லணும். உங்க தாத்தா வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாரு, அதனால வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல அடிதடி ஆயிடுச்சு, இல்ல வந்து உங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது, லிவர் பாதிக்கப்பட்டது, இல்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து எவ்வளவு பேர் லிவர் அஃபெக்ட் ஆகி இருக்கிறாங்க, இந்த மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எவ்வளவு கஷ்டம், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட ஈஸியா பண்ணிடலாம், சோ லிவர்ன்றது எவ்வளவு முக்கியமான உறுப்பு, அதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும். உடல் நிலம் முக்கியம், மனநலம் முக்கியம். என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு ஆல்கஹால் கன்செப்ஷன், அதாவது போதை மருந்தோ அல்லது மதுபானம் உபயோகிக்கிறதோ நிச்சயமா உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கும் அப்படிங்கறத குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறத என்னோட கருத்து.
0: இப்போ இந்த மதுவிலக்கு அமல்படுத்த நீங்க முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்கு?
1: நான் பெரம்பலூர்ல எஸ்பியா இருக்கும்போது சந்து கடைன்னு சொல்லக்கூடிய, மொத்தமா நீங்க ஏற்கனவே சொன்ன போல டாஸ்மாக் ஷாப் ட்ரை டேஸ்ல எல்லாம் வந்து மொத்தமா வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா விற்பாங்க. அல்லது நம்ம டைமிங்ஸ் அந்த டாஸ்மாக் ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடங்கள். அப்ப நான் போகும்போது ஒரு அம்மா வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி காலையிலேயே விற்கிறாங்க, அவரு காலையிலேயே போய் குடிச்சிட்டு வந்துட்டு டாஸ்மாக் கடை திறந்தாலும் பரவாயில்ல, அப்புறமா போய் குடிப்பாரு, இப்ப காலையில 5 மணிக்கே போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் விற்காங்கன்னு சொல்லிட்டு கடுமையான நடவடிக்கை எடுத்து விற்காம பண்ணிட்டோம். அப்புறம் நான் அது மறந்துட்டேன் நான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அம்மா போய் பார்க்க போகும்போது என் காலில் வந்து விழுந்தாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே மனசு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எனக்கு என்னமான்னு கேட்டேன், அம்மா அது குடிக்கிறது நிப்பாட்ட முடியல எங்க வீட்டுக்காரரு, பட் என்னன்னா ஒரு 5 மணிக்கு குடிக்கிறத கொஞ்சம் கடை திறந்ததுக்கு அப்புறம் குடிக்கிறாரு, அதனால என் பொண்ணு படிக்கிறா அப்படின்னு சொன்னாரு. ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு கல்விக்காக ஒரு மறைமுகமாக காவல்துறை உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: நீங்க இந்த ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு பத்தி நீங்க பேசுனீங்க இல்லையா, இந்த மறுவாழ்வு சிகிச்சை வந்து மாநில அரசு வந்து இலவசமாக தான் கொடுத்துட்டு வருது. இதை வந்து நீங்கள் காவல்துறை மூலமாக நீங்கள் எப்படி அணுகுனதுக்கப்புறம் போகிறீங்களா, இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெய்டு எதுக்காவது போய் கண்டுபிடிச்சி இதில் மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த மாதிரி எதுவும் எடுத்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு சேர்க்குறீங்களா?
1: இது ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண போகும்போது அந்த பசங்க பேசுவாங்க, என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி இருக்கு, இல்லை எங்கள் உறவினருக்கு யாருக்காவது இருக்கு, அடிக்ட் ஆகிட்டாங்க, காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அவங்க தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றது என்ன மோரலஸ் நாங்கள் வந்து எங்களால் யூகம் பண்ணிக்க முடியும் நிச்சயமா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் கிட்ட நாங்கள் பேசி அந்த பையனுடைய டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அந்த பேரண்ட்ஸை வர சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து, ஏன்னா எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணுறதுக்கான

0: செஷன்ஸ் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலிமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸை வச்சு அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆளுநர்களை வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த அவங்களை வர வைக்கிறதே பெரிய விஷயங்களுக்கு. ஏன்னா இது தெரிஞ்சு போயிடும், வெளியில தெரிஞ்சு போனால் அந்த சோசியல் ஸ்டிக்மான்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து அவங்களை பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும்னு அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஸோ குடியாரனை பார்க்கறத விட குடியினால அடிமையான ஒரு மறுவாழ்வுக்கு போறது தப்பா நினைக்கிறாங்க. குடிக்கிறது அவங்களுக்கு பெருசாக தப்பா தெரியல, மறுவாழ்வு மையத்துக்கு போறது தான் தப்பா நினைக்கிறாங்க, அவமானமா நினைக்கிறாங்க.
1: இப்போ போதையில்லா பாரதம், போதையில்லா தமிழகம் நோக்கி போகணும்னா அந்த மது பழக்கத்துக்கு அடிமையானவங்க மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயமே மாறினாதான் வந்து அது நடைமுறைக்கு சாத்தியம். நீங்கள் சொல்கிற மாதிரி குடும்பமும் அதுக்கு ஒத்துழைச்சி வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து எவ்வளோ விரைவாக நடக்கும்னு நினைக்கிறீங்க?
0: மாற்றம் ஒரே நாளில் கொண்டு வர முடியாது சார். அது வந்து ஒவ்வொரு மனசில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டாண்டு காலமாக மது பழக்கத்தில் இருக்கிறவங்கள திடீர்னு கொண்டு வர முடியாது. அப்போ அதை விட பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு டைவர்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. ஒன்றும் பெற்றோர்களுக்கும் தேவைப்படுது, குழந்தைகளுக்கும் தேவைப்படுது. இப்போ போதைப் பொருள்லேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு நினைக்க வந்து இந்த சோஷியல் மீடியாவில் உள்ளே போகிறாங்க. ஸோ இதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் இது கிடையாது, நம்ம வாழ்க்கைன்றது ஒன்று இருக்குது, நம்ம உடல் நலம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்தியாவோட பலமே வந்து இளைஞர்கள் தான். அதோட உடல் நலத்தை வந்து நம்ம பேணி காக்கணும், மனநலத்தை பேணி காக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் கூட்டு முயற்சியாக பண்ணணும். அது ஒரே நாளில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியம். சோ இது வந்து கொஞ்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து, எல்லா என்ஜிஓஸ் அப்புறம் வந்து பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சு ஒரு டீம் ஒர்க் பண்ணோம்னா நிச்சயமாக இது கூடிய விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
1: மிக்க நன்றி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நேரம் 9:31. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். முதல் பாடல். இந்த காதல் அப்படின்னாலே சீரியஸா தான் இருக்கணுமா என்ன? கொஞ்சம் கலாட்டா பண்ணலாம், கொஞ்சம் குறும்பு பண்ணலாம், காதலை ஜாலியா கொண்டாடலாம். அப்படி ஒரு ஃபன் ஃபில்டு காதல் பாட்டை இது. துள்ளல் இசை, கேட்சியான வரிகள், அதுக்கு மேலே ஸ்வர்ணலதா, எஸ்பி பாலசுப்ரமணியம், சுக்விந்தர் சிங் இவங்க மூணு பேரோட வாய்ஸ். பாட்டு கேட்கலாமா? ரட்சகன் படத்துல இருந்து.

நேரம் 9:38. ஒருத்தரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த ஒரு பார்வைக்கு அப்புறம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுது. அந்த கியூரியாசிட்டி அந்த அட்ராக்ஷன் ரெண்டையும் ரொம்ப ஹாப்பியான பாட்டாக மாற்றிருக்காங்க. இதில் ரொமான்ஸ் இருக்குது, ரசிப்பு இருக்குது, அதை விட முக்கியமாக ஒரு பியூட்டிஃபுல் கெமிஸ்ட்ரி இருக்குது. மேட்டுக்குடி படத்தில் இருந்த ஒரு பாட்டு.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தேன் சிந்து தேவானத்தில் சில காதல் பாட்டில் காதலை விட அந்த ரெண்டு பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பாட்டும் அப்படி தான், ஒரு பக்கம் வெட்கம், ஒரு பக்கம் வம்பு, ஆனால் ரெண்டு பேருக்கும் செம்ம லவ். வாங்க இந்த பாட்டு கேட்கலாம். பாஞ்சலங்குறிச்சி படத்துல இருந்து

நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். நேரம் 9:50. சரி, இப்போ ஒரு பாட்டு வருது. இதை கேட்கும்போது கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா பாட்டோட வரிகள் மட்டும் இல்ல, அந்த ஆண் பெண் வாய்ஸ் மாறி மாறி கொடுக்கற ரெஸ்பான்ஸே ஒரு தனி என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதுக்கு மேல தேவா இசை, ஹரிஹரன், கே எஸ் சித்ரா காம்போ, அருணாச்சலம் படத்துல இருந்து நகும பாட்டு கேட்கலாமா?

ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டு சரி அழகுதான் அப்படின்னு அப்படியே கடந்து போயிட முடியுமா என்ன? இங்க ஒரு ஃபுல் செக்லிஸ்டே இருக்கு. பார்வை, கொலுசு ஓசை, சின்ன சின்ன அசைவுகள் அப்படின்னு ஒன்னு ஒன்னா ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டே போறாங்க. அதுவும் அந்த ஃபீலை எஸ்பிபி அவர்களோட வாய்ஸ்ல இன்னும் அழகா கொண்டு வருது லவ் டுடே படத்துல இருந்து இந்த பாட்டு.

ஒரு லவ் லெட்டர் எழுதுறப்போ டியர் அப்படின்னு ஆரம்பிச்சு இட் வாஸ் லவ்விங்லி அப்படின்னு முடிக்கலாம். ஆனால் இந்த பாட்டில் அந்த வழக்கம்லாம் கிடையாது, அந்த ஸ்டைலும் கிடையாது. லெட்டரில் வார்த்தைகளை மட்டும் அனுப்பாமல் என் உயிரையே அனுப்பினேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காதில் வந்து ஃபுல் ஆனில் இருக்குது. என்ன பாட்டு? தேவா பாட்டிலேருந்து வாங்க கேட்கலாம்.

நேரம் 10:06. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபியூச்சர் மேரிட் லைஃபுக்கு பிளான் போட ஆரம்பிச்சிட்டா அந்த பிளான் எப்படி இருக்கும்? இந்த பாட்டில் ஒருத்தர் தன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபை எப்படிலாம் ரசிக்கணும், எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு பெரிய விஷ்லிஸ்டே போட்டு வச்சிருக்காரு. சின்ன சின்ன ஆசை, பெரிய பெரிய பிளான்ஸ். என்ன பாட்டு? ரெட்டஜடை வயசு படத்துல இருந்தேன்.

இந்த காதல் வந்தா கூகுள் சர்ச் எல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எதை பார்த்தாலும் ஆன்சர் அந்த ஒரே ஆள் தான். மழை அவங்க, வானவில் அவங்க, கண்ணாடி திரும்பவும் அவங்க தான். அந்த கியூட்டான காதல் மூடோட இப்போ ஒரு பாட்டு கேட்கலாம், நாம் இருவர் நமக்கு இருவர் படத்துல இருந்து.

தேன் சிந்து தீவானத்தில் இப்போ நம்ம கேட்க போற பாட்டு, இந்த பாட்டில் ஒரு அழகான கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. காதல் அவருக்கு வலியும் கொடுக்குது, அதே நேரம் அந்த வலியே இன்னும் வேணும் அப்படின்னு சொல்ல வைக்குது. அதுதான் இந்த காதலோட வேற ஒரு முகம். அந்த ஃபீலை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட வாய்ஸ்ல கேட்கலாம். காதல் மன்னன் படத்துல இருந்து

இப்போ நாம கேட்க போற பாட்டில் வர ஹீரோயினுக்கு ஹீரோ இல்லாத நேரம் ஒன்று ஒன்றுமே அவரை தேடுற நேரம் தான். அவரை நைட்டில் கனவுல காண்றாங்க, விடிஞ்சதும் அவரோட முகத்தை தேடுறாங்க, பகல் முழுக்க நக

பார்க்காம காத்திருக்காங்க. அவர் வராரா அப்படின்னு காலடி ஓசையை கவனிக்கிறாங்க. அவங்களோட ஒரு நாள் முழுக்க அவரையே சுற்றி சுற்றியே இருக்குது. அந்த காதல் நிறைஞ்ச மனசோட அந்த பாட்டு கேட்கலாம், நினைத்தேன் வந்தாய் படத்துலேருந்து.

மின்துறை அறிவித்துள்ள ஓர் அறிவிப்பு, புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனைப் பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை காலை 9:30 முதல் மதியம் 2 வரை அரியாங்குப்பம் பகுதி, நோணாங்குப்பம், மணவெளி, வாடுவெளி, காக்காயன் தோப்பு, வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம், ஆர் கே நகர், சோழபுரம் மற்றும் சுப்பையா நகர், ஸ்வர்ணா நகர், அன்னை நகர், ஸ்ரீராம் நகர், அருந்ததிபுரம், காளான் தோட்டம், திருமால் நகர், பூங்காவனம் கார்டன், இந்திரா நகர், தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகம், நேதா நகர், எம்ஜிஆர் நகர், ரமணர் நகர், சிவவிஷ்ணு நகர், ஜெயமூர்த்தி ராஜா நகர், இன்ஜினியர்ஸ் காலனி, அன்சாரி துரைசாமி நகர், திருப்பூர் குமரன் நகர் பகுதி, ஜெயம் நகர், பிஎஸ்சி வங்கி காலனி, ஜோதி நகர், பாரியர் நகர், காயத்ரி நகர், ஜான்பால் நகர், நடேச நகர், மாரியம்மன் நகர் பகுதி, சித்தானந்த நகர், வாசன் நகர், கோடிசாமி நகர், சிவாரம் நகர், ஐயப்பசாமி நகர் விரிவு, ஜான்சி நகர் பகுதி, ஓம் சக்தி நகர், மிதுன் நகர், முனிசாமி பிள்ளை நகர், ஸ்ரீனிவாச நகர், பாவனர் நகர், விக்டோரியா நகர், பில்லியனூர் மெயின் ரோடு, விவேகானந்த நகர், லூயிஸ் நகர், இந்து நகர், எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதி, அண்ணா நகர் பகுதி, பீட்டர் நகர், மோகன் நகர் பகுதி, தந்தை பெரியார் நகர், சாரதாம்பாள் நகர், வெண்ணிலா நகர், பாக்கமுடியான்பேட்டை பகுதி, சத்யா நகர், ஆனந்த ரங்கப்பிள்ளை நகர், ஞானப்பிரகாசம் நகர், சக்தி நகர் பகுதி ஆகிய இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது.

நேரம் 10:35. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். காதல்ல ஒரு பாயிண்ட்ல நான் அப்படின்னு யோசிக்கிறது குறைஞ்சி நாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த பாட்டு இன்னொரு ஸ்டெப் மேல போகுது. நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான். அந்த அளவுக்கு ஒருத்தரை தன்னோட வாழ்க்கையோட இணைச்சிக்கிற ஒரு பாடல் ஹேராம் படத்துல இருந்து கேட்கலாமா?

தேன் சந்து தேவானத்தில். இந்த பாட்டை கேட்டால் ஒரு காதல் ஜோடி பேசுகிற மாதிரி இருக்காது, காதல் வெர்சஸ் கல்யாணம் டிபேட் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் காதலை சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் கல்யாணத்தோட ரியாலிட்டியை சொல்கிறாங்க. அந்த ஃபன்ஃபில்டு ஆர்கியூமெண்ட் அலைப்பாய்தி படத்துலேருந்து கேட்கலாம்.

தேன் சிந்துதே வானத்தில் இப்போ நம்ம கேட்க போற பாட்டோட ஹீரோ லவ்வை எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளேலிஸ்டா எடுத்துக்கிட்டா, அவங்களோட பேச்சு ஒரு சாங், அவங்களோட புன்னகை ஒரு ஃபேவரட் ட்ராக், அவங்களோட வாசம் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், அவங்க தான் இவரோட முழு பிளேலிஸ்டே. வாங்க இந்த பாட்டு கேட்கலாம், பெண்ணின் மனதை தொட்டு படத்துல இருந்து.

தேன் சிந்து தேவானத்தில் இந்த பாட்டை கேட்டால் ஒரு விஷயம் புரியும். காதல் ரொமான்ஸ்க்கு பெரிய செட்டப் எதுவும் தேவையில்லை. மழை, ஒரு போர்வை, சேலை நுனி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஹக், அவ்வளோதான், காதல் கம்ப்ளீட். இந்த பாட்டு கேட்கலாமா? மின்னலே படத்துல இருந்து.

நேரம் 11 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் கவனத்திற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகும். ஆறு 35 உழவர்களுக்கான செய்திகள். வெண்பன்றி வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். பருவமழை காடுகளும் லியானா என்னும் கொடிதாவரமும். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமை மலரும் மொட்டுக்கள் வளர் இளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. பதின் பருவத்தினரும் தலைமுறை இடைவேளையும் குறித்து சமூக ஆர்வலர் மருத்துவர் க கலைவேந்தன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.

7/25 நலமாய் வாழ இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை புகைப்பழக்கம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேர் அலை இணைகிறார் ஆர்ஜே சந்தியா.

8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். ஒன்று இரண்டுக்கு ஹாய் சிநேகிதியே, சட்டம் அறிவோம். அவதூறு வழக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்று காணுங்கள். 3:00 ஹலோ டாக்டர், தைராய்டு சம்பந்தமான அறுவை சிகிச்சை மற்றும் பராமரிப்பு குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் அறுவை சிகிச்சை நிபுணரும் தலைமை மருத்துவ அதிகாரியுமான மருத்துவர் டாக்டர் பி சித்தார்த்தன் அவர்கள். நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்டி. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புவதையே தொலைபேசி வழியே நேரவிருப்பும். 8:05 மியூசிக் பை த

வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல் 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தெய்வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்